0: காலை வேளையில் ஆனந்த ராகமாய் பக்தி பாடல்களால் மனதை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.
1: ஆயிரம் தோளும் படபடக்க அடி அண்ட பகிரண்டம் கிடி.

திறந்தே இருக்கும் செவியில் கவலை மறந்தே இருக்க பறந்து வருகிறது, காற்றலையில் மிதந்து வருகிறது. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இசையாலும் அசையாலும் நம் இல்லங்கள் தோறும் இறைமனம் பரப்பி நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை.

இறைப்புகள் பாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை. இனி கோடை பண்பலை 100.5 செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த தொழிலுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12 முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குறள் எண் 1193.

கோடை பண்பலை 100.5 இனிய நாளை இன்பமாய் வரவேற்கும் வசந்த விடியல். அற்புதமான புதன்கிழமை பல அட்டகாசமான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்காத பரிசுகளையும் உங்களுக்கு அள்ளி வழங்கட்டும், உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தட்டும். நண்பர்களே, எதையும் பிரமிப்பாய் வியந்து பார்த்து நிற்காமல் உன்னிப்பாய் கவனிக்கத் தொடங்கினால் வெற்றியும் நம்மை கவனிக்கத் தொடங்கும் என்பதே அர்த்தம்.

0: தாம் விரும்பும் கணவரால் தாமும் விரும்பப்படுகிறோம் என்ற உணர்வே மகளிர்க்கு இன்புற்று வாழ்கிறோம் என்ற பெருமிதத்தை தரும். குறள் எண் 1193 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: வீழுணர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுணம் என்னும் செருக்கு.
0: தாம் விரும்பும் கணவரால் தாமும் விரும்பப்படுகிறோம் என்ற உணர்வே மகளிர்க்கு இன்புற்று வாழ்கிறோம் என்ற பெருமிதத்தை தரும். குறள் எண் 1193 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவிநிறைக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:30 அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 சுகமான காலை நிகழ்ச்சி கொண்டு வரும் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இனர்வியரின் இன்று அன்று. காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 நேயர்களே, உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் முறுக்கு மாவின் வானவில் நிகழ்ச்சி. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி வேளாண்மையில் எல்நினோ தாக்கம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கிறார் உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள். காலை 10 திரையுலக கலைப்பயணம். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள் நீங்கள் பாட வர வேண்டும். நண்பகல் 12 மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 டோல் தமாக்கா தூள். 3 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சி விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5 இடைக்கால பாடல்கள் அலங்கரிக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரும். மாலை 6 ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும். 6:10 பொமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி. 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. 8:00 இளமை பேசுகிறது கோடை பண்பலையில். இன்றைய நிகழ்ச்சியில் ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 9:00 கொடைத்தென்றல். 10:00 சேலம் மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். முன்னிரவு 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேர்களை. நள்ளிரவு 12 உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை.

0: வயிறு முறுக்கு இந்த வயிறு செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
4: இன்று தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.
5: வரதராஜன் வருகிறார்.

38 வைணவ திவ்ய தேச தலங்களுள் தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாள் கோயிலும் ஒன்று. இது மட்டுமல்ல, பஞ்ச கிருஷ்ண திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த தலம் கூற்றமும் சாரா, கொடுவினையும் சாரா, தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும், கண்ணன் கடல் கிடக்கும், மாயன் உரை கிடக்கும், உள்ளத்து எனக்கு என்ற இந்த பாசுரம் பாடி திருமொழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கபிஸ்தலம். ஆஞ்சநேயருக்கு திருமால் அருள் பாலித்த தலம் என்பதால் இத்தலத்திற்கு கபிஸ்தலம் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டு இக்கோயில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கியபடி புஜங்க சயன கோலத்தில் கஜேந்திர வரதராஜ பெருமாள் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார்.

0: இந்திராஜும்னன் என்ற அரசர் சிறந்த விஷ்ணு பக்தர். அவர் விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அங்கே துர்வாச முனிவர் வந்தார். அவர் வந்ததை கவனிக்காமல் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்ததை கண்டு கோபமடைந்த துர்வாசர், இவ்வளவு மமதை கொண்டிருக்கும் நீ அடுத்த பிறவியில் மதம் பிடித்த யானையாக பிறப்பாய் என சாபமிட இந்திராஜும்னன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்டார். மன்னன் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தன் அல்லவா, அதனால் விஷ்ணுவே உனக்கு சாப விமோச்சனம் தருவார் என்று கூறினார் முனிவர். அதே போல் கூஹு என்ற கந்தர்வன் குலத்தில் நீர் அருந்த வருபவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அகத்திய முனிவர் குளத்தில் நீராட இறங்கிய போது அவரையும் துன்புறுத்தியவுடன் கோபம் கொண்ட அகத்தியர் அவனை முதலையாக மாறும்படி சபிக்க, தான் செய்த தவறை நினைத்து வருந்தி முனிவரிடம் சாப விமோச்சனம் வேண்டினான். முனிவரும் திருமாலின் சக்ராயுதம் பட்டு சாப விமோச்சனம் பெறுவா என்று கூறினாராம். அப்படி ஒருமுறை யானை உருவம் கொண்ட மன்னன் இந்த தடாகத்திற்கு நீர் அருந்த வந்தபோது முதலை கடித்ததும் ஆதி மூலமே என்று உதவிக்கு திருமாலை அழைத்தது. கருட வாகனத்தில் தரிசனம் தந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் முதலையை தாக்கினார். பிறகு இருவரும் சாப விமோச்சனம் பெற்று தங்களின் பழைய உருவத்தை பெற்றனர். அதோடு கஜேந்திரன் யானைக்கு மோட்சத்தையும் அருளினார். ஆடி பௌர்ணமியில் கஜேந்திர மோட்ச லீலை சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. 108 திவ்ய தேசங்களில் 2 விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்தது இங்கு மட்டும்தான் என்பது சிறப்பாக கூறப்படுகிறது. ரமாமணிவல்லி, பொற்றாமரையாள் என்னும் திருநாமங்களில் தாயார் இங்கு தரிசனம் தருகிறார். கஜேந்திர வரதராஜ பெருமாள் சன்னதியின் அருகில் தனிச்சன்னதியில் தாமரை மலருடன் எழில் வாய்ந்த தோற்றத்தில் அழகுற காட்சி தருகிறார். கஜேந்திர புஷ்கரணி பிரதான தீர்த்தமாகவும் கோயிலுக்குள் கபில தீர்த்தமும் உள்ளன. இன்று தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் இன்றைய நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட நேர்களுக்காக. காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் முறுக்கு மாவின் வானவில் நிகழ்ச்சி. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் நிகழ்ச்சி. இன்று வேளாண்மையில் எல்நினோ தாக்கம், வேளாண்மையில் எல்நினோ தாக்கம் குறித்து பேசவிருக்கிறது வானவில். சிறப்பு விருந்தினர் உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள். வாருங்கள் நேர்களே, காத்திருக்கிறது கோடை பண்பலை இன்று காலை 9 மணிக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில்
1: அணில் முறுக்குமாவு
2: அணில் முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சத்யா ஏஜென்சிஸ்,
5: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: காற்றலை எங்கும் நேர்களின் இதயங்களை வருடி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். இன்னைக்கு பூந்தளிர் நேரம் நிகழ்ச்சிக்காக நம்மளது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தேவதையை சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாப்பாவோட பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்கிறீங்கம்மா?
1: கொடைக்கானல்.
0: கொடைக்கானல் இருந்து வந்திருக்கீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்.
0: உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க?
1: செஃபியா.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: என்ன செக்ஷன் படிக்கிறீங்க?
1: சி.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: போயம்.
0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: போயம், த போயம். இட் இஸ் மீ மை செல்ஃப். இட் இஸ் ஐ சே ஐ லைக் மை செல்ஃப். ஹிப் ஹிப் ஹூரே. ஐ லைக் மை செல்ஃப். ஐ டு யூ சி. I like myself because I am me. I like my hair, my eyes, my skin. I like this self that I live in. I like my heart. I like my mind.
0: அற்புதமா சொல்லிட்டீங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
1: அம்மா.
0: அம்மா பேர் என்னமா?
1: பிரயாணாஷிகா.
0: எப்பவும் அமைதியா தான் பேசுவீங்களா நீங்க?
1: ஆமா.
0: உங்களுக்கு எத்தனை நண்பர்கள்?
1: 3.
0: பேர் சொல்லுங்க.
1: அம்மா, அப்பா, நான்.
0: இவங்கெல்லாம் உங்களோட நண்பர்களா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி பாப்பாவா இருக்கீங்க நீங்க.

0: படிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவாக போறீங்க?
1: டீச்சர்.
0: ஆசிரியராக போறீங்க. சிறந்த ஆசிரியராக கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: கோடை பண்பலை நூறு இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
7: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்
4: வழங்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5
9: அனில் முறுக்குமாவு,
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
10: சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் முறுக்கு மாவின் வானவில் நிகழ்ச்சி, 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் நிகழ்ச்சி. இன்று வேளாண்மையில் எல்நினோ தாக்கம் குறித்து பேசவிருக்கிறது வானவில். சிறப்பு விருந்தினர் உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள். காற்றோடு கலந்து இது உங்கள் 100.5.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
5: திருச்சி

0: மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
2: இன்றைய மனதோடு ராகம் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது.

இசை பூசும் நேரமாய் இது உங்கள் கோடை பண்பலை நுறுப்புள்ளியாய்ந்தின் வசந்த விடியல். உதய கோலமிட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். பெரிய பெரிய சாதனைகள் திடீர் முயற்சியால் உருவானவை அல்ல, தொடர் பயிற்சியால் கட்டமைக்கப்பட்டது. ஆதலால் நண்பர்களே, இந்த நாளையும் முயற்சியோடு சேர்ந்து பயிற்சியையும் கைப்பிடியுங்கள். வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் பனசிறி யோகானந்த். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யா ஏஜென்சிஸ்.
7: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
4: சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி,
9: மணிமணியாய் அரிசி, மல்லி

0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கிய வசந்த விடியல்.
4: இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5
1: புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: நேரம் காலை 7:07.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்
3: வழங்கும் மனதோடு ராகம்

பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ். கொடை பண்பலை இன்னொரு பிள்ளை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேரில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் இன்று திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பண்பலை நூற்புள்ளி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வழங்கும் மனதோடு ராகம்

நேரம் காலை 7:24. இது உங்கள் கொடை பண்பலையின் 1:05 சுகமான காலை. நேர்லே இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் முறுக்குமாவு வழங்கும் வானவில். 9:30க்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் வேளாண்மையில் எல் நினோ தாக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள்.

0: உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
1: பாட்ட போடுங்க ஜி.
0: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும் கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.
2: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருகை.

0: மாலை 4:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30
2: வைக்கிங் வைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
3: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
6: என்னம்ண்ணா, ஃப்ளை துபாய் பற்றிய செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டீர்களா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன்.
7: என்ன அமைச்சரே, ஒரு வாரமாகிறது, இப்போது வந்து ஃப்ளை துபாய் பற்றி கேள்விப்பட்டீர்களா, அதை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள் என்கிறீர்கள்?
6: இல்லைமண்ணா, ஒரு வாரமாக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களா, அதனால் தான் உங்களை ஏன் அதில் இணைக்க வேண்டும் என்று உங்களிடம் அந்த டாபிக்கையே எடுக்கவில்லை.
7: இதற்கு நான் கேட்காமலேயே இருந்திருக்கலாம். சரி சரி அமைச்சரே, இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய விமானி ஸ்மித் மச்சர் அவர்களுக்கு நம்முடைய தர்பாரின் சார்பில் வாழ்த்துகளையும் மிகப்பெரிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம்.
6: ஆமாம் ஆமாம் அண்ணா, அவருக்கு ஒரு சல்யூட்டையும் செய்து கொள்வோம். அந்த ஃப்ளை துபாய் விமானத்தில் என்ன நடந்தது போன்ற செய்திகளை எல்லாம் மக்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த சம்பவத்தின் மூலம் நாம் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பவற்றை இந்த தர்பாரில் இன்று பேசலாம் அண்ணா.
7: ஓஹோ, அதுவும் சரிதான் அமைச்சரே, சொல்லுங்கள்.
6: மனா, முயற்சியை எப்படியெல்லாம் செய்யலாம்?
7: அது விடாமுயற்சி, தொடர் முயற்சி, கடும் முயற்சி, அயராத முயற்சி, அசராத முயற்சி, இப்படியெல்லாம் முயற்சிகளை சொல்லுவார்கள். நாம் அப்படியெல்லாம் செய்து பார்க்கலாம் அமைச்சரே.
6: கடைசி முயற்சி என்ற ஒன்று இருக்கிறதே மன்னா.
7: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அதை செய்வதே இல்லையே, பாதியிலேயே மனம் தளர்ந்து விட்டு விடுகிறோமே.
6: இந்திய விமானி ஸ்மித் மச்சர் அவர்கள் அப்படி நினைத்திருந்தால் 100,000,000 பயணிகளை இன்று அவர் காப்பாற்றி இருக்க முடியாது இல்லையா மன்னா?
7: ஆமாம் அமைச்சரே, நீங்கள் சொல்வது 100%க்கு 100% உண்மை.
6: லாஸ்ட் புஷ் என்பார்களே, அதே போல கடைசியாக ஒரு முறை முயற்சித்து விடுவோம் என்று அவர் கடைசியாக செய்தது அந்த காக்பிட் கதவை திறந்து விட்டதுதான் மன்னா. விமானம் செங்குத்தாக கீழே இறங்கி கொண்டிருக்க தாக்குதலுக்கு பிறகு கடைசியாக இந்த முயற்சியையும் செய்து பார்த்து விடுவோம் என்று கிட்டத்தட்ட மயக்க நிலையில் மிகுந்த சிரமத்தோடு அந்த காக்பிட் கதவை திறந்து விட்டு மக்களை உள்ளே வர சொன்னதுதான் மன்னா.
7: நீங்கள் சொல்லுவது சரிதான் அமைச்சரே.
6: அவர் அதற்கு முன்பு வரை

0: அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்றுதான் நினைத்திருந்ததாக சொல்லியிருக்கிறார். ஆனால் மக்களை காப்பாற்ற கடைசி ஆயுதமாக, கடைசி முயற்சியாக இந்த காக்பிட் கதவை திறப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று உணர்ந்த அவர் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அந்த கதவை திறந்து மக்களை உள்ளே அழைத்திருக்கிறார். அதற்கு பிறகு சம்பவமே மாறிவிட்டது என்று அவரே வியந்து சொன்னதாக குறிப்புகள் சொல்கின்றன.
1: அதற்கு பிறகு நாம் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா என்கிற அளவிற்கு நமக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தந்தது.
0: ஆமாம் ஆமாம் அண்ணா, அந்த சம்பவத்தில் உதவிய அந்த பிளம்பர், இரண்டு விமானிகள், இதர பயணிகள், மருத்துவர்கள் எல்லோருக்கும் கூட நம் தர்பார் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
1: நல்லது நல்லது அமைச்சரே.
0: ஆக இந்த சம்பவங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மன்னா, ஸ்மித் மச்சரின் அந்த கடைசி முயற்சியின் மூலம் நம் வாழ்வில் எப்பேற்பட்ட கடை நிலைக்கு சென்று விட்டாலும் இறுதியாக ஒரு முயற்சியை செய்து பார்த்து விடுவோம் என்று துணிந்து அதில் இறங்கினால் நம்முடைய வாழ்க்கையின் நிலையே மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
1: சரிதான், சரியாக சொன்னீர் அமைச்சரே, சரிதான்.
0: அதே போல ஒற்றுமையே பலம் என்பதையும் இந்த விமான செய்தி உணர்த்துகிறது. ஒரு ஆபத்தை கூட தூள் தூளாக நொறுக்கி நன்மையில் கொண்டு சேர்க்கும் ஒற்றுமை என்பதை நாம் உணர வேண்டும் இல்லையா மன்னா?
1: உண்மை உண்மைதான் அமைச்சரே. சிறப்பு சிறப்பு, அருமையாக சொன்னீர்கள். சரி அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்னமண்ணா?
1: இல்லை, வானத்தில் விமானம் சென்று கொண்டிருக்கும் போது விமானத்தின் டயர்கள் பஞ்சர் ஆகிவிட்டால் வானத்தில் பஞ்சர் ஒட்டும் கடைகள் எல்லாம் இருக்குமா அமைச்சரே?
0: என்ன
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

நேரம் காலை 7:42. கொடை பண்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேரில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் இன் மனதோடு ராகம் இன்று திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக.

காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் முறுக்குமாவு வழங்கும் வானவில். 9:30க்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொனி அரிசியின் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம், வேளாண்மையில் எல் நினோ தாக்கம், வேளாண்மையில் எல் நினோ தாக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள்.

இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் என்று ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள். அதாவது ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அந்த வார்த்தையிலிருந்து பாடலை தொடங்கி பாடணுங்க. அதுதாங்க நிகழ்ச்சி இன்னைக்கு.

0: மாலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்
0: வழங்கும் மனதோடு ராகம்.
4: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேரம் காலை 7:45.
5: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி. பிருத்வி உமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி.
1: இன்று
2: அக்டோபர் 7 சிசி அதாவது கார்பன் காப்பி என்று இன்றளவும் சொல்லப்படும்
1: கரிமத்தாழுக்கான முதலாவது காப்புரிமத்தை
2: ரால்ஃப் வெஜ்வுட் பெற்ற நாள்
1: இன்று
2: ஆண்டு
1: 1806. பிறரன்பின் பணியாளர்கள் சபை
2: அன்னை தெரசா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நாள்
1: இன்று
2: ஆண்டு
1: 1950. திருநெல்வேலி மாவட்டம் சிந்து பூந்துறையில் பிறந்தவர்.
2: சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றிய இவர்
1: தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக
2: துறந்தார் வழக்கறிஞர் பணியை.
1: பயின்றார் தமிழில் முதுகலை பட்டம் வரை.
2: தமிழ் இலக்கியத்தில் வரலாற்று செய்திகள் எனும் கட்டுரை மூலம் பெற்றார் பலரின் பாராட்டுக்களை.
1: அப்பர் விருந்து,
2: இளங்கோ விருந்து,
1: இலக்கிய செல்வம்,
2: இன்ப வாழ்வு,
1: கவி இன்பம் என பல்வேறு படைப்புகளை வழங்கிய
2: தமிழக தமிழறிஞர் பேராசிரியர்
1: கோ சுப்பிரமணியன் பிறந்த நாள் இன்று
2: ஆண்டு 1906.
1: இந்துஸ்தானி இசையின் வடிவங்களான
2: கஜல்,
1: தும்ரி,
2: தாத்ரா பாடுவதில் புகழ் பெற்றவர்.
1: 100 பிறந்த நாளை முன்னிட்டு
2: இவரின் உருவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு நாணயங்களை வெளியிட்டது
1: இந்திய நடுவணரசு.
2: அக்தாரிபாய் பைசாபாதி என்று அறியப்படும்
1: உத்தரப்பிரதேச பைசாபாத் நகரில் பிறந்த
2: இந்திய பாடகி
1: நடிகை பேகம் அக்தர் பிறந்த நாள் இன்று
2: ஆண்டு 1914.
1: கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் ஐயா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன்.
2: சொன்னவர் தந்தை பெரியார், திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞர் முடியரசன்.
1: சொன்னார் பேரறிஞர் அண்ணா.
2: கவிஞர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று
1: முடியரசனார் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொன்னது,
1: என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே.
2: எனக்கு பிறகு கவிஞன் முடியரசன் என சொன்னவர்
1: புரட்சி கவி பாரதிதாசன்.
2: இப்படி பல்வேறு மாமனிதர்கள் புகழ்ந்த கவிஞர் யார்?
1: அவர்தான் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில்
2: சுப்பராயலு சீதாலட்சுமி இணையாருக்கு மகனாக தோன்றிய
1: துரைராசு.
2: தன் இயற்பெயரை மாற்றி
1: முடியரசன் என வைத்துக் கொண்டார்.
2: புரட்சி கவி பாரதிதாசனோடு நெருங்கி பழகி
1: அவரது முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர்.
2: தம் கவிதைகளின்படியே வாழ்ந்து காட்டிய கவிஞருக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த
1: தமிழ்நாட்டின் மூத்த தலைமுறை கவிஞர்களுள் ஒருவரான
2: வீறு கவியரசர் முடியரசன் பிறந்த நாள்
1: இன்று
2: ஆண்டு
1: 1920.
2: பழந்தமிழ் இலக்கியங்கள்,
1: இடைக்கால இலக்கியங்கள்,
2: அண்மை கால இலக்கியங்கள் என பல படைப்புகளை
1: ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த
2: சங்க இலக்கிய உரைகள் மற்றும் ஆராய்ச்சி நூல்களின் ஆசிரியருமான
1: தமிழறிஞர்
2: நூலாசிரியர் ஆ. தட்சிணாமூர்த்தி பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1937. நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படுபவர்
2: அன்று வேறு கிழமை
1: சூரியனுக்கு பின்பக்கம்
2: கடற்கரையில் சில மரங்கள்
1: மீண்டும் அவர்கள்
2: பென்சில் படங்கள் போன்ற நூல்களின் ஆசிரியர்.
1: திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால்
2: தனது புனைப்பெயராக ஞானக்கூத்தன் என்று மாற்றிக்கொண்ட
1: நாகை மயிலாடுதுறை அருகில் உள்ள
2: திரு இந்தலூரில் பிறந்த
1: அரங்கநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட
2: தமிழ் கவிஞர் ஞானக்கூத்தன் பிறந்த நாள்
1: ஆண்டு 1938. காயத்ரி வீணை எனும் அரியதோர் இசைக்கருவி இசைப்பதில் தேர்ந்தவரும்
2: பின்னணி பாடகியுமான வைக்கம் விஜயலட்சுமி பிறந்த நாள்
1: இன்று
2: ஆண்டு
1: 1981. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
0: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
3: நேரம் 7:55. நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி

உங்களை பண்பலை நூற்பலை ஐந்தில் தொடர்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி

பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில்

அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ராதவர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12 தேதி முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: அன்பு நேயர்களை, இந்த காலை நேரத்தில் மனதோடு ரகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன் நான் உங்கள் பனசரி யோகானந்த். வழக்கமான கேள்வியோடு ஆரம்பிச்சிடலாமா? மனிதனின் அத்தியாவசிய தேவை 1-3 என்னென்ன? என்னங்க இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றீங்களா? சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. என்னங்க, மொபைலு, சார்ஜரு, கரண்ட்டு, அப்படி ஆயிடுச்சு நிலமை. சரி, கேள்வியை மாற்றி கேட்குறேன். மனுஷ உயிர் வாழ தேவையான அத்தியாவசிய தேவை படிச்சிருப்போமே, உணவு, உடை, உறைவிடம், ஞாபகம் வந்துருச்சுங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஞாபகத்தோடு வச்சுக்கோங்க. இதில் இந்த ரெண்டாவது இருக்கே உடை, இதை தேடி கடை கடையாக அலைஞ்சவங்க குறைஞ்சு போய் அந்த கடையே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிற காலமாயிருச்சுங்க. அதுலேயும் விதத்தால் ஒன்று அப்படின்னு வாங்கிறத விட நம்மளை எந்த விதத்தாலையும் பாதிக்காத ஒன்றுன்னு வாங்கிறது நல்லது இல்லையா? அடடடா, எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எழுதி கூட வச்சுக்கோங்க. இயற்கையிலே உடலுக்கு குளிர்ச்சி, எல்லா காலநிலைக்கும் ஏற்றது, பல வகையில் நம்மளை மகிழ்ச்சி படுத்துகிற ஆடை இருக்குது அப்படின்னா அது பருத்தி தாங்க, காட்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காட்டன் உடைகளை வாங்கி அணிவோம், பருத்தி உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்துவோம் அப்படின்ற இந்த விஷயத்தை உலக பருத்தி தினமான இன்னைக்கு சொல்லிட்டு போலாமா மனதோடு ராகம்?

0: இன்னைக்கு நிகழ்ச்சி எந்த மாவட்டத்துக்காக அப்படின்னு சொல்லணும்னா, சேர வம்ச மன்னர்களால் திராவிட கட்டிடக்கலைப்படி கட்டப்பட்ட கோவில் உள்ள மாவட்டம்தான் இன்னைக்கு மனதோடு ராகம் சந்திக்க போகுது. இந்த கோவிலை பற்றி இன்னும் சொல்லணும்னா, போகர் அப்படின்ற சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான ரெண்டாவது முருகன் சிலை இங்கே இருக்குங்க இந்த கோவிலில். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அப்போ முதல் முருகன் சிலை எங்கே இருக்கும் உங்களுக்கு தான் தெரியுமே, பழனியில் இருக்குது. இந்த கோவில் தேரோட்டம் அவ்வளவு பிரசித்தி பெற்றது. இப்போ நான் சொல்கிற கோவில், அந்த கோவில் எந்த கோவிலும் இல்லைங்க, பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில். இந்த கோவில் அமைந்துள்ள மாவட்டம்தான் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து புதுசாக பேச வர்றவங்க 24/24/24 இணையலாம், சகோதரிகள் 24/24/29 வரலாம், மற்ற அனைத்து வழக்கமான நேயர்கள் 24/24/26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 04542. பூரா சிகப்பு நிறமாக தெரியுதுப்பா, அவ்வளோ வெயில் அடிக்குது, நீங்கள் பச்சை நிறமே அப்படின்னு இருக்கீங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழைய கரசிப்பட்டி சின்ன கண்ணு பேசுறதுங்கம்மா.
0: சின்ன
1: சின்ன கண்ணு.
0: சின்ன கண்ணு.
1: ஆமாங்கம்மா.
0: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஒரு தடவை பேசுறீங்க, பேசிருக்கீங்கம்மா, லைனே கிடைக்கல. இப்ப அறிமுகம் நேரில் வந்துருக்குறேங்கம்மா.
0: ஓ சரிங்க சரிங்க. இப்ப என்கிட்ட முதல் முறையா பேசுறீங்க.
1: ஆமாங்கம்மா.
0: சின்ன கண்ணு.
1: ஆமாங்கம்மா.
0: நீங்க எனக்காச்சும் கேட்டிருக்கீங்களா இந்த பேர் எனக்கு யார் வச்சது அப்படின்னு? அச்சுச்சோ, உங்கள்ட்டே கேட்க சொல்லல, வச்சவங்கள்ட்டதான் கேட்க சொல்றேன். சரி, அதை விட்டுருவோம். சரி, சின்ன கண்ணுக்கு பிடிச்ச பாடல்
1: காட்டுமல்லி.
0: சரி, சின்ன கண்ணு ஒரு பொழுதுபோக்கு, ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற நேரத்துல இந்த பாடல்லாம் நான் பாடுவேன்
1: அப்படின்னா?
0: நிகழ்ச்சிய பத்தியே கேக்கலையே, பாட்ட பத்தி கேட்டேன். பாட்டு
1: பாட்டு.
0: ஆமாங்க.
1: அது இந்த சேரன் பாண்டிய வந்து சின்னத்தங்கையில செல்லத்தங்கையில அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமா.
0: சரிங்க சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க சின்ன கண்ணு. இப்போ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 நீங்கள் கேட்ட பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
1: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:15.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: முன்னேறுவதில் சில சிரமம் இருக்கு. ஏன், நீங்க வந்து மலை மேலே ஏறுற மாதிரி, அது செங்குத்தான பாதையில் ஏறுற மாதிரி, அப்ப வேர்வை வரும், உடம்புல வலி வரும், துன்பம் வரும். அது மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சு நம்ம சிகரத்தை நோக்கி மேலே போறோம் அப்படின்னு சொன்னா சில கஷ்டம் வரும். அந்த முன்னேறுவதற்காக நீங்க சிரமப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் நான் சிரமப்பட்டு முன்னேறேன்னு 100 வயசு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது? எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, எப்போ இனிமையாக இருக்கிறது, எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. முன்னுக்கு வருவதற்காக பாடுபடுவது, உழைப்பது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி முன்னுக்கு வரும்போதே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்.

0: நினைச்சா ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணு தெரியுமா? உங்க மனசை எதிர்காலத்தில் வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் இறக்கி நிகழ்காலத்தில் வைக்கணும். இதுதான் சீக்ரெட். இப்போ நான் முன்னேறும் போது எதிர்காலத்தில் மனசை வைக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன், நான் மலை உச்சிக்கு போய் என்ன பண்ண போறேன், நாளைக்கு அப்புறம் அடுத்தது வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்கிற அந்த ஒரு பர்னிங் சென்சேஷன், எரிகிற நெருப்பு உணர்ச்சி இருக்கு மனசுக்குள்ள. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இப்போ அடுத்தது என்னங்கிறது எதிர்காலத்தில் மனதை நிறுத்துதல் ஆச்சுங்களா. இப்ப நிகழ்காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க உங்க அடுத்த ப்ரோக்ராமையும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எரிச்சலா இருப்பீங்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு அந்த அங்க போய் அந்த பிசினஸ் மீட்டிங் போகணும், 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும், இது என்ன வேண்டாத வேலை, கல்யாணத்தில் உட்காந்துருக்கமேன்னு சுடு சுடு சுடுனு உட்காந்துருப்போம். கல்யாணத்தில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கணும். ஒரு பார்ட்டியில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கிறோம். நண்பர்கள் உட்காந்து அரட்டை அடிக்கிறோம், வெட்டி அரட்டையாக இருக்கலாம். 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நம்ம வேலையை கவனிக்கிறதுக்கு புறப்பட்டு போகணும். இப்போ நிகழ்காலத்தில் மனசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு கணம் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னார், டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, டேப் ரெக்கார்டரில் 3 பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சங்கீதம், அருமையான பாட்டு, நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா 3 பட்டன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்று பிளேன் ஒரு பட்டன், இன்னொன்று வந்து அதில் பழைய பாட்டை திரும்ப கேட்கணும், ஏற்கனவே கேட்டதை திரும்ப கேட்கணும்னு இறந்த காலத்துக்கு நீங்கள் போகணும்னா ரீவைண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த ரீவைண்ட் போட்டிங்கன்னா பின்னாடியிலேருந்து இழுத்துக்கிட்டு வரும், மறுபடியும் பின்னாடி போயிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும், அதாவது எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பட்டன் இருக்குது, தட் இஸ் கால்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இந்த 3 பட்டனை வச்சு தான் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க. ஒரு அருமையான சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு பழைய பாட்டை கேட்கணும் ரீவைண்டுக்கு போய் கேட்குறோம், எதிரில் இன்னொரு பாட்டு கேட்கணும் எதிர்காலத்துக்கு போனோம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறோம். 1 நிமிஷம் கவனிங்க, இதில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே அப்படிங்கிறத போடும்போது நல்ல சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமையான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, காதுக்கு இனிமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறீங்க. எங்கே ரீவைன் போடும்போது ஏதாவது சங்கீதம் வருதா? ரீவைன் போட்டால் ஒரு சத்தம் வரும், கொட கொட கொடன்னு ஓடும் அந்த டேப் ரெக்கார்டர். அதுலேயும் பழைய டேப் ரெக்கார்டர் பிரம்மானந்தம், ரொம்ப பிரமாதமாக ஒரு சவுண்டு கொடுக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா கொட கொட கொடக்கூடனு ஒரு சவுண்டு வரும் ரீவைனில். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் போட்டாலும் உங்களுக்கு என்ன, கொட கொட கொடக்கூட ஒரு சவுண்டு வரும். இதுலேருந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல் உண்மையாக அந்த நண்பர் சொன்னார், ப்ளே நிகழ்காலம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்காலம், ரீவைண்ட் இறந்த காலம். நீங்கள் இறந்த கால பட்டனை போடும்போதும் கொடகுடன் சத்தம் வருது, சங்கீதம் வரல. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்கால பட்டன் போடும்போதும் கொடகுடன் சவுண்டு வருது, சங்கீதம் வரல. ப்ளே நிகழ்காலம், நிகழ்கால பட்டன் ஆன் பண்ணியிருக்கும் போது தான் அருமையான சங்கீதத்தை கேட்க முடியும். சில மனிதர்கள் நிகழ்காலத்தில் மனசே நிற்காது, எப்போ பார்த்தாலும் அது இறந்த காலத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு. நிகழ்காலத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நிகழ்காலத்தில் மனசை கொண்டு வந்து நிறுத்தி ஆனந்தமாக இருக்க தெரியணும். ரொம்ப சிம்பிள் உதாரணம், டேப் ரெக்கார்டரில் ப்ளே அப்படிங்கிற நிகழ்கால பட்டனில் தான் சங்கீதம் கேட்குது, ரீவைண்ட்லேயோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயோ கேட்கல. உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் ரீவைண்ட் போடாதீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடாதீங்க, ப்ளே பட்டன் போட்டு நிகழ்காலத்தில் நிம்மதியாக, நிகழ்காலத்தில் நிம்மதியாக இருக்கிற அருமையான அந்த யுக்தியை தெரிஞ்சு வச்சு ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: இப்போ மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங்.

0: மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
4: நேரம் காலை 8:21. நேர்களை, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் முறுக்கு மாவின் வானவில் நிகழ்ச்சி இருக்குங்க. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வேளாண்மையில் எல்னினோ தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கு, அதை எப்படி தவிர்க்கலாம், அதெல்லாம் இன்னைக்கு வானவில் சொல்ல போகுது. உங்களுக்கு சிறப்பு விருந்தினர் உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
4: நேரம் காலை 8:24. அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை போகாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் காலை நேரத்தில் இந்த பள்ளிக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் நின்று, அதை தண்ணி பாட்டில் எடுத்து வச்சிட்டேனா, பேனை எடுத்து வச்சிட்டேனா, பென்சில் எடுத்து வச்சிட்டேனா, இப்படி ஒரே ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சிங்கன்னா தவற விட்டதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பொதுநலன் கருதி சொல்லிட்டு, இப்போது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து யார் வந்திருக்கா மனதோடு ராகத்துக்கு, வாங்க வணக்கம். வாங்க வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
4: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
9: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேத்திர வட்டம் புங்கமுத்து வந்து பால்ராஜ் பேசுகிறேன் மேடம்.
4: பால்ராஜ்.
9: ஆமாங்க மேடம். நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
4: அருமையாக இருக்கும். ஒட்டஞ்சத்திரம் எப்படி இருக்குது, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் எப்படி இருக்குது
9: மேடம்? நாங்கள் பழனி பக்கம் இருக்குங்க மேடம். நம்ம ஊர் ஒட்டஞ்சத்திரம் மாவட்டம்.
4: ஓ சரிங்க. இங்கிட்டு ஒரு ஒட்டஞ்சத்திரம்.
9: ஆமாங்க மேடம்.
4: சரிங்க. நீங்கள் அந்த ஒட்டஞ்சத்திரம் போயிருக்கீங்களா?
9: எங்கேங்க மேடம்?
4: அதாவது ரெண்டும் ஒரே ஒட்டஞ்சத்திரம் தானே நான் கேட்கறது?
9: ஆமாங்க மேடம், ஒரே ஒட்டஞ்சத்திரம் தானே மேடம். ஒட்டஞ்சத்திரம் மாவட்டத்தில் வந்து நம்ம ஊர் லாஸ்டாக இருக்குதுங்க, புங்கமுத்தூர்.
4: இல்லை, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது அங்கே இருக்கா இல்லையா அதுதான் என் கேள்வி.
9: இருக்கு
4: அங்கேதான் இருக்கு.
9: அங்கேயே இருக்கு, சிறப்பாக போதுங்க மேடம்.
4: சரிங்க. காய்கறியெல்லாம் நீங்கள் அங்கே போய் வாங்குவீங்களா இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்குவீங்களா?
9: இல்லைங்க மேடம், பழனி இந்த பக்கம் போய் வாங்கிக்குவேன் மேடம்.
4: சரிங்க சரிங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிக்குவீங்க?
9: ஆமாங்க மேடம்.
4: இந்த பேரம் பேசுறதுலாம் இருக்கா, 10 ரூபா காய்கறிய 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு?
9: அந்த மாதிரி இல்லைங்க மேடம். அவங்களும் வாங்கி வியாபாரம் பண்றாங்க, அவங்க போய் 10 ரூபா 5 ரூபா வியாபாரம் பேரம் பேசி என்ன பண்ண
4: போறோம்? இந்த இணையம் வழியில வந்து நிறைய விக்கிறாங்கல்ல, அதுல எல்லாம் ஒண்ணுமே பேச மாட்டோம், அப்படி அக்செப்ட் கொடுத்துட்டே போயிட்டே இருப்போம். இதெல்லாம் யோசிக்கணும். சரிங்க. பால்ராஜ், என்ன பாடல் வேணும்?
9: மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த சாங் போடுங்க மேடம்.
4: மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. ஏங்க காலை நேரத்திலே ஒரு பிரிஸ்கா ஒரு சாங்?

0: கேட்டால் நல்லா இருக்கும்ல?
1: இல்லைங்க மேடம், இந்த பாட்டு நல்லா இருக்குங்க மேடம்.
0: நல்லா இருக்கும், பால்ராஜுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால இப்போ நாங்கள் கொடுக்குறோம்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலை நேரத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகத்தில். வாங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கன் பட்டியிலிருந்து ஸ்ரீஹரி பேசுறேன்.
1: ஸ்ரீஹரியா?
2: வெள்ளியங்கிரி.
1: வெள்ளியங்கிரி.
2: ஆமாங்க.
1: எப்படி சுருக்கிட்டேன் பாருங்க உங்க பேரு. வெள்ளியங்கிரி சரியா?
2: ஆமாங்க.
1: சரிங்க சரிங்க. வெள்ளியங்கிரி பழனியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பழனியில பெத்தநாயக்கன் பட்டிங்க நெசவு நெய்யறங்க.
1: நெசவு நெய்யறீங்க. சரிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, சமீபத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன்.
2: என்னங்கம்மா?
1: அந்த ஸ்மித் மச்சார், நம்ம இந்திய விமானி,
2: அவரோட துணிச்சல வந்து அதாவது வார்த்தையால சொல்ல முடியாதுங்கம்மா.
1: சரிங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளியங்கிரி இருக்காரு, அந்த இந்திய விமானி இடத்துல வந்து அவர் இருக்காரு. நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க?
2: சரிங்க.
1: என்ன பண்ணிருப்பீங்க?
2: என்னோட இடத்துல அவர் இருந்திருக்காரு.
1: ஆகா, எங்கேயோ போயிட்டீங்க. ஒவ்வொரு இந்தியரும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகன, அதாவது இந்தியனா பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேங்க. அவரு பிறந்த நாட்டுல நானும் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேங்க.
1: ஓ, அருமைங்க அருமைங்க. அருமையான பதில் கொடுத்தீங்க. நம்மளா இருந்தாலும் அப்படிதான் யோசிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அங்கதான் வெள்ளியங்கிரி நிக்கிறாரு.
2: அதாங்க உண்மைதானுங்க. அது அதாவது இதை வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுங்க அவரோட துணிச்சல.
1: ஆமாங்க. ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்ல, நூத்துக்கு மேற்பட்டவர்களை காப்பாத்தினாரு.
2: 180 பேர் குடும்பத்தை காப்பாத்தினவர் வந்து, அதாவது தலை வணங்கணுங்க அவருக்கு.
1: சரிங்க. மகிழ்ச்சி. இந்திய
2: நாடே தலை வணங்கணுங்க அவருக்கு.
1: வணங்கிக்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகளும் வந்து இவரை வந்து அழைச்சிட்டு இருக்காங்க சிறப்பு விருந்தினரா. சரிங்க. என்ன பாட்டு வேணும்?
2: நம்ம தளபதி ஜனநாயகன் படத்திலிருந்து தளபதி கச்சேரி சாங் வேணுங்க.
1: ஆரம்பிக்கலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
5: நேரம் சரியாய் 8:38. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட நேர்களோடு வாங்க பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: யார் பேசுறீங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம்
5: வேடசந்தூர்ல இருந்து. ஐயா இனிப்புல இருக்கீங்களா? அடடா, இன்னைக்கு நிகழ்ச்சி பூட்டு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வேடசந்தூர் பகுதியிலிருந்து யாரோ பேசினாங்க. வந்துட்டாங்களா வரலையா கேட்டுருவோம். சரி, இன்னொருத்தர் வராரான்னு பார்ப்போம். வாங்க, உங்களுக்கான எண் புதுசாக பேசுகிறவங்களுக்காக வச்சுருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து 24 24 24, அங்கே இருக்க மகளிர் 24 24 29, மற்ற அனைத்து வழக்கமாக பேசுகிற திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் 24 24 26 இணையலாம். கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 045 42. ஒரு ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன் யார் வர்றாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக. வாங்க. வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ,
5: யார் பேசுறீங்க?
7: திண்டுக்கல் மாவட்டம் எரியோடுல இருந்து பேசுறேன் மேம்.
5: எரியோடுல இருந்து யார் பேசுறீங்க மேம்?
7: பூஜா பேசுறேன்.
5: பூஜா?
7: சிந்துஜா.
5: சிந்துஜா, என்னாச்சுன்னு தெரியலங்க என் காதுக்கு, பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
7: சரிங்க. எனக்கு ரொம்ப
5: அப்படியா
7: உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
5: ஐயோ சிந்துஜா, சிந்துறீங்களே. மகிழ்ச்சிங்க சிந்துஜா. சிந்துஜா என்ன
7: பண்ணிட்டு
5: இருக்கீங்க? அப்ப பெரிய பொறுப்பு உங்களுக்கு, அவங்க எல்லாம் பாத்துக்கிறது. நிறைய இல்லத்தரசிகள் பண்ற வேலை ஜாலியா இருக்கு, அதுதாங்க வேணும். சரிங்க, இப்ப நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக என்ன பாடல் கேட்கலாம்?
7: எனக்கு மண்டாடி பாட்டு போடுங்க.
5: ஓ சரிங்க, அருமையான பாடல் சிந்துஜா. இப்ப உங்களுக்கு
7: என்னமா
5: உசுரே எஃப்எம் தான். ஐயோ என் உசுரே போயிருச்சு. சரிங்க, பாடல் வருது கேட்கலாம். நன்றி.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:45.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம ஸ்வீட்டான ஆஃபர்.
2: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்

0: Opinions and Briefs.
1: நேரம் காலை 8:46. திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகம், வாங்க பேசலாம். வணக்கம். அப்படியா, கொஞ்சம் ஓரமா வந்துருங்க, எதிரொலி பயங்கரமா இருக்கு. நீங்க ஏதாவது வண்டியில பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்களா?
2: நின்னுட்டு
1: இருக்கீங்க. எத்தனை வாகனம் போகுது அப்படின்னு எண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா?
2: இன்னைக்கு
1: லேட் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோங்க. உள்ள இருக்கணும் என்ன பாட்டு வேணும்? சரிங்க, குதூகலமா போயிட்டு வாங்க. உங்க பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்பேன் அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாரா, என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம், அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.

0: கோடை பந்தலை நூறு ஐந்தில் சைபால்
1: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அட்டல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ்

சந்தோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கன அடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172

கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அனில் முறுக்கு மாவு
2: வலிமை முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு
1: விளங்கும் வானவில்
3: வானவில் பண்பலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம் வேளாண்மையில் எல் நினோ தாக்கம் வேளாண்மையில் எல் நினோ தாக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் உதவி பேராசிரியர் வேளாண் ஆராய்ச்சியாளர் முனைவர் சே சரத் அவர்கள். நேயர்கள் வரலாம் 24 24 24 மற்றும் 24 24 26 கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
4: நன்றி மீனா. வணக்கம் தமிழ், வணக்கம் நீர்களே.

கொடைக்கானல் பந்தலை 100.5 வானவில். உலகெங்கும் இன்று பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சூப்பர் ஸ்ட்ராங் எல்னினோ. வழக்கத்தை விட இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சற்று குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது? அதீத மழையாக இருக்குமா? வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? 2027 பிப்ரவரிக்கு பிறகு இதனுடைய தாக்கம் தொடருமா? இந்த எல்னினோ தாக்கத்தால் வேளாண்மையில் எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படக்கூடும்? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. எல்னினோ தாக்கத்தால் வேளாண்மையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது, பருவநிலையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை குறித்து விளக்கம் தர இருக்கிறார் கோயம்புத்தூர் குமரகுரு கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், வேளாண் ஆராய்ச்சியாளர் முனைவர் சே சரத் அவர்கள். நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். அவர் தான்

0: இன்னைக்கு பொறுமையா. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் கோடை பண்பலை நேயர்கள் கண்டும்
0: மகிழ்ச்சிங்க அவங்கள சந்திக்கிறதுல. இந்த சூப்பர் எல்னினோ எப்போ தொடங்குதுங்க? இதனுடைய தாக்கம் வேளாண்மையில் எந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது?
1: கட்டாயம் ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்னினோங்கிறது இப்போதைய காலகட்டத்தில் வந்து ஒரு பேசு பொருளாக வந்து இருக்குங்க. அதாவது வந்து டீ கடைகளை இருந்து மென்பொருள் துறையில் இருக்கிற அன்பர்கள் வரைக்கும் வந்து இந்த எல்னினோ வார்த்தை வந்து எல்லா பக்கமும் வந்து பேசப்படுதுங்க. அடையமா இந்த ஆண்டு வந்து இணைய தேடுபொறியில வந்து அதிகமா வந்து பார்க்கப்பட்ட வார்த்தை வந்து எல்னினோங்க. எல்னினோங்கிறது மிக முக்கியமான என்னன்னா, நீங்க வந்து தற்போதைய அளவுல வந்து பசிபிக் பெருங்கடல்ல வந்துங்க அதோட டெம்பரேச்சர் வந்து மாறுங்க. அதாவது வந்து வழக்கத்துக்கு மாறாக 5% வந்து அதிகரிங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாறதுனால ஸோ அந்த காற்றோட திசை வந்து மாறுங்க. இந்த காற்று திசை மாறுறதுனால ஒரு இடத்துல வந்து மழை பெய்யும், ஒரு இடத்துல வந்து மழைப்பொழிவு வந்து இருக்காதுங்க. ஸோ அது வந்து நிலையான மழைப்பொழிவு இருக்காது. ஸோ வறட்சியை வந்து நிலையா வந்து இருக்காதுங்க. அது வந்து அதுதான் வந்து எல்னினோங்கிற வந்து இதை பத்தி சொல்றதுங்க. இப்போ எல்னினோ வந்து விவசாயத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும்னு சொன்னா, நீங்க வேளாண்மையில வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வந்து தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழைங்க. நம்மளது தென்மேற்கு பருவமழை முடிஞ்சதுங்க. அதாவது வந்து இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 75% தென்மேற்கு பருவமழைங்க. அதே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட 45% மழைப்பொழிவு வந்து இருக்குங்க. ஆனா தென்மேற்கு பருவமழை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து 13% குறைஞ்சிருக்குங்க. அதனால வந்து பல நம்ம தமிழ்நாட்டிலே இருந்து எடுத்துட்டீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து இந்த ஆண்டு வந்து நெல் சாகுபடி பரப்பளவு வந்து குறைஞ்சிருக்குங்க. ஏன்னா போதிய அளவிலான வந்து தண்ணீர் பாசன வசதி வந்து இல்லைங்க. அதனால விவசாயிகளுக்கு வந்து போதிய அளவிலான வந்து தண்ணீர் வசதி இல்லாததுனால அதனால சரியான பயிர் சாகுபடி வந்து பண்ண முடியலைங்க. அந்த பயிர் சாகுபடி பண்ண முடியாததுனால அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த பொருளாதார ரீதியான இழப்பு மக்களையும் வந்து பாதிக்கணும். அதாவது போதிய அளவிலான வந்து வேளாண் பொருட்கள் வந்து விற்பனைக்கு வராதனால நமக்கு வந்து பொருளாதாரம் வந்து பாதிக்கணும்.
0: நல்லதுங்க, நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. எல்னினோவினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடும், அதனுடைய வீச்சு எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பல்வேறு தகவல்களையும் தர இருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ முதல் நேயர் காத்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சங்கர்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சார், சோளப்பயிர் வந்து அடம்பீர் போட்டிருக்குது கால்நடைக்கு. அந்த சோளப்பயிர் பாத்தீங்கன்னா தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா கருகிட்டே வருது. இது வந்து வெயிலோட காரணமா இருக்குமா அல்லது ஏதாவது மாதிரி இருக்குமா? அதே மாதிரி இந்த சோளப்பயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாண்டு இருக்கு, என்னவா இருக்கு சார்?
0: சரிங்க, வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குதுங்க அங்க கரூர்ல?
2: ஆமாங்க, அதிகமா இருக்கு.
0: அதிகமா இருக்கு. சரி ஐயா, சொல்லுவாரு கேளுங்க.
1: கரூர் வந்து மானாவாரி, அதாவது மணவரி நிலம், அதாவது மலையை நம்பி மட்டுமே வந்து விவசாயம் செய்யக்கூடிய இடங்க. அதுல பெரும்பாலும் வந்து முருங்கை, மக்காச்சோளம் அந்த மாதிரி வந்து பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. இப்ப வந்து நீங்க அவர் வந்து மக்காச்சோளத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து சொன்னாங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான இது என்னன்னா, நீங்க இப்ப வந்து நமக்கு மாறுபட்ட வந்து சீதோஷண நிலை, அதாவது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிக அளவுல வந்து இருக்கிறதுனாலங்க நீங்க பயிர்ல வந்து புதிய வகையான நோய் தாக்குதல் அல்லது வந்து பூச்சி தாக்குதல் வந்து இருக்கு. குறிப்பாக வந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தொல்லை வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுனால. சோ அதனால வந்து நீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து நாம வந்து இப்ப அதாவது பயிர் மூடாக்குங்க, அதாவது வந்து மல்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சோ நிலத்துல வந்து ஈரப்பதம் வந்து விட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது அந்தந்த மாவட்டங்கள், அதாவது அந்தந்த தாலுக்கால வந்து இருக்கிற வந்து வேளாண்மை நிலையத்துல போய் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திற்கு முன்பு வந்து இந்த மாதிரி அடுத்து வடகிழக்கு பருவமழை வர்றதுனால எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாதிரி சாகுபடி பண்ணலாம், அது எப்பப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சார்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால அதை வந்து நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கிற வேளாண்மை துறையில வந்து போய் கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தகவல்கள் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்கும்.
0: நல்லதுங்கய்யா. நீங்கள் வெள்ளச்சோளம் அப்படின்றதுனால மூடாக்கு பண்ண முடியாது.

0: அது தொடர்ச்சியாக அடர்த்தியாக விதைக்கக்கூடிய ஒரு பயிர். அது வெள்ளையாக மாறுது அப்படின்னா நீங்கள் வெயில் நேரத்தில் நீர் பாய்ச்சாமல் கொஞ்சம் குளிர்ந்த நேரத்தில் காலை அல்லது மாலை நேரங்களில் அதிகமாக நீர் கொடுங்க. வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரியான ஒரு தாக்கம், பிரச்சனைகள், நோய் தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு தகவலை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அது கொடைக்கானல் பண்பலை 100.5.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: யானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
13: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
12: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
14: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் முறுக்குமாவு
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: மேகவீதியில் ராகவூர்வலம், அது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டு இருக்கிறது. வேளாண்மையில் எல்நினோ தாக்கம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் முனைவர் சே சரத் அவர்கள் எல்நினோ தாக்கத்தால் வேளாண்மையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழக்கூடும் என்று விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்
16: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
16: நான் கரூர் காந்திகாந்த் சீவிங் பேசுறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா.
16: சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம், இணைப்பு கொடுத்த தங்கச்சிக்கு வணக்கம். இதுங்கய்யா,
0: சொல்லுங்க ஐயா.
16: கடலையே இந்த உளுந்து இந்த மிளகா போட்டிருக்கிறங்க ஐயா, அது வெப்பத்தை தாங்குற அளவுக்கு என்ன உழவு அதிகமா போடணுமா, ஆழமா போடணுமா?
0: நட்டுட்டீங்களா, பயிர் பண்ணிட்டீங்களா ஐயா?
16: பயன்படுறாங்க ஐயா.
0: ஐயா, கடலை இது மிளகாய் எல்லாம் நடவு பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் பண்ண
16: போறீங்க?
0: நடவு பண்ணதுக்கு அப்புறமா
16: உடம்பு போட்டுருக்கேன்.
0: சரி, என்ன ரகங்கயா பண்ணிருக்கீங்க?
16: கடலை வந்து குத்துக்கல்லங்கயா, குத்துக்கல்ல. மிளகாய் வந்து நாட்டு மிளகாய்.
0: சரிங்க.
16: உளுந்து வந்து நாட்டு உளுந்து தாங்கயா.
0: சரிங்க. இது வந்து வெப்பம்
16: குத்துளுந்து.
0: வெப்பம் அதிகமா இருந்தாலோ அதீத மழை பெய்தாலோ எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத ஐயா சொல்றாரு, கேளுங்க.
16: ஆமா ஆமா ஆமா.
17: நல்ல கேள்விங்க. அதாவது அவர் வந்து பயிர் சாகுபடி பண்ணதுல இன்னி நம்ம இந்த மாதிரி பண்ணதுனால வந்து இந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனால ஏதோ ஒரு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு வந்து விவசாயி வந்து கேட்டுக்கிறாரு. இதுல வந்து நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நாட்டு உளுந்து அல்லது வந்து அதுல வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காதுங்க. அது ஏன்னா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பருவத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அதுக்கு கொடுக்கணுங்க. அதனால அதுல எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லைங்க. அதாவது உழவு வந்து நம்ம அதிகமா வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க. உழவு வந்து அதிகமா வந்து பண்ணோம்னா நீர் பிடிப்பு வந்து அதிகமா வந்து நிலத்துல வந்து இருக்காதுங்க. அதனால வந்து நம்ம போதிய அளவிலான வந்து உழவு வந்து இருந்தா மட்டும் போதும், ரொம்ப ஆழம் இல்ல அதை வந்து

0: அடிக்கடி வந்து சுழற்சி முறையில வந்து நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா நீர்பிடிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து நிலத்துல வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை தாங்கி வந்து பயிர் வந்து வளருங்க. நீங்க மறுபடியும் அவர் வந்து கரூர்ல இருக்கிறதுனால அதுல முடிஞ்ச அளவு வந்து அங்க வந்து மானாவாரி அதாவது மலையை நம்பி மட்டுமே விவசாயம் பண்ணும். அதனால இங்க பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் இங்க சொல்றது வந்து மூடாக்கு நிலையில வந்து அது மல்டிங் அந்த மாதிரி இதை வந்து பண்ணலாங்க. அதே மாதிரி நாட்டு ரகங்கள் வந்து நம்ம எந்த அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து தராது. அது வந்து சீதோஷ்ணத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இயல்பாவே வந்து இருக்கும். அதனால அவர் இதுல வந்து ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. ஆனா வந்து அதே நிலக்கடையில வந்து கட்டாய வந்து பிரச்சனையை வந்து அதாவது இலையில வந்து அந்த பயிர் அந்த நோய் தாக்குதல் வந்து வருங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து அவங்க வேளாண் துறையில கேட்டு எடுத்துக்கிறது
1: சிறப்புங்கய்யா. அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க, சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் காலை வணக்கம்ங்க.
1: வணக்கங்கய்யா, சொல்லுங்க.
2: இந்த எல்லோ இன்னும் பாதிப்புனால கால்நடைகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா? இந்த கோழி பண்ணைகள்லாம் இருக்குது இல்லைங்க, அதுகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா? விவசாயத்தை பாதிக்கிற இதனால அதுகளுக்கும் பாதிப்பு வருமாங்கிறத ஐயா கிட்ட கேட்கலான்ட்டுங்க.
1: சரிங்க, சரிங்க. சிறப்பு
0: அன்பர் வந்து கேட்ட மாதிரி கட்டாயம் வந்துங்க கால்நடையில வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து எல்நினோ நிகழ்த்தக்கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம இந்தியால வந்து ஏற்கனவே வந்து பசுந்தீவனத்தோட பற்றாக்குறை கிட்டத்தட்ட வந்து 40% இருக்குங்க. அதே வந்து வரச்சீவனம் அதாவது வைக்கோல் அந்த மாதிரி அதோட பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 28% வந்து இந்தியால வந்து ஏற்கனவே வந்து இருக்குங்க. இப்ப எல்நினோ காரணத்தினால நம்மளால போதிய அளவிலான பசுந்தீவனம் வந்து உற்பத்தி வந்து செய்ய முடியாதுங்க. அந்த பசுந்தீவனம் உற்பத்தி இல்லாத பட்சத்துல நம்ம வரத்தீவனம் மட்டுமே வந்து நெடுநாளுக்கு வந்து நம்ம வந்து கால்நடைகளுக்கு வந்து தர முடியாதுங்க. அப்படியே தந்தாலும் அதுல வந்து பாலோட உற்பத்தியை வந்து குறையதற்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகம். அதனால விவசாயிகள் இதுல வந்து என்னத்தை வந்து கணக்குல வச்சுக்கலாம்னா, சைலேஜ் அந்த மாதிரி இதை வந்து அந்த முறையை வந்து பயன்படுத்தலாங்க. அதாவது வந்து பசுந்தீவனத்தையே வந்து பாதுகாத்து வைக்கும் முறை, அது வந்து சைலேஜ் முறை. நீங்க அந்த வேளாண் துறையில வந்து கேட்டா அதுக்கு உண்டான அது எப்படி பண்றது அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க. அடுத்து பொதுவாகவே வந்து நீங்க கோழி வளர்ப்பு அல்லது ஆடு வளர்ப்பு இதுல வந்து என்னன்னா என்ன பிரச்சனை வருது, இந்த மாதிரி தீவனத்துக்கு வந்து பாருங்க. அதுதான் அந்த தீவன பிரச்சனை வர்றதுனால அடுத்து அந்த தீவனத்தோட விலை வந்து அதிகரிச்சு, அதனால வந்து மீண்டும் பொருளாதார இழப்பு. அதாவது வந்து நீங்க தீவனம் வாங்குவதற்கு உண்டான ஒதுக்கீடு அதாவது விலை வந்து மறுபடியும் வந்து அதிகரித்ததுனால விவசாயிகளுக்கு வந்து மீண்டும் வந்து முதலீடு வந்து அதிக அளவுல வந்து வருங்க. அதனால இந்த மாதிரி கால்நடை சார்ந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து இந்த மாதிரி வந்து பசுந்தீவனத்தை வந்து உலர்த்தி அதை வந்து பாதுகாத்து வைக்கும் முறையை வந்து முன்னெடுத்து போனா நல்லது.
1: நல்லது. பசுந்தீவனத்தை பாதுகாத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த புல் ஊறுகாயெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி தீவனத்தை நம்ம இருப்பு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கங்க. யாருங்கிறது?
3: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எம் மாலாவரன் திலகராஜ்
1: பேசுறேங்க.
3: ஐயாவுக்கும் வணக்கம், சுப்பிரமணி சாருக்கும் வணக்கம். ஒரு மழை வேஞ்சது போய் விதைய போட்டேன், ஒரு 7 உருக்கம் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயிர் வரும்னா களை வந்துருச்சு. பழவடி என்ன செய்யறது, மனசு கேட்காம பழவடி அழிச்சிட்டு பழவடி இப்ப டக்கர்ல விதை நட்டிருக்கேன். அவ்வளவு ஒண்ணும் எனக்கு டக்கர்ல பிடிக்கிறது எனக்கு போறது அவ்வளவு விருப்பம் இல்ல. சரி பருவமழை ஒருவேளை பேஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எல்லாம் போட்டாச்சு. அன் பாருங்க, 2 இலை 3 இலை விட்டுருக்கு. இன்னைக்கு கூட காலையில போயிட்டுதான் வந்தேன். அது ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பருவமழை அடுத்து பெருமழையா தான் பெய்யுமா, இல்ல இப்படியேதான் நீடிக்குமா, இல்ல பற்ற ரொம்ப இந்த வருஷம் வந்து 26 ரொம்ப பற்றாக்குறை மழை ரொம்ப பற்றாக்குறை தான் பண்ணுமா? ஆனா அடுத்த காடு 100 விவசாயம் பண்ணணும் அருவம் இருக்கு, காட்டுல போய் ரூபாய போட்டாச்சு, நான் என்ன செய்யறதுன்னு ஒரே முழிப்பா இருக்கு. 5-6 மழை பெய்யுதுங்கயா, அதுல ரொம்ப மனசு சங்கடப்படுதுங்கயா. சங்கடப்பட்டாலும் என்ன செய்யறது, ஆனா விவசாயத்தை மிஞ்சினது எதுவும் கிடையாது. விவசாயம் பண்ணாதான் மக்களுக்கு எல்லாத்துக்குமே செழிப்பா இருக்கும். விவசாயம் பண்ணாதான் ஒரு ஆர்வம் இருந்தா தான், அடுத்து மழை வேஞ்சாதான் விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா அடுத்து பண்றதுக்கான மனசு ரொம்ப தவுத்துருச்சுங்கயா. ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பருவமழை அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் இது கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த
1: வானிலை அறிக்கை

0: அறிகுறி எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்ப. கிடி விடி எழுந்திரிச்சோடனே இந்த ரேடியோ கரெக்டா 4:50 போடுவாங்க, அதை போயிட்டு கேட்டு முடிச்சோடனே விவசாய வானவில் கேட்டுக்கிட்டே வருவங்கய்யா.
1: சரிங்க.
0: வருத்தப்படாதீங்க.
1: மழை எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்க நடவு செய்திருக்கக்கூடிய மக்காச்சோளத்துக்கு தேவையான மழை கிடைக்குமா அப்படின்னு ஐயா சொல்றாரு, கேளுங்க.
2: இந்த கேள்வி வந்து பெரும்பாலான விவசாயிகள்கிட்ட வந்து இருக்கு, ஏன்னா வந்து வானம் பார்த்த பூமியாத்தான் வந்து எல்லா பக்கம் இருக்குங்க. அதாவது ஏற்கனவே வந்து தென்மேற்கு பருவமழை, அதாவது குறுவை சாகுபடிங்க, அதுல வந்து கடந்த ஆண்டை காட்டிலும் 13% இந்த வருடம் வந்து மழை வந்து பொய்த்து போயிருக்கு, அதாவது கம்மியா தான் வந்து பெஞ்சிருக்கு. அடுத்து வர வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர்ல இருந்து இந்த டிசம்பர், அது வந்து சம்பா சாகுபடின்னு நம்ம தமிழ்ல வந்து சொல்லாம, இதுல வந்து எந்த அளவுக்கு மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கடந்த ஆண்டிலை போலவே வந்து இந்த ஆண்டு இருக்கும், ஆனா பெருமளவுல பெய்யுமா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான உறுதியான நிலைப்பாடு வந்து இல்லைங்க. இருந்தாலும் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து 60% வந்து கட்டாயம் வந்து கடந்த ஆண்டை பெய்த மழை பொழிவே வந்து இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில இருக்கும், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 60% வந்து நம்ம வடகிழக்கு பருவமழையை நம்பியே வந்து விவசாயம் வந்து பண்றோங்க. அதனால வந்து நீங்க இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 60-70% வந்து கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் மத்திய அரசு வந்து எல்நினோவின் தாக்கம் வந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2027 வரைக்கும் இருக்கும், கட்டாயம் வந்து இந்தியாவில வந்து 2027 வரைக்கும் இருக்கும், பிப்ரவரி மாதம் வரை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்நினோங்கிறது வந்து இது மட்டும் புதுசா இந்த வருஷம் மட்டும் வரலைங்க, அது வந்து 2 வருடத்திற்கு 1 வரும், 7 வருடத்திற்கு 1 வரும். நமக்கு முன்னாடி தெரியுங்க, நீங்க 2003 ஒரு வறட்சி வந்தது, 2014 ஒரு வறட்சி வந்தது, அதன் தொடர்ச்சியாக இப்போது வந்து அந்த வறட்சி வந்து வந்திருக்குங்க. அதனால நீங்க பயிர் சாகுபடி பண்ணி இருக்கிற மக்காச்சோளம்லாம் வந்து அதிக அளவு தண்ணீர் வந்து தேவையில்லைங்க, குறைந்த அளவு தண்ணீர் இருந்தாவே வந்து போதுங்க. அதனால நீங்க தாராளமா பண்ணலாம், வந்து தவறேதும் இல்லை. முடிஞ்சா வந்து நுண்ணீர் பாசன முறையை வந்து பயன்படுத்துங்க, ஏன்னா நுண்ணீர் பாசன முறை போவையில நீங்க அதிக நீர் பாசனம் வந்து தேவையில்லைங்க. நீங்க அது வந்து சிறுகுறு விவசாயிகளுக்கு 100% மானியம், அதே வந்து பெரு விவசாயிகளுக்கு 75% மானியம் வந்து தர்றாங்க. அந்த அதை வந்து வேளாண் துறையில போய் அந்த தகவல் வந்து நீங்க கேட்டு எழுதி பதிவு பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும். அதனால என்னை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை கட்டாயம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு 60-70% கட்டாயம் வந்து மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து கருத்திருக்கிறாங்க.
1: நல்லதுங்க. மக்காச்சோளம் மாதிரியான மானாவாரி பயிர்களுக்கு ஏற்ற மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சில நேரங்களில் வந்து இந்த ஆண்டு எவ்வளவு தூரம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கடிக்க முடியல அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் மழை பெய்தால் அதீத கனமழையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் மானாவாரி பயிருக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி. தொடர்ந்து இணைந்திருப்போம் கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னியர்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: சானம் தன கும்மி கொட்டி கும்மி

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் முறுக்கு மாவு,
2: வலிமை முறுக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: வழங்கிய வானவில்
3: கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: சத்யா ஏஜென்சிஸ்
6: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th மேக்ஸிமம் கேஷ்பேக் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
5: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கும் வானவில்.
8: வானலையில் கனமழை, இது கொடைக்கானல் பந்தலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில். இன்று வேளாண்மையில் எல்நினோ தாக்கம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார் முனைவர் சே சரத் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
8: வணக்கங்க. எல்நினோ தாக்கத்தினால விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படக்கூடும், குறிப்பாக வந்து கால்நடைகளில் அப்புறம் கோழி வளர்ப்பு இது மாதிரியான உப தொழில்களெல்லாம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடும், ஏதாவது புதிதான நோய்கள் வருமா, அல்லது வெப்ப அலை வீசும்போது அதனால் எதுவும் நோய் தாக்கமோ அல்லது வேறு விதமான உபாதைகளோ தொந்தரவுகளோ ஏற்படக்கூடுமா, அதீத மழை பெய்யும்போது விவசாய நிலங்கள் எந்த மாதிரியான பாதிப்பு உட்படக்கூடும், அதை எப்படி தடுக்கிறது, வடிகால் வசதிகள்லாம் செஞ்சு வச்சுக்கணுமா, அல்லது மழை குறைவாக பெஞ்சுது அப்படின்னா பெய்யக்கூடிய மழையை வந்து தேக்கி நிலத்தடி நீரில் சேர்த்து வச்சுக்கணுமா, இது மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் நேயர்கள் கேட்க இருக்கிறாங்க. 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 அப்படிங்கிற 3 தொலைபேசி எண்கள் இருக்குது. முன்னாக 45 42 அப்படிங்கிற கொடைக்கானலுடைய முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து வரணும். இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.

0: வணக்கம்
1: ஐயா. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
1: ஐயா? கிட்ட இரண்டு கேள்விங்கள் ஐயா. ஐயா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டங்களா அறிவிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்கள்ல இந்த எல் நினைப்பு அடிப்பு எவ்வாறு இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வறட்சியா இருக்க நாங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப மலைகள் இந்த இனிமேலாவது எப்படி இருக்கு எங்களுக்கு, அது ஒண்ணு சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு மலை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வறட்சிகள் அறிவிக்குதுங்க, அதாவது இருக்குதுங்க ஐயா எங்க மாவட்டத்திலேயே. அந்த மாதிரி மலையில உள்ளவர்கள் பாதிப்புகள் எவ்வாறுங்க ஐயா இருக்கும்? அவர்களுக்கு நீர் பற்றாக்குறை எப்படிங்க ஐயா? அவருக்கு விவசாயிகள் எவ்வளவு எச்சரிக்கையா இருந்துக்கணும்? அந்த இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: சரிங்கம்மா. அதாவது மழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதி, கம்மியாக பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் அந்த வேளாண் வானிலை தகவல்களை சொல்கிறதுக்குன்னு ஆய்வு மையங்கள்லாம் இருக்குது, அரசினுடைய வானிலை ஆய்வு மையங்கள்லாம் இருக்குது. அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் எந்த மாதிரி மழைப்பொழிவு இருக்கக்கூடும், அல்லது வெப்ப வலை வீசுமா, அதிகமான வெயில் இருக்குமா, காற்று இருக்குமா, பனி இருக்குமா, எப்படி சீதோஷண நிலையெல்லாம் மாறும் அப்படின்ற தகவலை கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யலாம், விவசாயத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய மொபைல் செயலி இருக்குது, வேளாண் செயலி உழவன் அப்படின்னு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்தந்த பகுதிகளில் எந்த மாதிரியான வேளாண்மை செய்யலாம், அதுக்கான கையிருப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது, விதை உற்பத்தி நிலையங்கள் எங்கே இருக்குது, உரங்கள் எவ்வளவு தூரம் இருக்குது, இருப்பில் இருக்குது, இது மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மழை அதிகமாக பெய்யக்கூடிய சூழலில் அதுக்கு தகுந்த வடிகால் வசதியை ஏற்படுத்தி நிலத்தை வந்து ஓரளவுக்கு ஈரப்பதத்தை குறைச்சி வச்சுக்கலாம். அதாவது அதிகமாக வெயில் தான் இருக்குது, மழையே இல்லை அப்படின்ற சூழலில் அந்த பகுதிகளில் வந்து பெய்யக்கூடிய மழையை முழுமையாக நிலத்தில் இறங்கும் மாதிரி வரப்புகளை உயரம் செஞ்சு அதிகமாக உழவு செய்து நீர்பிடிப்பு பகுதியாக அதை மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அந்த பகுதியிலையும் நல்ல ஒரு வேளாண்மையை செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த நேயருக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கொடைக்கானல் பண்பலையின் 1.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வேளாண்மையில் எண்ணினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர். ஐயா, இப்போது இந்த பருவமழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற கேள்வி பரவலாக இருக்கிற மாதிரியே வெயிலுடைய தாக்கம், வெப்பத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்க?
4: கட்டாயங்க, நீங்க வந்து எல்லினோ பொறுத்த வரைக்கும் பருவமழையும் பெய்யும், அதே மாதிரி வெயிலும் வந்து அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் வந்து இருக்கும்.

0: ஒரு இடத்துல வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்குங்க, அதே மற்றொரு இடத்துல வந்து பருவமழையோட இது வந்து பொழிவு வந்து அதிகமா இருக்கு. அதனால நம்ம எல்லோன்னு பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு மட்டுமே வந்து கம்மியா இருக்கும் வந்து சொல்ல முடியாதுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்க மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சோ நம்மளோட வந்து தென்மேற்கு பருவமழை வந்து கம்மியா இருந்ததுங்க. அதே வந்து மற்ற நாடுகள் நீங்க நெப்பல்ல எல்லாம் வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு மற்றும் வந்து மழை வந்து அதிகமா வந்துருந்தது. அதனால வந்து எல்லினோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிலோட தாக்கம் மட்டுமே அதிகமா இருக்கும், மழை வந்து குறைவா இருக்கும்னு வந்து சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க இதே வந்து ஒரு 1997 வந்து எல்லினோ தாக்கத்தினால வந்து பயிர் உற்பத்தி வந்து அதிகமாயிருக்கும். அதாவது அந்த காலகட்டத்துல வந்து வெயில் வந்து அதிகமா இருந்தது. அதனால வந்து இப்போ நம்ம தற்போதைய இதுல வந்து மழைப்பொழிவு வந்து குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெயிலோட தாக்கம் வந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து 20-30% வந்து அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து கணித்திருக்கிறாங்க.
1: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர் என்ன கேள்வியோட வராங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க
2: ஐயா? நான் தேனி மாவட்டம் ரோசனப்பட்டியில இருந்து வேலுசாமி பேசுறேன். சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க
2: ஐயா. இப்ப பகுதி பகுதியா தானே மழை பெய்யுது, சும்மா அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பெய்யுது அரை கிலோமீட்டருக்கு பெய்யல அப்படின்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழை. ஆனா அந்த இடம் தண்ணி வாசனை கூட அந்த ஈரத்துல சூடா இருக்கு தர. அப்படி இதுல காய்கறி பயிர் சீனி வேற அவரை மொத்த கத்தரி இப்படி இதுக்கு உயர்ந்ததா இருக்குமா? சாம குருதவழி கம்பு கேப்ப இந்த மாதிரி பயிர்கள் உயர்ந்ததா இருக்குமா? எது நடலாம் சொல்லுங்க.
1: சரிங்க,
0: நீங்க வந்து நேயர் வந்து கேட்ட மாதிரி இப்ப வந்து அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து நிலத்தோட சூடு வந்து அதிகமா இருக்கு. அதனால நீங்க முடிந்த அளவு வந்து நீங்க வந்து வெயில்ல வந்து அதிகமாக கீழே வந்து நீர் பாய்க்க வேண்டாம். ஏன்னா நீர் பாய்ச்சினா வந்து பயிர் வந்து சருகி போற நிலைமை வந்து ஏற்படும். அதனால ஒண்ணும் முடிந்த வரை வந்து மிதமான வெயில் அது மிதமான வெப்பம் இருக்கையில வந்து நீர் பாய்ச்சறதுக்கு உண்டான வழிகள் வந்து பாருங்க. ஏன்னா முடிந்த வரை வந்து மதியம் அதாவது வந்து 1-2 மணி அந்த மாதிரி எல்லாம் நீர் பாய்ச்சறது வந்து தவிர்த்துருங்க. ஒண்ணு காலை அதாவது முடிந்த வரை 10 மணி வரை அல்லது 11 மணி வரை, அதே வந்து மாலை 5 மணிக்கு மேல் இடைப்பட்ட நேரத்துல வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து அந்த நில அந்த நம்ம மறுபடியும் வந்து நீர் பாய்ச்சதுனால மண்ணு வந்து சூடாகும். அந்த மண்ணு சூடாகிறதுனால அந்த தண்ணியும் சூடாகி அதோட பயிரோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். அதாவது பயிர் வந்து செழிப்பா இருக்காதுங்க, கருகி போற மாதிரி வந்து இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு வந்து வெப்பம் அதிகமா இருக்கிற காலகட்டத்துல வந்து நீர் பாய்ச்சல் வந்தாங்க. அடுத்து இன்னொன்னு வந்து நீங்க வந்து மானாவாரி நிலத்துல வந்து போடுற பயிர் வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி வெப்பத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகள். நீங்க முடிந்த அளவு வந்து தானிய பயிர்கள் அல்லது வந்து சிறுதானிய பயிர்கள் எல்லாமே வந்து வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள். முடிந்த அளவு வந்து நாட்டு ரகங்களை வந்து தெரிவு செய்யுங்க. ஏன்னா நாட்டு ரகங்களுக்கு வந்து அந்த வல்லமை உண்டு. அதாவது வந்து வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி தற்போது வந்து வேளாண் நிலையங்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு தகுந்தவாறு வந்து அதாவது வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிரகங்களை வந்து வெளியிட்டு வராங்க. அது வந்து முடிந்த அளவு வந்து எல்லா பயிர்களையும் வந்து வந்துருச்சுங்க. அந்த மாதிரி பயிரகங்களை வந்து தேர்வு செஞ்சு வந்து நடவு செய்யுங்க. அதாவது வந்து அந்த வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிரகங்கள் அதெல்லாம் இப்ப வந்து வந்துட்டு இருக்கு.
1: நல்லதுங்க, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற நாட்டு ரகங்கள், அந்தந்த மண், அந்தந்த சீதோஷன் நிலைக்கு தகுந்த மாதிரியான நாட்டு ரக விதைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக விளைச்சல் சிறப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து?
3: ஐயா, நான் பழனியிலிருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
1: பழனியிலிருந்து
3: ஜெயஸ்ரீங்க சார்.
1: ஜெயஸ்ரீ சொல்லுங்கம்மா.
3: நாட்டுக்கோழி வச்சிருக்கோங்க, அது இந்த வெயிலுக்கு வந்து சொணங்கன மாதிரியே இருக்குது.
1: சரிங்க,
3: இந்த வெயில் தாக்கத்தினால இருக்குதுங்களா இல்ல எப்படி என்னன்னு?
1: எப்படிமா, எத்தனை கோழி வளர்க்குறீங்கம்மா?
3: ஒரு 50 இருக்குதுங்களா?
1: சரிங்க, அது புறக்கடை கடை வளர்ப்புங்களா இல்ல பண்ணை அமைச்சு வளர்க்குறீங்களா?
3: பண்ண வச்சிருங்க. சரி, ஐயா சொல்றீங்களா வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்குது அப்படின்ட்டு, இதுக்கு காரணம் வந்து முக்கியமா நம்ம வந்து இந்த மரத்தெல்லாம் வந்து அழிச்சது தானே? இல்லையா,
1: அதுவும் ஒரு காரணம் தான். இயற்கையினுடைய மாற்றமும் சில விஷயங்கள்.
3: எப்ப மூலமா நான் ஒரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேங்க ஐயா, நம்ம வந்து நம்ம ரோட வந்து அகலப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், மரங்களும் நடுறாங்க ஐயா, ஆனா அது ஒரு சீரமைப்பு அவங்க சரியா செய்ய மாட்டாம அந்த மரம் எல்லாம் செத்து

0: உயர்ந்தது.
1: இல்லைங்க, நிறைய பகுதிகளில் நம்ம பார்க்க முடியுது, சாலை ஓரங்களில் மரங்களை நட்டு பராமரிப்பு செஞ்சு ஓரளவுக்கு இப்போதான் நிழல் தரக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் கோழி பண்ண சரியான இடைவெளி அளவு வச்சுருக்கீங்களா? ஒரு கோழிக்கு 2 சதுரடி கிட்ட வேணும் அப்படின்றாங்க. சரி, வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா இந்த பண்ணைகளில் இடைவெளி அதிகமாக வேணுன்றாங்க. எந்த மாதிரியான காரணங்களால் கோழிகள் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாரு, கேளுங்க.
2: கோழி வளர்ப்புல வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கிறதுனால வந்து பிரச்சனை வருமானா கட்டளை வந்து வரும். ஏன்னா வந்து அதிக அளவிலான வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போதைய வந்து கிரிராஜா அந்த மாதிரி வந்து கோழிகளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கிடையாது. அதே நாட்டு கோழிகளுக்கு வந்து வெப்பத்தை ஓரளவு தாங்கக்கூடிய தன்மை வந்து உண்டுமா, ஆனால் இந்த இப்ப இருக்கிற கோழிகளுக்கு வந்து அந்த தன்மை வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அதாவது முடிந்த அளவு வந்து கோழிகளுக்கு வந்து தண்ணீர் வந்து வைங்க, ஒரு சின்ன ஒரு இதுல வந்து தண்ணீர் வந்து வைங்க. அதே மாதிரி நிழல் வந்து ஏற்படுத்திட்டாங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து. நீங்க வந்து பண்ணை இல்லாம வந்து வெளிமேய்ச்சல், அதாவது வந்து தோட்டத்துக்குள்ளதான் வந்து வேலி போட்டு வந்து விட்டுருக்கிறீங்க அப்படின்னா அங்கங்க வந்து ஒரு நிழல் வந்து ஏற்படுத்திடுவீங்க அந்த இதுக்குள்ளேயே வந்து. ஏன்னா கோழிகள் வந்து எல்லா நேரமும் வந்து மேய்ஞ்சிட்டு
1: இல்ல, இவங்க பண்ணைக்குள்ளதான் வளர்க்குறேன். பண்ணைக்கு மேல வந்து இந்த தெளிப்பான்கள் எல்லாம் பயன்படுத்தலாங்களா? குளிர்ச்சியா வச்சு
2: தாராளமா பயன்படுத்தலாம். மேல வந்து தெளிப்பான்கள் வந்து பண்ணைன்னு வரப்ப அந்த தெளிப்பான்கள் வந்து பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி தண்ணீர் வந்து பற்றாக்குறை இல்லாம வந்து கரெக்டா வந்து ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: இப்போ நிறைய வசதிகள்லாம் வந்துருச்சு. இந்த ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிப்பிள் இருக்கும், அதில் கோழிக்கு போய் மூக்க வச்சதுன்னா தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிடும், அப்படியே குடிச்சிக்கலாம். அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. அது கோழிக்கு எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ எல்லாம் தொடர்ச்சியாக சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் பயன்படுத்தலாம். ஐயா சொன்ன மாதிரி மேற்கூரையை வந்து ஈரப்படுத்துகிற மாதிரியான தெளிப்பான்களை பயன்படுத்தலாம். நல்ல காற்றோட்டமான வசதிகள் செய்யலாம். பண்ணையினுடைய இரு மருங்களும் மரங்களை நட்டு வளர்க்கலாம். இதன் மூலமாக ஓரளவுக்கு அந்த பண்ணையினுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் போது நிச்சயமாக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய் தாக்கத்தை தவிர்க்கலாம் இல்லைங்களா?
2: கட்டாயம் நீங்க வந்து சொன்ன மாதிரி வந்து மர வளர்ப்பு வந்து பண்ணைக்கு வந்து அல்லையில வந்து வைக்கல, அது கட்டாயம் வந்து வெயிலோட தாக்கம் வந்து குறையுது.
1: நிச்சயமா சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: சத்யா ஏஜென்சிஸ் சென்னை, ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: ஐயா, இப்போ குறைவான மழையோ அல்லது சரியான அளவுலையோ மழை இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காதுங்க. அதீத மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா பயிர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும்? ஏன்னா வெப்பம் அதிகமானா நீங்கள் சொன்ன மாதிரி சில புதிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அதீத மழையும் புதுவிதமான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா?
2: அதீத மழை வந்து வந்ததுன்னா வந்து பயிர் வந்து அழுகல் வந்து வரும். அதனால வந்து நிலத்துல வந்து வடிகால் வந்து கட்டாயம் வந்து இருக்கணும். நாம வந்து ஒவ்வொரு அதாவது பயிருக்கு வந்து இடைவெளி வந்து கரெக்டாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி நிலத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு வந்து வடிகால் வசதி வந்து நம்ம கட்டாயம் வந்து வச்சுக்கணும். அப்படி வைக்கல தண்ணி வந்து தேங்கி வந்து நிற்காதுங்க. அதனால தண்ணி வந்து அந்த வடிகால் வசதி இருக்கிறப்போ அது அப்படியே வந்து வடிஞ்சு வந்து போயிருங்க. ஒரு சமயம் அந்த வடிகால் வசதி நாம ஏற்படுத்தி தராம இருந்தா பயிர் அழுகல் வந்து
1: சரி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க, இப்போ வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
5: பாலா ஐயாவுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். பதவியிலிருந்து கருணாநிதி
1: சொல்லுங்க.
5: சார், எனக்கு ரெண்டு பேரும் எல்வினோ வெப்பத்தினால வந்து வளர்த்தத்துக்கு மாறான புதிய பூச்சிகள் நோய்கள் வரக்க வாய்ப்பு உள்ளதா, அதை தடுக்க என்னென்ன வழிமுறை சொல்லுங்க. அப்புறம் வந்து மண் ஈரப்பதத்தை வந்து மூடாக்கு போன்ற எந்த வேற எந்த தொழில்நுட்பங்களை வைத்து அந்த ஈரப்பதத்தை காப்பாற்ற முடியுமான்னு இந்த ரெண்டு கேள்விதாங்க.
2: முதல் கேள்வி வந்து எந்த மாதிரி வந்து நோய் தாக்குதல் அல்லது பூச்சி தாக்குதல் வெப்பம் அதிகரிக்கிறதுனால வரும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெப்பம் அதிகரிக்கும் போது சாறு உருண்டும் பூச்சிகளோட இது வந்து அதிகரிக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து வெள்ளை தாக்குதல் நீங்க சென்னையில வந்து பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து கள்ளிப்பூச்சின்னு ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதோட தாக்குதல் எல்லாம் வந்து அதிகரிக்கும். அது எப்படின்னா வந்து இலைக்கு மேல வந்து இருக்காருங்க இந்த வெள்ளை தாக்குதல். சோ அது வந்து மழைப்பொழிவு வந்து குறைந்து வெப்பம் அதிகரிக்கும் போது அதோட தாக்குதல் வந்து அதிகரிக்கும். அதனால அதுக்கு வந்து நீங்க

0: நீங்க முடிந்தவரை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அதுக்குன்னு தனியா வந்து மருந்துகள் வந்து கடையில வந்து விற்கிறீங்க, அதாவது வேளாண் நிலையங்கள்ல வந்து இருக்கும். நம்ம அதுக்குண்டான மருந்துகளை தான் வந்து தெளிக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து வேற பயன்பாடு வந்து என்னன்னா வந்து டிராப்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது பொறி வைத்தாலும் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம், ஆனா அது வந்து அதிக அளவுல வந்து கட்டுப்பாடு வந்து இருக்காதுங்க. இந்த மாதிரி சாறு உந்தும் பூச்சிகள்ல வந்து கட்டுப்படுத்தினா அதுக்குன்னு உண்டான வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் செய்தால் மட்டுமே வந்து கட்டுப்படுத்தல் வந்து இருக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமா பெய்ஞ்சா அதோட தாக்கம் வந்து குறையும். இது வந்து இயற்கையினாலையும் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம், அதாவதுக்கு அதுக்கு மழைப்பொழிவு வேணுங்க. அடுத்து இன்னொரு இதுல வந்து இந்த மாதிரி வந்து பொரியோ அல்லது வந்து மஞ்சள் நிறத்துல வந்து ஒரு அட்டை வந்து இருக்கு, அந்த அட்டை வந்து நீங்க கட்டிவிட்டால் அதோட தாக்குதல் வந்து குறையுங்க. ஆனா அதெல்லாம் வந்து பெருமளவுல வந்து குறையுமானா அது வந்து சந்தேகம்தாங்க.
1: சரிங்க, ஈரப்பதத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு, ஈரப்பதத்தை நிலத்தில் அப்படியே தேக்கி வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், மூடாக்கு மாதிரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்.
0: மூடாக்கு மாதிரி என்ன, நீங்க வந்து ஒரே கிராப் மட்டும் பண்ணாம ஊடுபயிர் மாதிரி வந்து பண்ணலாம். ஏன்னா நிலத்துல வந்து நீங்க வந்து எங்க வெளிச்சம் வந்து அதிகமா, அதாவது சூரிய ஒளி வந்து அதிகமா பட்டா தான் உங்களுக்கு வந்து நிலம் வந்து வறண்டு போற தன்மை வந்து ஏற்படும். அதனால நீங்க ஒரு பயிர் மட்டுமே பண்ணாம, எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்க மஞ்சள் வந்து சாகுபடி பண்ணிருந்தீங்கன்னா மஞ்சளுக்குள்ள வந்து மக்காச்சோளம் அல்லது வந்து மிளகாய் அல்லது வந்து வெங்காயம் போன்ற ஊடுபயிர் வந்து நீங்க சாகுபடி பண்ணலாம். ஊடுபயிர் சாகுபடி பண்றப்ப ஈரப்பதமும் உள்ள வந்து கட்டுப்படுத்தி வைக்க முடியும். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் வந்து அதிக வருமானம் வந்து வரும், அதாவது வந்து கூடுதல் வருமானம் வந்து வரும் ஊடுபயிர் மூலம். அதனால வந்து ஊடாக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து ஊடுபயிர் வந்து தாராளமா வந்து விவசாயிகள் வந்து வைத்தா நம்மளோட ஈரப்பதத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும்.
1: நிச்சயமாக நிறைய முறைகள் இருக்குது, அந்த நிழல் வலை அமைக்கிறது, அதுக்கப்புறமா அரசனுடைய மானியத்தில் தார்பாலின்லாம் கொடுக்குறாங்க, நுண்ணுயிர் பாசனம் வச்சு அதுக்கு மேலே அந்த தார்பாலினை போட்டுருவாங்க, அது தேவையான இடத்துல மட்டுமே ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீர் ஆவியாதல தடுக்கும். இந்த மாதிரியான நிறைய முறைகள் இருக்குது, அந்த முறைகளை பின்பற்றணும்னா நிச்சயமாக நல்லதொரு வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்ய முடியும், குறைந்த நீரில் கூட. தொடர்ந்து பேசலாம், இது கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: குறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: That's right. வசந்த் தன்கோ, சரி சரி வசந்த் தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.
6: That's right.
8: கொடைக்கானல் பண்பலை 100.5 வேளாண்மையில் எல்நினோ தாக்கம். வேளாண்மையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கால சூழ்நிலை தரப்போகிறது? காலநிலை மாற்றத்தினால அதிகமான மழைப்பொழிவோ அல்லது அதீத வெப்பமோ இருக்கும்போது வேளாண்மையில் எந்த மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது, அதை எப்படியெல்லாம் தடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நிகழ்ச்சி பேசிகிட்ருக்குது. ஐயா, இந்த வேளாண்மை தொடர்பாக அல்லது எல்நினோ தொடர்பாக மேலதிக தகவல்கள் வேணும்னு நினச்சாங்கன்னா நேர்களுக்கு உங்களுடைய அலைபேசி எண் சொல்லுங்க.
9: 99 32 32 26 26 79 79.
8: இந்த எண்களில் 10 மணிக்கு பிறகு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
8: வணக்கங்க, இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
10: நிலையத்தின்

0: அறிவிப்பாளருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது. மதுரை மாவட்டம் திருமங்கல வட்டம் திருளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறீங்கய்யா.
1: சொல்லுங்கய்யா.
0: ஐயா, இப்ப லேசா ஒரு மழை பெஞ்சுங்கய்யா, ஒரு 15 கோழி சேவலுக்கு மேல வந்து வெள்ளக்கிளைச்சல் வந்து இறந்து போச்சுங்கய்யா.
1: நோய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எத்தனை மருந்து கொடுத்தீங்களா? நீங்க போன வாரம் நிகழ்ச்சி கேட்டீங்களா, எல்லினோ தாக்கத்தினால கோழிகளுக்கு நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்துதான் பேசணும். நீங்க என்னதான் மருந்து கொடுத்தீங்கனாலும் சரி, வர முன்கூட்டியே தடுப்பூசி தடுப்பு மருந்துகள் கொடுத்தே ஆகணும். சொல்லுங்க கேளுங்க உங்களுடைய கேள்வி.
0: மதுரை மாவட்டத்தில் கிடைக்கும்
1: என்னங்கய்யா? மதுரை மாவட்டத்தில் கிடைக்குமான்னு கேக்குறீங்க.
2: முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து எடுத்துக்கணும் ஏன்னா தடுப்பூசி வந்து கோழிகளுக்கு வந்து ஒரு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாக அதாவது நீங்க வந்து கரெக்டா வந்து
1: மாதத்துல இரண்டாவது சனிக்கிழமை தோறும் மருந்தகங்கள்ல, கால்நடை மருந்தகங்கள்ல தடுப்பூசிகள் கொடுக்கறாங்க.
2: ஓகே, அதனால வந்து கட்டாயம் வந்து விவசாயிகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து தடுப்பூசி வந்து கட்டாயம் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து கால்நடை துறை வந்து அவங்களா
1: இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சரிங்க, மதுரை மாவட்டத்துல கோழி வளர்ப்பு தொடர்பாக ஏதேனும் பயிற்சிகள் கொடுக்கறாங்களா, அல்லது பொதுவாக கோழி வளர்ப்பு தொடர்பாக பயிற்சி கொடுக்கறாங்களான்னு கேக்குறாரு.
2: அது வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைகளை வந்து நாம அணுகலாம். ஏன்னா வந்து ஒரு சில இடங்களில் வந்து பொதுவாக வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்து நீங்க நாமக்கல் சென்னையில தான் வந்து இருக்குங்க. அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற, இப்ப சேலம்னா அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற கால்நடை மருத்துவமனைகளை வந்து நாம வந்து அணுகலாம். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பயிற்சிகள் வந்து தரக்கு வாய்ப்பு வந்து இருக்குங்க.
1: நிச்சயமாக, அதோடு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்குது. வேளாண் அறிவியல் கேவிகே அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, அவங்களும் பயிற்சிகள் கொடுக்குறாங்க. தனியார் தன்னார்வ அமைப்புகளும் பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். நிகழ்ச்சி இணையக்கூடிய நிறைவான நேயர், வாங்க வணக்கம்.
3: ஐயா வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா, யாருங்கிறது?
3: திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம், முருகன்.
1: முருகன் ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி?
3: ஐயா, தென்னையில் வந்து வெயில் பட்டு காய் உற்பத்தி திரும்ப கூட உழுந்து இருக்குங்க.
1: சரிங்க,
3: அது போக நாங்க வாழை வீடு பயிர் பண்றோம், அந்த இலை விலை இல்ல, காய் விலை இல்ல.
1: வாழை இலைக்காக பயன்படுத்தக்கூடிய வாழைங்களா? இல்ல
3: வாழை. ஆமா.
1: சரிங்க சரிங்க.
3: அது மாதிரி நெல்லு கடவு பண்ணா நெல்லு சாப்பாடுக்கு பயன்படுதுங்க.
1: எதனால, என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? விளைச்சல் குறையுமா அப்படின்னு சிறப்பு கேட்போம். ஐயா, தென்னையில குறும்பை உதிருது அப்படிங்கிறாரு. அதிகமாக வெப்பம் இருக்கிறதுனால குறும்பை உதிருது அப்படிங்கிறாரு. அதனாலதான் உதிருதா, இல்ல வேற எதுவும் காரணமா அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி வாழை தான் இலைக்காக பயன்படுத்தக்கூடிய வாழை பயிரிட்டு இருக்காருங்களா, அதுவுமே சரியா இல்ல அப்படின்றாரு.
2: மரத்தோட இல வேரில வந்து பாத்தீங்கன்னா குறும்பை உதிர்வு வந்து கம்மியா இருக்கும். அதனால வெயில்னால வந்து தன்னையுடைய இது வந்து உதிர்வுன்னு நம்ம வந்து காரணம் வந்து சொல்ல முடியாதுன்னா, இது மிக முக்கியமாக வந்து சத்து பற்றாக்குறை. இதுக்கு வந்து நீங்க ஒண்ணு வந்து போரான் அல்லது வந்து தென்னை தானிக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வாங்கி நீங்க வந்து தாராளமா வந்து வேர்ல வந்து கட்டி விட்டீங்கன்னா ஒரு நல்ல மகசூல் வந்து இருக்கும். அடுத்து இரண்டாவது வந்து இலை வாழை, அது வந்து கதிரி வாழைன்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு வந்து யூரியா வந்து போடலாம். நாம வந்து இலைச்சத்தை வந்து, அதாவது தலைச்சத்தை வந்து எந்த அளவுக்கு அதிகமா தருமோ அந்த அளவுக்கு வந்து இலை வந்து அதிகமா வந்து வருங்க. நீங்க அதனால வந்து யூரியா வந்து நாம போட்டோம்னா

0: வாழையில வந்து இலகு வந்து நல்லா வந்து வரும்.
1: நல்லதுங்க. அதே மாதிரி போரான் சத்துக்காக இருக்கு இருக்க இலை, அதை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். நீர் பரிந்துரைக்கப்பட்ட அளவு நீர் கொடுங்க. ஒவ்வொரு தென்னைக்கும் எவ்வளோ எத்தனை லிட்டர் தண்ணீர் கேட்குறாங்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் கொடுத்தீங்கனாலும் அந்த பிரச்சனை குறையும். ஐயா, நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். ஒரு நிமிடத்துக்குள்ளே எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது அது தொடர்பான விஷயங்களில் என்னென்ன எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்?
0: என்னென்னாலும் நான் அதுலேயே சொன்ன மாதிரி மழைப்பொழிவு கம்மியாகலாம், அதாவது வந்து வெப்பம் வந்து அதிகமாகலாம். அதனால விவசாயிகள் முடிந்தவரை அவரோட பயிர்களுக்கு வந்து காப்பீடு வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பயிர்களில் வந்து நுண்ணீர் பாசன முறையை வந்து பயன்படுத்தலாம், ஏன்னா வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து நிலவுறதுனால. அதே மாதிரி நெடுங்கால பயிரை விட்டு குறுகிய கால பயிர்களை வந்து சாகுபடி பண்றத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்கள்ல வந்து தேர்வு செய்யலாம். மீண்டும் இது சார்ந்து வந்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்ம அருகில் இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையங்களோ அல்லது வந்து வேளாண்மை துறையோ அணுகி அந்தந்த மாவட்டத்திற்கு அந்தந்த அதாவது
1: கிராமத்திற்கு
0: நம்ம எந்த மாதிரி பயிர் சாகுபடி இருந்து என்னென்ன காலத்துல வந்து பயிர் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கவனத்துல வச்சுட்டு
1: அடுத்த
0: ஆண்டு பிப்ரவரி 2027 வரைக்கும் எல்நினோ இருக்கும் என்று அரசு வந்து கணித்துள்ளது. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் வந்து குறைந்த அளவு வருவதற்கும் வந்து வாய்ப்பு உண்டு. அதனால இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து மனசுல வச்சுட்டு
1: சிறப்பான தகவல்களை கொடுத்தீங்க. ஒரு மணி நேரமும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேரலின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக தேர்வாகிறார் ரோசனம்பட்டி வேலுசாமி அவர்கள். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் முடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் நேர்களே.
2: கொடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சத்யா ஏஜென்சிஸ்,
5: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th மேக்ஸிமம் கேஷ்பேக் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
4: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய வானவில்
7: இதுவரை கேட்டும் வேளாண்மையில் எல்நினோ தாக்கம் பற்றி நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் உதவி பேராசிரியர் வேளாண் ஆராய்ச்சியாளர் முனைவர் சி சரத் அவர்கள். நிகழ்ச்சி நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியலுப்பும் எஸ் அனீஸ், எம் சரவணன். அழைப்புள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. கொடைப்பண்பலை 100.5 தொடர்கிறது திரையுலக கலைப்பயணம். முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அட்டல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் இந்த சேவையை பாராட்டி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி சரோஜினி நகரில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை அன்னை ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்றிரவு மிதமான

ஏற்பட்டது. தில்லி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.
1: கலை பயணம், கலை பயணம்,
0: கலை. இந்த உலகத்துல எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு முன்னாடி, நல்லது கெட்டது என்னன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கலைதான். சின்ன வயசுல நம்ம கிடைச்ச மண்ணை எடுத்து ஒரு பொம்மை செய்யறது, கிடைச்ச பொம்மைகளை வேறொரு பொம்மையா உருமாத்துறது, எல்லா விதமான செயல்பாடுகளும் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும் போது யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, வேறொருத்தங்க கையில் இருக்கக்கூடிய லெட்டோ பென்சிலோ வாங்கி அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து பார்த்து அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடையும். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா, உலகத்துல ஒரு குழந்தைக்கு முத முத அறிமுகமாகக்கூடிய விஷயம் கலை அப்படிங்கிறது. அந்த கலை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க கூடவே பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல பயணிக்கும். எல்லோருக்கும் தெரிஞ்ச சில கலைகளும் உண்டு. கொடைக்கானல் பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ்ல கலைப்பயணம் நிகழ்ச்சியில திரைப்பட கலை சார்ந்து இயங்கக்கூடிய கலைஞர் பெருமக்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் இது, கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம யார சந்திக்கவிருக்கின்றோம்? ஒரு காலகட்டத்துல கம்ப்யூட்டர் வந்த உடனே கம்ப்யூட்டருக்கு கூட சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ரொம்ப கண்கள் அகல விரிச்சு பார்த்தோம். என்ன கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் எல்லாம் பண்ணுதாமா, கம்ப்யூட்டர்ல பொம்மையெல்லாம் ஓடுதாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு அபரிவிதமா வளர்ந்து கலைஞரான செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் சிஇஓ ஆன அஸ்வின் அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் திரு அஸ்வின் அவர்களே.
2: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. எங்க நீங்க தான் ஏதோ கம்ப்யூட்டர் எல்லாம் அழகா காட்டுவீங்க, ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவீங்களா? என்னைய பார்த்த உடனே எதுவும் இன்னும் மாதிரி ஏதோ ஒன்று பறக்க வச்சு ஒரு அழகா காட்டுங்களேன்.
2: பண்ணிடலாம் சார்.
0: என்ன மாதிரி பண்ணுவீங்க
2: சார்? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்களே சார். நம்ம வந்து சின்ன வயசுல இது பண்ணோம், லைக் வரைஞ்சது, அது இல்லாம பொம்மைகள் செஞ்சது அப்படிங்கிறது.
0: ஆமா,
2: சோ அதையே வந்து இப்ப எனக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு, உங்க சின்ன வயசுல நீங்க எப்படி இருப்பீங்கிற மாதிரி ஒரு கற்பனை ஓடிட்டு இருந்துச்சு சார்.
0: அப்படியா? எங்க நான் பேசுறதுக்குள்ள இதெல்லாம் யோசிச்சீங்களா
2: சார்?
0: சார், அப்பயாவது அழகா இருந்தனா
2: சார்? அது அற்புதமா இருந்தீங்க சார்.
0: இருந்தேன்னா
2: இப்ப இருக்க மாதிரியே?
0: எங்க அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவதாக இந்த துறை என்பது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில் கார்டு போகும்போது VFX அப்படின்னு போடுவாங்க, நாங்க அதை பார்த்துருக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த சிஜி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அப்புறம் VFX அப்படின்னா என்ன, என்ன பண்ணுவீங்க அந்த துறையில?
2: ஸோ இப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து திரைப்படத்தை வந்து படம் பிடிக்கும் போது சில விஷயங்கள் அங்க இருக்காது, அதை வந்து நம்ம படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி சேர்ப்போம். ஸோ இது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல உருவாக்கி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சிஜிஐ கிராபிக்ஸ். So, computer generated imagery அப்படிம்பாங்க. அதே மாதிரி VFX-ங்கிறது சில பல எஃபெக்ட்ஸ் அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அந்த கிரீன் மேப் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். அங்கே இல்லாத ஒன்று நம்ம இருக்க மாதிரி, படம் பிடிக்கும் போது இல்லாதது நம்ம இருக்க மாதிரி நம்ம காமிக்கிறது தான்
0: இந்த துறை. அப்போ வந்து திரைப்படத்தில் பல பொய்யான

0: விஷயங்களை அப்படி இருக்கிற மாதிரி எங்களை நிஜமா நம்ப வைக்கிறதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபர் நீங்களா தான் இருக்கிறீங்க.
1: ஆமா, இந்த துறை அதுல ஒரு முக்கியமான வேலை வகிக்குது. அண்ட் திரைப்படங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை சொல்லி அந்த கதையை நம்பும் விதமா சொல்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் சேர்க்கறது தான். அதுல இதுவும் ஒரு பங்கா இருக்கு.
0: நீங்க கவிதைகள் எழுதுவீங்களா?
1: இல்ல சார்.
0: நல்லா அழகா கோர்வியா பேசுறீங்க, சொல்றீங்க, கற்பனை நயத்தோட சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் VFX கலைஞரான திரு

0: அஸ்வின் அவர்களோடு தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற அந்த பேர் உங்கள் நிறுவனத்தினுடைய பெயரை கேட்கும்போதே நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த நிறுவனம் எங்கேருந்து செயல்படுது? இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் நீங்கள் ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்துக்கு நீங்கள் பண்ணுனீங்க. அடிப்படையில் உங்களுடைய நிறுவனம் என்ன வேலை செய்கிறாங்க?
1: செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு நாங்கள் வந்து இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே வச்ச பேர்.
0: எனக்கு யோசிச்சிட்டீங்க இதான் பண்ண போகிறோன்னு?
1: ஆமாம், அப்போவே இல்லை, அனிமேஷன் ஸ்டுடியோங்கிறது தான் மேஜராக, அனிமேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முழு முதல் இதாக இருந்துச்சு.
0: சரிங்க.
1: காலேஜ் படிக்கும் போது இதுக்கு ஒரு பேர் வச்சு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது பேர் வந்து ஒரு அர்த்தம் தர பேரா இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு சின்ன ஆசை. சோ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போது அது வந்து எனக்கு இதுதான் வாழ்க்கையோட பர்பஸ், இந்த கம்பெனி நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறதுதான் நம்மளோட மீதி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலதான் இந்த பேரை வச்சு ஆரம்பிச்சது. காலேஜ் படிக்கும் போதே ஃப்ரீலான்சிங்கா கொஞ்சம் வேலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ஒரு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துச்சு, ஓகே இந்த துறையில நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. காலேஜ் முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணி ஒரு சின்ன நம்பிக்கையும் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்து சொல்லி இந்த துறையில் போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடிச்சதையும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இங்கே கொஞ்சம் கால அவகாசம் வாங்கி வீட்லேயும் ஆரம்பி எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தேன். அண்ட் இனிஷியலாக இது வந்து ஒரு 2D 3D ஸ்டாப் மோஷன் இதெல்லாம் பண்ணுற ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோவாக தான். நாங்கள் படத்துக்கு பண்ண போகிறோம் இல்லை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. நாங்கள் பண்ணுற வேலைகள் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிச்சு ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து வீடியோங்கிறது ஒரு அத்தியாவசியம் ஆயிருச்சு. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் எப்படி மாட்டணும் கலட்டணும், இல்ல ஒரு பெரிய மிஷின் எல்லாம் நிறுவனத்துல யூஸ் பண்றாங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கு. சில மிஷின்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து நம்ம திறந்து காமிக்க முடியாது. அப்ப அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம இந்த அனிமேஷன் மூலமா நம்மளால காமிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆர்வம். இன்னொன்னு எனக்கு இருந்த ஆர்வம் என்னன்னா, நம்ம பார்த்த டிஸ்கவரி சேனலா இருக்கட்டும், நேஷனல் ஜியோகிராபி சேனலா இருக்கட்டும், அந்த மாதிரி சேனல்ல இந்த பொருள் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு சின்ன கற்பனை வரும். அதை வந்து நம்ம வந்து அனிமேஷன்ல நம்ம பண்ணி நம்மளாலே அது பண்ண முடியுதுங்கிற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு ஒரு துறையும் நம்ம கத்துக்கவும் முடியுது. அந்த துறையில நம்மளால இது மத்தவங்களுக்கு சொல்லவும் முடியுதுங்கிற போது அது ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு.
0: நமக்கு அது ஒரு பொருளாதாரமும் கொடுக்குது அப்படிங்கும் போது வாழ்க்கைக்கு ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாமே சேர்ந்த செய்து கூட இதான் சொல்லுவாங்க. விருப்பப்பட்டதை செய்ய அப்பதான் வந்து பெரிய ஆள முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போலதான் நினைக்கிறேன். சரி, இப்போ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தின் மூலமா ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்துக்கு நீங்க வடிவமைப்புல நிறைய செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது திரைப்பட துறைக்கு நாம போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்ததா? எப்படி இந்த இடத்துல இருந்து அந்த திரைப்படத்தை கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது?
1: அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நிறுவனங்களுக்கு பண்ணி கொடுக்கறது, அதுல இருந்து US UK அமெரிக்கால இருந்து இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட படத்துக்கு தேவையான சில ஒரு சில பகுதிகளை மட்டும் எங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன ஆர்வம் வந்துச்சு, ஓ நம்மளால படத்துக்கும் பண்ண முடியும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் அப்பயும் முயற்சி பண்ணல. நம்ம வந்து போற வழியில தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சில விளம்பர திரைப்படங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப வந்து நமக்கு சில தொடர்புகள் ஏற்பட்டு அவங்க வந்து நம்மள ரெண்டு மூணு இடத்த போய் சொல்லும் போது, இந்த படத்தோட எடிட்டர் வந்து நான் ஆல்ரெடி நான் வேலை பார்த்திருந்தேன், சோ புவனேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நீங்க பண்றதுக்கு விருப்பம் இருந்தா நான் இங்க உங்க பேரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க பேரும் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுச்சு.
0: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ படம் முடிஞ்ச உடனே அந்த எழுத்து பிக்சர் போடுவாங்க, நம்ம எழுத்து பிக்சர் சொன்னா தான் நமக்கு தெரியும், கார்டுன்னு சொன்னா தெரியாது. சரி, அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா VFX அப்படின்னு போட்டு இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் போடுவாங்க, ஏய் இன்னும் இதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்களா, ஏன்னா அதெல்லாம் சரு சருன்னு பறக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த திரைப்படத்துல VFX செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அஸ்வின் அப்படின்னு பேர் வந்துருமே, அதை பாத்தீங்களா தியேட்டர்ல?
1: ரொம்பவே அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அந்த எமோஷனை வந்து எப்படி சொல்றதுனே தெரியல சார். ஏன்னா டீம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர், அப்புறம் எல்லாரும் ஒன்னா போய் உட்காந்து அது வெள்ளித்திரையில பார்க்கும் போது அந்த ஃபீலிங் வந்து இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நாங்க வேலை பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் எங்களுக்கு கிடைச்சது இல்ல. ஒரு நிறுவனத்துக்கு நாங்க பண்ணும் போது நாங்க பண்ணிருக்கோங்கிறத அவங்களுக்கு தெரியும், ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியாது
0: உண்மை.
1: ஆனா இங்க திரைப்படம்னு வரும்போது நமக்கான அந்த அங்கீகாரமும் அந்த பேர் போடும் போதும் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பெற்றோர்களுக்கா இருக்கட்டும், நம்ம உறவினர்களுக்கும், யாருக்கா இருந்தாலுமே வந்து நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து அதை பார்க்கும் போது
0: அப்படிங்கிற மாதிரி. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் VFX கலைஞரான திரு அஸ்வின் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கோம். சார், சின்ன வயசுல அந்த கம்ப்யூட்டர் அந்த புதுசுல அந்த பெயிண்ட் இருக்கும், அதை வந்து சின்ன சின்ன படம் வரைஞ்சாவே அதுவே என்னமோ உலகத்துல நம்மள டாவின்சி ரேஞ்சுக்கு வரைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சலாகித்து போன நாட்கள் எல்லாம் கூட உண்டு. இப்போ ஒரு படத்துக்கு 2.5 ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு சிஜி பண்றது அப்படின்னா எவ்வளவு நாள் பிடிக்கும், எப்படி செயல்முறைப்படுத்துவீங்க, அதனால எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்கும், எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பீங்க இந்த ஒரு திரைப்படத்திற்காக மட்டும்?
1: உழைப்புன்னு சொல்லும் போது மொத்தமா எங்களோட டீம் கிட்டத்தட்ட பல நாட்கள் பல மாதங்கள் நாங்க அதை வந்து அவங்க எங்ககிட்ட ஸ்கிரிப்டா கொடுக்கும் போதோ இல்ல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும் போதோ தோராயமா நம்ம வந்து ஒரு நாள் கணக்கீடு வச்சுக்குவோம். இப்போதைக்கு நாங்க ஒரு படம் பண்ணிருக்கிறதுனால எங்களுக்கு அதுக்கான அனுபவம் தான் இருக்கு. இப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது இவ்வளவு நாள் பிடிக்கும் அப்படின்னு நம்ம வேலைகளை ஆரம்பிப்போம். இது இந்த படத்துக்குன்னு மட்டும் இல்ல, எந்த படமும் எடுத்துக்கிட்டாலுமே இப்ப நாங்க வந்து அடுத்த படத்தோட பேச்சுவார்த்தையில இல்ல அடுத்தடுத்து நாங்க பேசுறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் நாங்க வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம். பட் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து மெருகேற்றுறது இல்லையோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும் போது அதுக்கான நாட்கள் இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஸோ எனக்கு இந்த ஓ பட்டர்ஃபிளை பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் குறைந்தபட்சம் எடுத்துருச்சு.
0: ஒரு வருட காலமாச்சு. அப்ப அதுக்கான உழைப்பு அவ்வளவு உழைப்பு. அப்போ நீங்க மட்டும் இல்லாம இன்னொரு 6 அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் கணக்கு போட்டு பார்த்தா 7-8 வேலை செஞ்ச மாதிரி ஒரு கணக்கீடு வருது. சரி, இவ்வளவு வேலைகளும் போட்டு பண்ணுவீங்க. இப்போ சிஜி அப்படின்னு நீங்க சொன்னீங்க, VFX அப்படின்னு சொன்னீங்க,
1: VFX கேட்டகரியில வந்துரும்,
0: மெருகேத்து அப்படின்னு படுத்துறது. சரி, இப்போ நீங்க முதல் முறையா

0: ஒரு திரைப்படத்திற்கு பணி செஞ்சிருக்கிறீங்க. இந்த அனுபவம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். என்ன மாதிரியான விஷயங்களை இந்த துறை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது?
1: இந்த துறை திரைப்படம் சார்ந்து மட்டும் இல்லாம ஜென்ரலாவே இந்த துறையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா பொறுமை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம பாக்குறது அது வந்து ஒரு 10 செகண்ட்ல முடிகிறதா இருக்கலாம், இல்ல ஒரு நிமிஷத்துல முடிகிறதா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நம்ம திருப்பி திருப்பி அதை பார்த்து அதுக்கு பின்னாடி போடுற உழைப்பை வந்து நமக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோம், காலையில வரோம் இதை பண்றோம், அடுத்த நாள் வரும் இதை பண்றோம், திருப்பி வரோம் இதை பண்றோங்கிற போது அது சுழற்சியிலே போயிட்டு இருக்கும் போது சில டைம் வந்து கரெக்டா தான் பண்றோமா இல்ல நம்ம அதுக்குள்ளே ஊறுறதுனால நமக்கு அது பெருசா என்னன்னு தெரியாம போயிடும். அதனால தள்ளி நின்று நம்ம பண்ற வேலையே பாக்குறதுக்கான ஒரு ஒரு விஷயத்தையும் கத்துக் கொடுத்து பொறுமையும் கத்துக் கொடுக்கறது தான் இந்த துறையோட ஒரு பெரியதா நான் பாக்குறேன்.
0: இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய துறைகள் இயங்குகிறது. ஒட்டுமொத்தமும் ஒரு திரைப்படத்திற்கு பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 கோடி 10 கோடி அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுல கூட எல்லாமே வந்துடும். தினந்தோறும் நம்ம எடுக்கக்கூடிய படப்பிடிப்புல தொடங்கி சம்பளம் வரைக்கும் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த துறை, ஏன்னா கடைசியா இந்த துறை வரப்போகுது, ஒரு திரைப்படத்தை கொண்டு வரும்போது இந்த துறை கடைசியா தேவைப்படக்கூடிய அதுக்கு முன்னாடியில பெரும்பாலான விஷயங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க. அப்படிங்கும் போது இந்த சிஜி துறை, இப்போ ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க சிஜி நம்பிதான் இருக்கு. அப்படிங்கும் போது ஏகப்பட்ட காசு அதுக்காக கொடுக்கத்தான் ஆகணும்னு இருக்கு. நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவ்வளோ சின்ன சின்ன நீங்க சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி, எலி ஓடுறது, மாடு வர்றது, பாம்பு வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பெருசா காட்டுறாங்க. அப்புறம் அதற்கான செலவிடக்கூடிய தொகைங்கிறது பெரிய அளவில் தமிழகத்தில் இல்லையோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. அது எப்படி, இந்த துறைக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குது? ஒரு வருட காலம் உழைப்பு போடுறோம் அப்படின்னா அதற்கான பொருளாதாரம் ஒரு நிறுவனத்துக்கோ பணி செய்யுங்களுக்கோ போதுமான அளவு கிடைக்குமா, இல்லை முன்ன பண்ணதா இருக்குமா?
1: இப்போ நீங்க சொன்ன இந்த கம்பாரிசன் வச்சு பார்க்கும்போது, அதாவது இப்போ ஹாலிவுட்ல அவங்க பண்றாங்க அண்ட் இங்கன்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாவே அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த நிலைமை கண்டிப்பா அது இருக்கு. அண்ட் இப்போ வந்து எங்களோட படக்குழு பொறுத்த வரைக்கும் நான் இதை முன்னாடியே நான் சொன்னதுனால அவங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாமே அவங்க பண்ணி அந்த ஒரு காலத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஓப்பனாகவே நாங்கள் சொன்னோம், இது வந்து இவ்வளோ டைம் ஆகும், இந்த மாதிரி பண்ணுங்கிறதுனால எங்கள் படம் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அடுத்தடுத்து பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் போது இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குமா இல்லைனா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ திரைப்படத்தை மட்டும் நம்பி இந்த துறைக்குள்ளே வர வேண்டாங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்தாக இருக்கு.
0: அப்போ எப்படி நம்ம இப்போ ஒரு பெரிய ஏன்னா நீங்கள் இதுக்கான ஸ்டுடியோங்கிறதே 500,000 ரூபா முதலீடு பண்ணணும். கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா 500,000 ரூபாய்க்கு மேலே போடணும். அந்த அட்மாஸ்பியர், சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் போட்டெல்லாம் டெக்னிக்கலாக போட்டு கலர் கிரேடிங் எல்லாம் போடும்போது பயங்கர செலவாகும். ஆட்கள் வேற இருக்கு, இது கைதேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் வேற வேணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்போ நீங்க திரைப்படத்துறை நம்பி மட்டும் இந்த துறைக்குள்ள உள்ள நுழைய முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப வேற என்னதான் செய்யறது?
1: இப்ப எங்க கம்பெனி செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்க வந்து தொழில்நுட்பம் சார்ந்து எந்தெந்த நிறுவனங்கள் இயங்குதோ, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டா சொல்ல போனோம் அப்படின்னா இது தொழிற்சாலைகள்ல இருக்க மிஷின்ஸ். ஸோ அந்த மிஷின் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, இந்த மிஷின் உருவாக்கப்பட முன்னாடியே அது எப்படி இருக்கும், எந்த அளவுல இருக்கும், இதுல இருந்து உள்ள என்ன செயல்பாடு நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இதெல்லாம் நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா மெடிசன்ல வந்து அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பண்றத வந்து எப்படிங்கறத வந்து நாங்க வந்து 3D அது மாணவர்கள் படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல யாருக்கு நம்ம வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ண போறோமோ அவங்களுக்கு அதை விளக்குறதுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் இந்த சினிமா அதில் இருக்க CGI & VFX சொல்லலாம். அப்புறம் இப்போ நம்ம அதிகமாக இப்போ உள்ளே கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் வந்து அந்த வீடியோ சார்ந்து சொல்லி கொடுக்குற இதில் வந்து நம்ம வீடியோஸும் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு.
0: சரி, அப்போ இந்த மாதிரியான இன்னொரு இதுலையும் பயணிச்சுட்டு இதுலையும் பயணிச்சா மட்டும்தான் நம்ம அந்த பொருளாதாரத்தை ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நன்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் விஎஃப்எக்ஸ் கலைஞரான திரு அஸ்வின் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு படம் பண்ணிட்டீங்க, இப்ப அதற்கு அடுத்தது நீங்க எதிர்பார்க்கல திரைப்படத்துறைக்குள்ள வரும்னு எதிர்பார்க்கல வந்துட்டீங்க. இப்ப அதற்கு பிறகு அடுத்தடுத்து திரைப்படம் துறை சார்ந்து வேற என்னென்ன படங்கள் எல்லாம் பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தை இருக்கு, முயற்சி போயிட்டு இருக்கு, திரைப்படத்திற்கும் செலிபிரேஷன் ஆஃப் லைஃபுக்கு இடையில எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டு இருக்கு, இந்த விஷயம் எப்படி நடந்துட்டு இருக்குங்க?
1: வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து நாங்க வந்து இப்ப ஆல்ரெடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அனுபவத்தினால இப்ப நாங்க இதை எப்படி கையாளணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கவனமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திருப்பி வந்து இந்த பேலன்ஸ், அதாவது வேலை பாக்குறவங்களுக்கான ஊதியமும் கரெக்டா வந்துடணும், பிளஸ் அங்க திரைப்படத்துல இருக்க வேலையும் நம்ம தான் பண்ணிருக்கோம், நல்லா பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்ணும். அதாவது அவங்க பட்ஜெட் கம்மியா ஒதுக்குறாங்கிறதுக்காக நாங்க கம்மி பண்ணி வேலை பண்ணி கொடுத்துட கூடாது, ஏன்னா நம்ம பண்ணிருக்கோங்கிறதுக்கான ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே நாங்க கையாளுறதுனால அது வரும், கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு
0: நம்புவோம். பெரிய ப்ராஜெக்ட் பேசிட்டு இருப்பீங்க போல இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்க.
1: இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஆனா மத்த வேலைகள் இப்ப நான் சொன்னேன்ல, மத்த நிறுவனங்களுக்கு பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த மத்த துறை சார்ந்து பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய படிப்பனையா இருக்கு. இப்ப நாங்க வந்து விண்டுமில் சார்ந்து காற்றாலைக்கெல்லாம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து நாங்க கத்துக்கிட்டு பண்ணோம். அப்புறம் மிருதங்கம் வாசிக்கும் போது என்னென்ன சத்தம் எங்க தட்டினா எப்படி வரும், அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த சைக்கிள் ஓட்டும் போது அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கு, இப்ப அடிபட்டவங்க சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும், முக்கியமா நம்ம வந்து அதை எப்படி எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், பட் ஒரு ஒரு துறையும் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்ப வந்து அறுவை சிகிச்சை பண்ணும் போது நம்ம அதை கரெக்டா நம்ம வீடியோ பண்ணாதான் அது கரெக்டா போய் சேரும். இப்ப படிக்கிறவங்க வந்து இதை பார்த்து படிக்க போறாங்கன்னா அதுக்கான ஒரு பொறுப்போட நம்ம பண்ணும் போது நம்ம அதை கத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு துறையை பத்தியும் கத்துக்கும் போது அது ஒரு தனியா ஒரு
0: இதுதான் பன்முக கலைத்திறமை அப்படிங்கன்னு சொல்றதோ
1: அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல, பட் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு.
0: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இவ்வளவு மெனக்கெட்டு நம்ம எல்லாம் பண்றோம் இந்த வரைகளை தொடர்பான விஷயங்களை, ஒத்த வாரத்தில் டைரக்டர் என்ன சொல்லுவாரு, ஏங்க கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, இல்ல கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்க தோணும், சொல்ல தோணும். அது வந்து இந்த துறையினுடைய இயல்பு தான், யாரையும் நம்ம தவறா சொல்ல முடியாது. இருந்தாலும் அதற்காக செலவிடப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நேரமா இருக்கும். அது மாதிரி எது நடந்திருக்கா, ஒரு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சார் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சார் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுமோ அப்படின்னு நினைக்க தோணும். அது மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் அந்த துறையில, ஒரே முறையில் சாட்டிஸ்பைடுங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாங்களா?
1: இல்ல சார், இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ங்கிறது நம்ம ஃபைனல்னு நினைக்கிறதுல கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் சார். அது வந்து இருந்துகிட்டு இருக்கதான் சார் நமக்கும் நல்லது. ஆனா இந்த பக்கம் நம்ம வேலை இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த முயற்சி நம்ம எடுக்க மாட்டோம். இவ்வளவு வேலை பார்த்துட்டு இப்ப அதை மாத்த சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது அப்படிங்கிறது என்னோட இது சார். இப்ப அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு கற்பனை இருக்கு, அது என்னங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். இப்ப அதை வந்து நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இப்ப டைரக்டரோட வேலையா தானே சார், அவங்களுக்கு அவங்களோட மனசுல என்ன இருக்கோ அதை வந்து திரையில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்களா உதவி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை வந்து நாங்க அவர் சொன்னதை நாங்க ஒண்ணு புரிஞ்சுட்டு நாங்க ஒண்ணு பண்ணிருப்போம், இதை தாண்டி அவர் ஒன்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா அது அவரோட கற்பனையில இன்னும் பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நாங்க என்ன பண்ணுமோ அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைகளை பண்ற மாதிரி இருக்கும் சார்.
0: எவ்வளவு இருந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்க, எல்லாமே இந்த பாலிசா பேசுற மாதிரியே சொல்றீங்க.
1: இல்ல சார், அதான் வேலைன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ங்கிறது இப்ப நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு இன்னும் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது.
0: நிச்சயமா, ஒரு கலைஞன் எந்த சூழ்நிலையுமே தன்னுடைய படைப்பு திறனை வந்து அப்பா சூப்பரா பண்ணிருக்கன்னு சொல்லவே மாட்டா.

எப்பவுமே இன்னும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிப்பாங்க. ஒருவேளை அதனால தான் அவங்க மிகப்பெரும் படைப்பாளர்களாக இருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களை உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஆசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: That's right. வசந்தன்கோ சரி சரி வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: That's right.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் VFX கலைஞரான அஸ்வின் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இதுல வந்து இந்த துறையில இயங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நிறுவனரா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. ஆனா இதுல பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்குன்னு ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு வேண்டும் அப்படிங்கும் போது அதற்கு போதிய அளவுல கிடைக்கிறாங்களா, அது திரைப்படம் சார்ந்து கிடைக்கிறாங்களா, இல்ல தனியா இதுக்காக ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கா, இதுல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இப்ப புதுசா ஒரு வேலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க எனக்கு ஆர்வமா இருக்குதுங்க, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்ல இணைஞ்சு நானும் ஒரு செலிப்ரேட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா வாய்ப்பெல்லாம் கொடுப்பீங்களா, ஏதாவது கத்துத்தரதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல பணி வாய்ப்புகள் எப்படி இருக்கு இந்த துறை சார்ந்து?
8: பணி வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு சார். இப்ப மற்ற துறை சார்ந்தும் செயல்படுறதுனால இந்த துறையில இருக்கவங்களுக்கு எக்கச்சக்கமான துறையில நமக்கான பணி தேவைப்படுது. சோ பணி வாய்ப்புகள் இருக்கு. இதை கத்துக்கிட்டு தான் வரணுமா அப்படின்னு கேட்டா அப்படி நாங்க எதிர்பார்க்கல. ஆனா ஒரு ஆர்வத்தோட வந்தாங்கன்னா கத்துக்கிட்டு அவங்க வந்து இதுலே அதான் சொன்ன மாதிரி வந்து நமக்கு வந்து 2D இருக்கு, 3D இருக்கு, ஸ்டாப் மோஷன் இருக்கு. அது இல்லாமல் வந்து வரைகிற திறமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேண்ட் ட்ரான் அனிமேஷனாகவும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இதிலே நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லை இந்த மாதிரி எதுலையாச்சும் அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ மிஷினரிஸ் எல்லாம் நம்ம பண்ணும் போது அதில் தேவை

0: படுற பிசிக்ஸை வந்து அவங்கள வச்சு. ஏன்னா இப்போ வந்து அனிமேஷனுங்கிறது வந்து கிரியேட்டிவ் ஃபீல்ட் மட்டுமா எனக்கு இப்போ தெரியல உள்ளே வந்ததுக்கு அப்புறம். இப்போ நாங்கள் வந்து சில நிறுவனங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கான கேல்குலேஷன்ஸ் இருக்கு. இப்போ படத்திலே பார்த்தோம்னா லென்சிங் யூஸ் பண்ணும் போது இந்த லென்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து ஃப்ரேமிங் வச்சு என்ன லென்சிங் வச்சா இந்த கேரக்டர் அங்கே ஸ்க்ரீனில் கரெக்டாக ஒட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கேல்குலேஷன் இருக்கு. ஸோ ஆர்வம் தான் மெயின். அந்த ஆர்வத்தோட உள்ள வந்தாங்கன்னா கத்துக்கிட்டு இப்போ இங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம்லயே வந்து எல்லாருமே படிச்சுட்டு வந்தாங்கன்னா இல்ல, ஆனா ஆர்வத்தோட நிறைய இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க அந்த மாதிரி படிச்சவங்க வந்து உள்ள வந்து எங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கு, நாங்க வந்து இந்த மாதிரி போட்டோ எடுப்போம், இல்ல வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வரைவோம் அப்படின்னு உள்ள வந்து நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லி கொடுப்போம். அதுல இருந்து இப்ப அவங்க நிறைய கத்துக்கிட்டு அவங்க எங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஒரு குழுவா தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம்.
1: கூட்டு முயற்சியா செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ வேலை வாய்ப்பு உங்க நிறுவனத்துல இருக்குது.
0: ஆமா ஆமா.
1: சரி, நிறுவனம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன்.
0: நிறுவனம் வந்து கரூர்ல இப்ப ஹப்பா
1: கரூர்ல. பெரும்பாலும் இது போன்ற ஸ்டுடியோக்கள் எல்லாம் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டியில் தான் இருப்பாங்க. நீங்க ஏன் கரூர்ல வச்சிருக்கீங்க? அப்புறம் எப்படி திரைப்படத்துக்கூட தொடர்பு ஏற்பட்டு ஆனால் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு எப்படி அமையும் உங்களுக்கு?
0: இல்ல, இந்த துறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சார்ந்த வேலை கிடையாது. அவங்க எடுத்து கொடுக்குற படத்துல நீங்க வந்து நீங்க உருவாக்கி சேர்க்க போறீங்க. அப்படி இருக்கும் போது இடம்ங்கிறது வந்து இப்ப இருக்க இன்டர்நெட் வசதியை வச்சு பார்க்கும் போது நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு அந்த ஃபைல் அனுப்பிச்சிட்டோம்னா போதுங்கிற கண்டிஷன் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து எங்க இருக்கோங்கிறது ஒரு பெரியதா தெரியல. இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து என்னால் செயல்பட முடியுது. அதே மாதிரி இங்க இருக்க மக்கள் இது சம்பந்தமா ஆர்வத்தோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னால ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்க முடியுது. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண முடியுது. இங்க இருக்கவங்களும் எல்லாருமே அங்க போனாதான் பண்ண முடியுங்கிறத தாண்டி இங்க இருந்தும் ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி.
1: இப்போ உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? இப்ப திரைப்படம் சார்ந்து இங்கிருங்க இதெல்லாம் சேர்ந்து பண்ணும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு உங்களோட நிறுவனம் வந்திருக்கு, சிஜி தொடர்பா. இப்போ அடுத்த திரைப்படங்களுடைய பேச்சுவார்த்தை அதெல்லாம் போகும்போது தம்பி பத்தி அப்படி என்ன மாதிரி வீட்டுல எதுவும் சொல்றாங்களா, என்ன பண்றாங்க? ஏன்னா முதல்ல நீங்க வந்து ஒரு அனுமதி கேட்டுட்டு தான் வந்தேன்னு சொன்னீங்க, அதனால கேக்குறோம்.
0: அவங்களுக்கு இப்ப வந்து சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப சமீபத்துல கூட அவங்க வந்து இடம்பெயர்ற மாதிரி இருக்குமா, சென்னையோ இல்ல பெங்களூரோ மும்பையோ போற மாதிரி இருக்குமா அப்படின்லாம் பேச்சுவார்த்தை வந்துச்சு. பட் இந்த இதுக்கு வந்து நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம நிறுவனம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கவங்களுக்கும் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம், ஆஸ்திரேலியா இருக்கவங்களுக்கும் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம், சிங்கப்பூர்ல இருக்கவங்க
1: எல்லாமே திரைப்படம் சார்ந்தா.
0: இல்ல, இது வந்து நான் சொன்னேன்
1: மல்டியா,
0: அதை பேலன்ஸ் பண்றதுக்காக பண்றது. திரைப்படம் சார்ந்துன்னா நம்ம வந்து அமெரிக்கால இருக்கவங்க கூட கிட்டத்தட்ட 2021ல இருந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
1: என்னென்ன படத்துக்கு அப்படி வேலை பார்த்து படத்து பேர் சொல்லுவாங்களா, இல்ல வெறும் இது மட்டும் எனக்கு வேணும்னு கேட்பாங்களா?
0: இது வந்து சீன்ஸா வரும், இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் வந்து இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 அனிமேஷன் சார்ந்தே ஃபெஸ்டிவல்ல எல்லாம் அவார்டு வாங்கியிருக்கோம்.
1: ஓ, நீங்க?
0: ஆமா ஆமா.
1: அப்படியா? இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, கேட்டா தான் சொல்றீங்க.
0: அது வந்து பாத்தீங்கன்னா கிரம்பி ஷார்க்னு ஒரு படம், அதான் நான் முதல்ல 2D அனிமேஷன் பண்ணது 2021ல. அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17-18 பிலிம் ஃபெஸ்டிவல்ல நாமினேட் ஆச்சு. அதுல வந்து ஒரு 3 இதுல வந்து சிறந்த அனிமேஷனுக்கான விருது வாங்குச்சு.
1: அற்புதம்.
0: அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட தொடர்ந்து அவர் கூட அந்த டைரக்டர் கூட வந்து ஒரு 7-8 படம் நாங்க அனிமேட்டட் ஷார்ட் பிலிம்ஸாவே பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்ப கடைசியா வந்து யூஎஸ் நேவி பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி, ஒரு ஹார்பர் அட்டாக்கோட ஸ்டோரி, புல்லட்டுங்கிற ஒரு இது பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3D அனிமேஷன்ல பண்ணி இப்போ போன வருஷம் அது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் போய் இப்போ நாமினேட் ஆயிருக்கு.
1: நாங்க தான் சாதாரணமா நினைச்சு பேசிட்டு இருக்கும் போல இருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும் போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த மாதிரி அப்ப இனிமேல பெரிய ஹாலிவுட் திரைப்படத்துல தான் VFX போட்டு டிஸ்னி ஸ்டுடியோ அப்படி இப்படின்லாம் போடுவாங்க, அதுல இந்த பேரு வர்றதுக்கு வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கு? இல்ல ஏற்கனவே வந்திருக்கா, இல்ல நாங்க தான் தெரியாம கேக்குறோமா?
0: ஹாலிவுட் படத்துலங்கிறது இன்னும் வரல, ஆனா ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஓரளவுக்கு இப்ப அந்த ஸ்கிரீனிங்ல எல்லாம் போய் பாக்குறவங்களுக்கு வந்து இப்ப யாருன்னா தெரியற நிலைமையில இருக்கு.
1: இருக்கு. அப்போ உலகத்தினுடைய திரைக்கதவுகளை திறந்து வைத்த கரூர் இளைஞர் அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போட்டுடலாம்.
0: அவ்வளோ அவ்வளோ பெருசெல்லாம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம்.
1: இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வந்துடலாம். ஏன்னா உங்ககிட்ட அந்த கற்பனை நயம் இருக்கு, திறன் இருக்கு, அதை கேட்கும்போது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் விஎஃப்எஸ் கலைஞரான திரு அஸ்வின் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப நிறைய விஷயம் நம்ம பேசணும், ஆனா இருந்தாலும் இந்த ஒவ்வொரு துறைக்கும் சவால்கள் அப்படிங்கறது நிறைய இருக்கும். சவால்கள், இடர்பாடுகள், ரொம்ப கஷ்ட நஷ்டம், ரொம்ப சமாளிக்கிற ரொம்ப முடியல சார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த துறை திரைப்படத்துறையோடு இருக்கும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு உங்க துறை?
5: சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம சிக்கல்னு அட்ரஸ் பண்ண முடியாது. இதை இந்த வேலையோட சேர்ந்து வர்றதுன்னா நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து கற்பனை சார்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவுங்களோட கற்பனை இருக்கும். அந்த கற்பனையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் இங்க இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம கற்பனை வேற மாதிரி இருக்கும், அவங்க யோசிச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளோட முதல் கட்ட வேலையா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம பண்ற வேலை அதை நோக்கி இருக்கும். ஸோ இதுதான் ஆரம்ப கட்ட ஒரு பெரிய சவாலா இருக்குது.
4: இப்போ நீங்க மத்த இதுக்கு சிஜி பண்றதுக்கும் திரைப்படத்துல சிஜி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்ல அதுக்கு இதுக்கு ஸ்பெஷலா கோர்ஸ் படிக்கிறது, இல்ல பெரிய நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கத்துக்கிறது இருக்கா, அதே சாப்ட்வேர்ல பண்ணிட முடியுமா, இதுக்கு வேற ஏதும் தனித்துவமான பிரத்யேகமாக தேவைப்படுகிறதா, எப்படி இருக்கு? மத்த துறை சார்ந்த இந்த சிஜிக்கும் திரைத்துறை சார்ந்த சிஜிக்கும் வேறுபாடு என்ன இருக்கிறது?
5: அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இப்போ நம்ம திரைத்துறை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கான ஒரு சின்ன லிபர்ட்டி இருக்கும், அந்த ஃபேண்டசியா சேர்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ மற்ற இது இப்போ நம்ம அறுவை சிகிச்சைன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நம்ம இருக்கிறத நம்ம எவ்வளோ துல்லியமாக காமிக்கிறோமோ அப்போதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே நமக்கான அந்த கற்பனை திறனால நமக்கு வந்து அந்த வேலைப்பழு குறையலாம் இல்லை ஏறலாம். அதே மாதிரி அங்கே நம்ம நுட்பமாக பண்ணும்போது நமக்கு அந்த அதுக்கான ஒரு வேலைப்பாடு இருக்கும். ஸோ இதுதான் மேஜர். இது சாஃப்ட்வேர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரே சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் நமக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது.
4: சார், ஒரு திரைப்படத்துக்கு இது மாதிரி சிஜி பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்டுடியோ செட்டப் போட்டால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஒரு குறைந்தபட்சம் ஒரு பண்ணால் ஒன்று பண்ணலாங்க. இப்போ நான் வந்து காரைக்குடியில் ஒன்று ஆரம்பிக்கணும், ராமநாதபுரத்தில் ஒன்று ஆரம்பிக்கணும், எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணி எனக்கு ஒரு துறை இந்த துறையில் ஒரு பெரியாளாக வரணும்னு ஆசை இருக்குன்னா ஒரு குறைந்தபட்சம் திறமைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கான அக்சசரிஸ் அப்படின்னு போடும்போது குறைந்தபட்சம் எவ்வளோ போட வேண்டியது வரும்?
5: என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து குறைந்தபட்சம் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு நல்ல கம்ப்யூட்டரோ வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிச்சு அதுலேருந்து வரது திருப்பி திருப்பி நம்ம அதிலே முதலீடு பண்ணி அதை வளர்க்கறது தான் ஒரு கரெக்டான ஒரு இதில் போற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த துறையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ்ங்கிறது வந்து நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது.
4: உடனே காசும் கொடுக்க மாட்டாங்க.
5: நான் அப்படி சொல்ல, அதாவது அதுக்கான கான்ட்ராக்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதே இது நம்ம வந்து என்னன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம சப்போர்ட்டா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து திருப்பி திருப்பி நம்ம இதிலே முதலீடு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது வளர்க்கறதுக்குமே நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து 3-4 சிஸ்டம் நமக்கு ஆகுது. இப்ப வந்து கிட்டத்தட்ட 10 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்ம இதுக்குள்ளேயே போடும் போது தான்

0: அதோட வளர்ச்சி நம்ம பார்க்க முடியும். எடுத்தோடனே நான் 10 சிஸ்டம் போட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதோட சுமை ரொம்ப அதிகமா இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னீங்க, என்ன கான்ட்ராக்ட் போடுவீங்க சிஜிக்கும் திரைப்பட துறைக்கும்?
0: அது எப்பயும் நம்ம எல்லா பிசினஸ்லயும் இருக்க மாதிரி தான். அதாவது இவ்வளவு வேலை இருக்கு, இதுக்கு இவ்வளவு காலம் ஆகும், அதுக்கான விலை இவ்வளவு அப்படின்னு நிர்ணயம் பண்ணி நம்ம உள்ள போற மாதிரி.
1: சரி, இப்போ நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோட ஒரு துறை இருக்கத்தான் செய்யும், எல்லா துறையும் அப்படித்தான். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளாக நீங்க இந்த பணி செய்றீங்க, திரைப்பட துறையில புதுசா உள்ள நுழையிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த துறை சார்ந்து சிஜி விஎஃப்எக்ஸ் துறை சார்ந்து எதிர்காலம் எப்படி திரைத்துறையில இருக்கும்?
0: மோஸ்டா நாங்க வந்து அனிமேஷன் பண்ணிட்டு இருக்கோம், சோ எல்லா விதமான அனிமேஷனும் நாங்க பண்றோம். திரைத்துறை சார்ந்து இப்ப நிறைய பேர் வந்து அவங்களோட எழுத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து திரையில கொண்டு வரும்போது நிறைய அந்த கற்பனை தேவைப்படுது. இல்ல அந்த எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல, எடுக்க முடியல அப்படின்னா அவங்க எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் வராங்க. இதுல இப்ப வந்து ரீசெண்டா ஏஐயோட இன்டகிரேஷன் உள்ள கொண்டு வந்து அவங்க அதையுமே ஒரு சப்போர்ட்டிவ் டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த துறைக்கான தேவைங்கிறது இன்னும் அதிகமா தான் இருக்கு.
1: அப்ப என்னென்ன திரைப்படங்கள் இன்னும் பணி செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: பேச்சுவார்த்தையில இருக்கு அவ்வளவுதான்.
1: இல்ல இந்த எதர்ச்சியா கேட்கும் போது எப்பயாவது சொல்லிடுவீங்கன்னு நானும் பாக்குறேன், ஆனா விவரமா இருக்கிறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நல்ல திரைக்கலைஞரா வருவீங்க சார், வருவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களை உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம் மனுஷ குட்டிய

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போறது வயது அதிகமா குழந்தை பெற்றுக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி பார்க்கலாம். அந்த காலத்துல எல்லாம் 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கொஞ்ச காலங்கள் போக போக கல்யாண வயது, பெண்ணின் கல்யாண வயது 21 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கல்யாண ஆரவங்களுடைய யங் ஏஜ் கல்யாணங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை கூடுறதுனாலையும், பல பேர் நம்ம லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும், பெண்களோட கல்யாண வயசு சராசரியான கல்யாண வயசு 27 மாறி இருக்கு. இதுலயும் மோர் தென் 30 வயசு, அதாவது 30 வயசுக்கு மேற்பட்டு கன்சீவ் ஆகிறவங்கள தான் நம்ம எல்டர்லி சொல்லுவோம். இவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இவர்களுக்கு கன்சீவ் ஆறதுலயே நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, 35 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் கன்சீவ் ஆறதுல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா கரு முட்டையோட எண்ணிக்கை ஏஜ் அதிகமாக குறைஞ்சுக்கிட்டே வரும். அது இல்லாம கரு முட்டையோட தரமும் ஏஜ் அதிகமாக குறைஞ்சிட்டே வரும். அதனால கன்சீவ் ஆறதுக்கான வாய்ப்புகளும் குறையும், அபார்ஷனுக்கான வாய்ப்புகளும் கூடும். ரெண்டாவது ஜெனட்டிக் சார்ட்டிங். ஒரு கரு உருவாகும் போது ஒரு ஆண் விந்து பெண் விந்து சேர்ந்து தான் அந்த கருவை உருவாக்குது. இந்த கரு உருவாகும் போது ரெண்டு ஜீன்ஸும் சரியா ஒத்து போகணும். அதை சரியா ஒத்து போகலைனாலோ, இல்ல இதுல ஏற்படுற ஜெனட்டிக் சார்ட்டிங்ல ஏற்படுற மாறுதல்கள்னால ஏஜ் அதிகமாகும் போது இந்த சார்ட்டிங்ல நிறைய மாறுதல்கள் ஏற்படும். அதனால அபார்ஷன் வாய்ப்புகளும் கூடும், அதே சமயம் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் கூடும். குறிப்பா டவுன் சிண்ட்ரோம் போன்ற குறைபாடுகள் எல்லாம் வயசு அதிகமான பெண்கள் கன்சீவ் ஆகும் போது வர வாய்ப்புகள் ஏற்படலாம். மேலும் கர்ப்ப காலத்துல பிரஷர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சர்க்கரை நோய்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏஜ் அதிகமாகும் போது எலும்புகள் ஈஸியா விரிவடைஞ்சு கொடுக்காது, நம்மளுடைய ஈல்டிங் கெபாசிட்டியும் ரொம்ப குறையும். அதனால பிரசவம் சுகப்பிரசவம் ஆறதுக்கான வாய்ப்புகளும் குறையுது. இது எல்லாத்துக்கும் மேல குறைமாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏஜ் அதிகமானவங்களுக்கு இருக்கும். இதையெல்லாம் தடுக்க நீங்க ஃபைனான்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தை பெக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும், கன்சீவ் ஆறதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடுறவங்களா இருந்தாலும், கண்டிப்பா உடனே உங்க டாக்டர் போய் பார்த்து உங்க ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமா பார்க்க ஆரம்பிங்க. சின்ன வயசுல குழந்தை பெற்றுக்க கூடாதுதான், ஆனா அதே சமயம் சரியான வயசுல குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஏஜ் அதிகமாய் குழந்தை பெற்றுக்கிறது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்பு

0: மூக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: அனில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: That's right.
7: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
7: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
7: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
7: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
7: 94-86-28-24-24.
8: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் விஎஃப்எக்ஸ் கலைஞரான திரு அஸ்வின் அவர்கள் கூட தான் நாம பேசிட்டு இருக்கோம். எப்படியும் எத்தனை முறை கேட்டாலும் ஒரு மணி நேரத்துல அந்த படத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்ல தயங்குறத பார்க்கும் போதே ஏதோ ரொம்ப பெரிய படம் போல இருக்கு, பெரிய பட்ஜெட் போல இருக்குன்னு தோணுது. சரி, எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக நடப்பதற்கு எங்களோட நல்வாழ்த்துக்கள். ஏன் பொதுவா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, படத்து பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, திரைப்படத்துறையில பொதுவாகவே கேட்டாவே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லாம்?
9: ஒண்ணு, வெளில வரும்போது தான் நிச்சயம்னு சொல்லலாம்னு தோணுது.
8: ஒண்ணு, சரி, என்ன காரணமாக இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், வேற என்ன காரணங்கள் இருக்கக்கூடும்?
9: இன்னொன்னு வந்து தப்பி தவறி நம்ம அதை சொல்ல போய் அதனால அந்த படத்துக்கு எதுவும் பின்னடைவு வந்துடக்கூடாது, அதாவது நம்ம ஏதோ அதிகமான தகவல் நம்ம வெளில விட்டுற வேண்டாங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம்.
8: எங்களோட எண்ணம் அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணுங்கிறதான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, மிக மகிழ்ச்சி திரு அஸ்வின் அவர்களே. பொதுவாக இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளவோ கலைஞர்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கலைப்பயணத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய திரைத்துறையில் முன்னிருந்து செயல்படாமல் பின்னிருந்து செயல்படக்கூடிய நிறைய துறைகள் இருக்கு. அந்த துறையில் மிக முக்கியமாக சமீப காலமாக அத்தியாவசியமாக திரைத்துறைக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு துறைனா அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்னு சொல்லப்படக்கூடிய உங்கள் துறை தான். அந்த துறை சார்ந்து முதன் முதலாக ஒரு நபரை இந்த கலைப்பயணம் நிகழ்ச்சியில் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அவருடைய அந்த துறை சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்பது எங்கள் நிகழ்ச்சிக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து உங்களுடைய துறை சார்ந்து, திரைத்துறை சார்ந்து, திரைப்படம் சார்ந்து சொல்லல இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துகளையும் தருணத்தில் சொல்லிக்கிறோம். மென்மேலும் இந்த துறையில் வளருக்கு எங்களுடைய நேர்களின் சார்பாக நல்வாழ்த்துகள் உங்களுக்கு.
9: ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
8: நேர்களின் நிறைவுக்கு வருகிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் ஓ பட்டர்ஃபிளை திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் விஎஃப்எக்ஸ் கலைஞரான திரு அஸ்வின் அவர்களை தான் நாம சந்திச்சோம். ஒரு திரைப்படம் உருவாகுவதற்கு நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மட்டும் காரணமல்ல, நடிகரோ, இயக்குனரோ, எழுத்தாளரோ, பாடலாசிரியரோ, இசையமைப்பாளரோ மட்டுமல்ல, அது சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இயக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அதில் ஒரு துறையான சிஜி மற்றும் விஎஃப்எக்ஸ் துறை சார்ந்த ஒரு கலைஞரை இன்றைய தினம் நாம் சந்தித்தோம். இன்னும் இது போன்று திரைமறைவிலிருந்து ஒரு திரைப்படத்திற்காக உழைக்கக்கூடிய பல்வேறு கலைஞர் பெருமக்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். தற்போது நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன், மோகன், நன்றி, வணக்கம் நேர்களே.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இன் திரையுலக கலைப்பயணம்.

இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. இனி கேட்கலாம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 25 ஆண்டுகள் தாம் பொது சேவையில் நீடிக்க மக்களின் ஆசையே காரணம் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மகளிர் கபடி போட்டியில் ஒட்டன்சத்திரம் சக்தி மகளிர் கல்லூரி அணி 22-15 என்ற புள்ளிக் கணக்கில் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். பாடும் ஆர்வமுடையவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி பண்பலை. உங்களை, நேயர்களாகிய உங்களை பாடகராக்கி அழகு பார்க்கும் சிறு முயற்சி. வாருங்கள் நேயர்களை, காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 எண்கள். புதுமுக நேயர்கள் 24 24 24 வரலாம். சகோதரிகள் 24 24 29 இணையலாம். மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. அன்பு நேயர்களை சந்திக்கும் அவளோடு காத்திருக்கிறோம் செல்வபாலா.
1: வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா அப்படின்றது குரல் ஒலி வாங்கிக்கு முன்னாடி வந்த உடனே எப்படி வருது இவ்வளவு?
0: அதுதாங்க பிடிச்ச வேலையை பண்றப்ப எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினைச்சு
1: அப்படி எடுத்துக்கலாம். அவர் வந்து வேற மாதிரி சொல்லுவாரு.
0: இல்ல இல்ல, நம்ம கல்யாணமானவங்க சொல்ற வார்த்தை எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. நீங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா?
1: இது வரைக்கும் சொல்ற மாதிரி சூழ்நிலை வரல, வந்தா சொல்றேன்.
0: முன்னாடி ஆள் நிக்கிறதுனால சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். சரிங்க, இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாத்துறதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க? நிறைய கொஞ்சலாம் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அன்பே, அத்தான், செல்லமே, உயிரே, தங்கமே, பட்டு, சிட்டு, குட்டு,
1: என்ன
0: இதுதாங்க
1: நிதர்சனம்.
0: ரொம்ப அடி வாங்கிருப்பீங்க போலயே.
1: ஏங்க ஒரு ஒரு கோயின்சிடென்ட்டா இருக்கட்டுமே சொன்னா
0: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. சரிங்க, பரவாயில்ல. இப்ப நிறைய நேயர்கள் அலைமோதி வராங்க. புதுசா பாடுறவங்களுக்காக ஒரு எண், அதை மட்டும் சொல்லிடலாம். 24 24 24 நல்லா பாடுறாங்களே அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. நீங்களும் வந்து பாடலாம் அப்படின்னு நினைக்கணும், பாடணும். சரிங்களா,
1: முயற்சி பண்ணணும். நம்ம வழக்கமா சொல்றதுதான், குறைஞ்சபட்சம் 4 வரியாவது பாடுங்க. அந்த பாடல்ல என்ன வரிகள் வார்த்தைகள் இருக்கோ அதை அப்படியே பாடுங்க. அந்த ராகத்தோட அந்த பாவத்தோட அப்படியே பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
0: சரிங்க, ஊக்கப்படுத்துறதுக்கு நாங்க ரெண்டு பேரு தயாரா காத்துட்டு இருக்கோம்.
1: வேகமா ஆரம்பிச்சு சக்கு ஸ்டக் ஆக கூடாது.
0: வாங்க வாங்க வாங்க. வணக்கம்.
1: என்னது
0: அருமை அருமை, மிக அருமை. சரி, இப்ப செல்வபாலா வந்து
1: இல்ல என்ன வார்த்தை கொடுக்க போறோம், டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணு.
0: என்னடா இங்கிட்டு திரும்புறாங்களே அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அதெல்லாம் அங்கிட்டு வரக்கூடாது, நம்ம நேயர்கள் மட்டும் பாடணும். சரி, பாடுறதுக்காக தான், ஊக்கப்படுத்துறதுக்காக ரெண்டு பேர் காத்திருக்கோம். நீங்க வாங்க, அழைக்குது கோடை பண்பலை. இன்னைக்கு பாட்டு பட்டாலும் ஒரே வார்த்தையில் தொடங்குற பாடல், அந்த சாராம்சத்தை
1: நாங்க தான் கொடுப்போம். ஆமா, அந்த வார்த்தையில நீங்க தொடங்கி பாடணும். சரி, முதல் வார்த்தை என்னன்னு சொல்லிடுறீங்களா? அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகட்டும்.
0: அதுல நிறைய பாட்டு இருக்குங்க, அதனால சொன்னேன். சரி வாங்க, முதல் நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். வணக்கம், நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கிறோங்க எல்லாருமே. மேடமை மட்டுமே விசாரிக்கிறீங்க, அப்படின்னா மேடம்க்கு என்ன பிரச்சனை? நல்லா இருக்கும் எல்லாருமே.

0: ஆண்டனி சாலமன் ராஜ் எப்பயுமே பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வந்து முதல் நேயரா வந்து அலங்கரிப்பார். அப்படிதானே
1: கட்டாயம் இருக்கும். பக்கத்துல ரேடியோ சத்தத்தை கூட்டிட்டாரு அவரு சொன்ன உடனே.
0: அவங்க வீட்டுக்காரமா கேட்கணும்ன்றதுனாலயா நீங்க பாட போறது?
2: என்னமோ
0: பார்த்த மாதிரியே சொல்றீங்களே. இல்லையே இல்லையே. சரி, எப்படி இருந்தாலும் மரம் அந்த ஓரமா நின்றுக்கோங்க, சாலை ஓரத்துல நின்னுட்டு. சரிங்களா, பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க.
2: அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உள்ளாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மாயம் நீதானோ மின்னலென மின்னிவிட்டு கண்மறைவால் சென்று விட்ட மாயம் ஏந்தானோ உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாடும் என்னை நீங்கி போக என்னை சேரும் பாவம் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ உன் இதயமே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே.
0: எப்படிங்க நான் பயிற்சி கொடுத்த மாதிரியே பாடிட்டாரா பாருங்க.
1: இங்க பாருங்க என்ன சொன்னீங்கனாலும்
0: முன்னாடியே வந்து பாட வருவார்னு எனக்கு தெரியும். இந்த ராகத்துல
1: இந்த
0: ராகத்துல எல்லாம் வந்து பாடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்களா? சரி, நன்றி ஆண்டனி சாலமன் ராஜ், ரொம்ப அருமையா பாடிட்டீங்க. சாலையோரம் இருக்கிற மக்கள்லாம் வந்து நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சரிங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். நன்றிங்க. இப்போ யாரு வாங்க? வணக்கம். 11:11 பாட்டு பட்டாளம்.
3: வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: செல்வா பாலா சாருக்கும் தனஸ்ரீ மேமுக்கும்
1: நல்லா இருக்கு பேரு. வசந்தி அம்மா கோடிட்ட இடங்களை நிரப்புவது மாதிரி வருது நீங்க பேசுறது. கொஞ்சம் இப்ப நல்லா கேக்குது.
3: நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
0: அருமையா இருக்கும் வசந்தி. இப்ப பாட போறீங்க அன்பே அப்படின்ற வார்த்தை உங்களுக்காக கொடுத்திருக்கோம்.
3: ஓகே.

0: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க. வணக்கம்.
1: செங்கருமான கோடை பண்பலைக்கும் என் அன்பு தம்பி செல்வபாலா அவர்களுக்கும் தங்கைகள் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்டம் வரட்டூர் பிள்ளைகள் பாளையம் சார்பு முருகனின் பாச வணக்கம்மா.
0: எனக்கு பின்னாடி யாருங்க இருக்கா? யாரு இருக்கா? தங்கைகள்
2: பாக்குறது ஒரு ரூபம், ஆனா பின்னாடி பல ரூபங்கள் இருக்குது.
0: அப்படி
2: உத்தரானந்தினியும்
1: அவங்க சுட்டு போட்டதாங்கம்மா பால் தருங்க.
0: எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சரிங்க, இப்ப பாடுங்க. அன்பே
1: அன்பே வா அன்பே.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: கிழக்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ. ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
8: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
7: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: அணில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: ஒரு மூணு நேரம் தான் பார்த்தோம்,
2: மூணு நேரம் தாங்க.
1: ஆமாங்க பார்த்தோம், 11:25 ஆயிருச்சு.
2: ஒரு பாடல் தான் கொடுத்தோம்.
1: ஆமா,
2: வேற சொல்லுங்க.
1: 11:25 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலை 100.5 நடந்துட்டு இருக்கு. ஒரே வார்த்தையில தொடங்குற பாடல்களை நம்ம நேயர்கள் பாடிட்டு இருக்காங்க.
2: இப்போ அப்படின்னு கொடுத்தோம், மூணு நேர் பாடிட்டாங்க. அடுத்த மூணு நேருக்கான வார்த்தை என்ன?
1: அடுத்து உயிரே உயிரே.
2: படத்துல இருந்து பாடுமா?
1: ஒரு உயிர் தான் உயிரே. உயிர்ல கூட பாட்டு இருக்கு, ஆனா உயிரே அப்படின்னு தொடங்கணும் பாடல். சரிங்களா, நல்லா நினைவு வச்சுக்கோங்க, உயிரே அப்படின்னு தொடங்கணும்.
2: வடிவேல் ஐயா பாடுவார்ல, அப்படி பாடிய கூடாது,
1: எப்படியாவது ஓடிவிடு. சரிங்களா, எங்களுக்கு வேற வெளியே பூட்டு போட்டிருக்காங்க, அதனால ஓட முடியாது. நாங்கள் பாட்டை கேட்டுட்டு தான் போவோம். உயிரே அப்படின்ற வார்த்தையில நீங்க பாடல் பாட வாங்க. அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா 24 24 24, சகோதரிகள் 24 24 29 இணையலாம். மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 0452. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பத்மா அது பேசுகிறேன் மேடம்.
2: எங்கிருந்து மேடம் பேசுறீங்க?
3: மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்கம்மா.
3: மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் பத்மா, எப்படி இருக்கீங்க நீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
1: சரிங்க, உங்களுக்காக உயிரே அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம்.
3: சரிங்க மேடம்.
1: பாடுங்க.
3: உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து உறவே உறவே வந்து என்னோடு
1: என்ன மாதிரி அப்படியே உள்ள இறக்குங்க அந்த உயிரை. பாடுங்க பாப்போம்.
3: உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து
1: என்ன ஒரு
2: வார்த்தை
1: உங்க ஊக்கப்படுத்துறேன், இப்ப பாடுவாரு.
3: உயிரே
1: வந்து

0: வீடு
1: ஊரவே ஊரவே வந்து மன்னாடு
0: காதல்
1: இருந்தா
0: கண்ணோடு கலந்து வீடு காலம் இதுக்கு மேல ஊக்கப்படுத்த முடியல. சரிங்க, பரவாயில்ல பத்மாவதி, உங்களுக்கு வரி தெரிலனாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டீங்க, அருமையா பண்ணீங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். உயிரே அப்படின்னு சொன்னவனே இந்த பாட்டு தாங்க நினைவுக்கு வரும். சரிங்களா,
2: இந்த பாட்டு
0: அந்த பாட்டு தான், பம்பாய் படத்துல இருந்து பாடினாங்களே பத்மாவதி, மதுரையில இருந்து. வாங்க, 11:28 ஆயிட்டுருக்குங்க. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலை 100.5 நடந்துட்டுருக்கு. வாயில் வடை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த வடையை ஓரமாக வச்சுட்டு நம்ம பாடலாம் அப்படின்ற ஆர்வத்தோட கோடை பண்பலைக்கு வாங்க காத்திருக்கிறது.
2: அப்படி சொல்ல வரீங்க?
0: ஆமாங்க,
2: பாட்டி வடை சுட்ட கதைன்னு சொல்ல போகிறீங்க?
0: அதெல்லாம் இல்லைங்க, எங்க அது பாட்டி சொல்லுவாங்க, நாங்களாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் சொல்ல மாட்டோம். சரிங்க, வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்துல இருந்து கோபால் பேசுறேன்.
0: கோபால் சகோதரரே, அப்படி வாங்க வழிக்கு. இப்ப வந்து உங்களுக்காக உயிரே அப்படின்னு வார்த்தை வச்சிருக்கோம்.
3: பாருங்க. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்து மறைந்ததென்ன, என் நெஞ்சில் ஓரும் காட்டில் ஓடுதாங்க.
2: ஒரு வரி சரியா பாடினீங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே.
3: உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டேன் ஓடி வந்து
0: சரணத்துக்கு தவுவாரு அப்படின்னு நம்பணும், இருந்தாலும் பரவாயில்ல. நன்றிங்க கோபால் சாமி அவர்களே, தேனியில இருந்து பாடினாரு. இப்போ இணைப்புல காத்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம், நான் தஞ்சாவூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
0: தஞ்சாவூர் வள்ளி. சரிங்க, பாடுங்க. உயிரே
2: பாடுறீங்கன்னு தெரிஞ்சது, ஆனா என்ன பாடுறீங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல இருந்து கொஞ்சம் பாட முடியுமா? மறுபடியும் மறுபடியும் பாட முடியுமா?
0: இணைப்புமே கொஞ்சம் பிரச்சனை. சரிங்க, பரவாயில்லங்க, நன்றிங்க வள்ளி.
5: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
6: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: இது உங்கள் கோடைப்பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள். இன்று 11:37. இப்போ
5: அன்பு, அப்புறம் உயிரே.
4: அன்பு இல்ல, அன்பே.
5: சரி, அன்பே உயிரே
4: அப்படின்னு சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு ஒரு என்ன சொல்றது, பொருள்
5: நிறைஞ்சது.
4: பவர், பவர், உயிர், அன்பு. என்ன உயிர்,
5: என்ன உயிர் அப்படின்னா
4: அதெல்லாம் இல்லைங்க. அன்பே உயிரே பட்டு, அடுத்த வார்த்தை இது.
5: பட்டா ரொம்ப காஸ்ட்லியான வார்த்தை.

0: வாங்க பட்டுல பாட சிட்டா பறந்து வர்றாங்க.
1: வாங்க வணக்கம்.
2: வணக்கம்.
0: உண்மையிலே சிட்டா வந்துட்டாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜோதி பேசுறீங்கன்னு தெரியுது. எங்க இருந்து பேசுறீங்க?
0: ராசிபுரம் ஜோதி. சரிங்க சரிங்க. லவுட் ஸ்பீக்கர்ல எதுவும் போட்டிருக்கீங்களா? அதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வானொலி சத்தளவையும் குறைச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. நீங்க பாடுறது ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்களா? சரி ஜோதி, உங்களுக்கான வார்த்தை வந்து பட்டு. ம், பாடுங்க.
1: நல்லா பாடுறீங்க, ஆனா உங்களுக்கு இணைப்பு ஒத்துழைக்கலன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, அடுத்து ஒரு புது நிகழ்ச்சி கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி பிரபலமான பாட்டை வந்து தெரியாத மாதிரி பாடி இது என்ன மெட்டு அப்படின்னு
1: கண்டுபிடிக்கணும்.
0: சரிங்களா? அந்த மாதிரி இல்ல இல்ல, நேயர்களை பாட சொல்லணும், நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: பாட்டை மெட்டாலிக் வாய்ஸா மாத்தி விட்டுறது.
0: ஆமாங்க,
1: மாத்திட்டு என்ன பாட்டு?
0: நல்லா பாடுறீங்க, நல்ல பாட்டும் கூட. ம், ஆனா வந்து சரியா எங்களுக்கு கிடைக்கல உங்க குரல்.
1: இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க பாடினது எங்களுக்கு கிளியரா கேட்கல. வேற ஒரு நிகழ்ச்சியை வந்து நல்லா பாடுவீங்கன்னு நம்புறோம். சரி, இப்போ அடுத்த நேயரை சந்திச்சிடலாம்.
0: கோபுரம் வந்து சரியா இருக்கிற இடத்துல நின்றுட்டு பாடுங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறோம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், கணீர் கணீர்னு பேசுறீங்க.
1: அப்படியே பாடுவாரு.
0: சரிங்களா? அதே மாதிரி
3: பாடிருங்க.
0: சூப்பருங்க.
3: பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நேரே நின்னாகத்தா வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம் காளை பார்த்த நடந்த பொண்ணு காட்டுறம்மா பாவம். பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு.
0: அண்ணன் நடை இல்லைங்க, வீர நடையே போட்டுட்டீங்க பாட்டுல. பரிசு படத்துல இருந்து ரொம்ப அருமையான பாடலை எங்களுக்காக பாடுனீங்க. நன்றிங்க ராதாகிருஷ்ணன் ஐயா. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: இணைப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு முதல் வணக்கம்.
1: இரண்டாவது வணக்கம்.
4: கட்டி கலந்தாட கவி பாடவா பட்டு
1: ஆரம்பிக்கும். நீங்க ஆரம்பிச்சு பாடுங்க.
0: இல்ல, எப்பயுமே வந்து மல்லிகா அறுமுகம் அவர்களே, நீங்க வந்து ஒரு ஆர்வத்தின் பேர்ல பேச வர்றீங்க, பாட வர்றீங்க, அதெல்லாம் சரி. ஆனா கொஞ்சம் முயற்சியும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையா கேட்பாங்க.
1: பாடல் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஒரு நாலு வரி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அருமையா பாடிடலாம்.
4: நன்றிங்க சார்.
1: சரிங்க, அடுத்த நிகழ்ச்சியில வந்து பாடுவீங்கன்னு நம்புறோம். நன்றி.

0: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
1: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பதினோரு மணி 48 நிமிடம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள் நேயர்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்போ யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சந்திக்க போகிறது.
7: என்னாச்சு
6: எனக்கு தெரியும். சரி வாங்க. வணக்கம்.
8: அன்பு சகோதரி அவர்களுக்கு மற்றும் நமது அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இனிமையான வணக்கங்கள் கூறி
6: நிகழ்ச்சியில் எனக்கு தெரியுது. தமிழ்ச்சோலை கணேசன்,
8: முதல்ல முதல் ஸ்டெப்புக்கு வந்தேன் பாட்டுக்கு.
6: சரி,
8: ரெண்டாவது தங்கம்னு சொல்லிட்டீங்க, அதனால கொஞ்சம் குளறுபடியா போயிருச்சு.
7: வீட்டுக்கார மாவை நினைச்சு பாடுங்க.
8: அவங்க நினைச்சு பாடிட்டுங்களா?
6: ஆமாங்க.
8: தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, ரெண்டு பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று கட்டு கொடுத்திடலாமோ, ஒன்று விட்டு கொடுத்திடலாமோ. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, ரெண்டு பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, ஒன்று விட்டு கொடுத்திடலாமோ. பட்டாடை பட்டாடைகள், ஐயோ வரலையே,
7: ஐயோ என்னாச்சு,
8: ஐயோ வாய்ப்பு நடந்துச்சு.
7: இருந்தாலும் வீட்டுக்காரமாவ நினைச்சு பாடுங்க.
6: இவ்வளவு வயசு வெப்பாருன்னு தெரியலங்க பாருங்க.
7: புரட்டாசி மாசமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு பிரியாணி போட்டுருவாங்க, கவலைப்படாம இருங்க.
6: சரிங்க, தமிழ்ச்சோலை கணேசன் அருமையா பாடினீங்க, ரொம்ப உற்சாகமா பாடினீங்க, அது சொல்லணும். இப்போ வந்து அவர் வார்த்தை கொடுத்துட்டு போயிட்டாரு தங்கம்
7: அப்படின்னு
6: சொல்லிட்டு, வணக்கம்.
9: வணக்கம் இருவருக்கும்.
7: வணக்கம்.
9: திண்டுக்கல் மாவட்டம் பின்னாலப்பட்டி மேட்டுப்பட்டு இருந்து செல்வராஜ் பேசுறேங்க.
7: செல்வராஜ் ஐயா?
9: ஆமா.
7: என்னங்க பண்றீங்க, நெசவா?
9: நெசவு தெரியும்.
7: சரி,
6: சின்னாலப்பட்டினாலே வந்து நெசவு தான் அப்படியா?
9: ஆமா ஆமா.
6: சரிங்க, இப்ப வந்து பாட்டுல நெசவு பண்ண போறீங்க.
9: உலக சுற்றமலையிலிருந்து தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. பண்ண பார்வை சொல்லுங்களா?
7: என்னாச்சு,
9: மறந்துருச்சு.
7: சரி, ரொம்ப அழகா பாடினீங்க, நன்றிங்க.
6: அப்படியே நாங்கள் பயணம் செய்கிற மாதிரியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த தங்க தோணியில் நம்ம வந்து பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரிங்க, பரவாயில்லங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
10: வணக்கம் இருவருக்கும். சிவகாசியில இருந்து அமுதா.
6: சிவகாசி அமுதா, பயங்கர உற்சாகமா இருக்குமே சிவகாசியே.
7: பரபரப்பா
6: இயங்கிட்டு இருக்க சிட்டி.
10: ஆமாங்க.
6: இந்த ஒரு மாசமும் கையில பிடிக்க முடியாது.
7: இல்லை, அவங்க தீபாவளி முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறமாவே மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆண்டு முழுவதும் அந்த ஒரு நாளுக்கான வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்.
6: நீங்கள் எவ்வளவுக்கு வெடி வாங்குவீங்க?
7: யாரு, அமுதா அம்மா?
6: அமுதா அமுதா தாங்க கேட்குறேன். அமுதா
7: அம்மா,
10: வெடி விற்க தான் மேம் செய்வோம்.
6: அப்படி பாடுறா.

0: சரிங்க சரிங்க, வாழ்த்துக்கள் உங்கள் வியாபாரம் சிறக்கிறதுக்கு. சரிங்களா, இப்போ எங்கள் வியாபாரத்துக்கு வாங்க, பாட்டு
1: பாடுங்க. குறை இருந்தாலும் சரத்தினி குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்
0: பாடல் குறைவதுண்டோ அப்படின்னு இணைப்பு வந்து ஏதோ சரி
2: பண்ணிருச்சுங்க.
0: பரவாயில்ல, நல்லா அருமையா தொடங்குனீங்க, நல்ல பாடல். இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் இல்லை, இன்னும் இணைப்புல இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க,
2: வாங்க.
0: ஏன்னா 11:53 தான்,
2: இன்னும் ஒரு நிமிஷம் கையில் இருக்குது. அப்படின்றதுனால
0: ஒரு 2-3 நேயர்களை பார்த்தா பாடுவாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்.
2: சரி,
0: நம்மளும் சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கும், மற்ற நேயர்களும் ரசித்த மாதிரி இருக்கும்.
2: வாங்க, வணக்கம்.
0: வாங்க வாங்க, திடீர்னு தள்ளி விட்டாதான் பாட்டு டக்குன்னு வரும்.
2: யாராவது தள்ளி விட்டது?
0: வாங்க, நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க, வணக்கம். ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பாடல்கள் இருக்கு. அன்பேன்னு கொடுத்தோம், அப்புறம் உயிரேன்னு கொடுத்தோம், அப்புறம் பட்டுன்னு கொடுத்தோம், அப்புறம் தங்கம்னு கொடுத்தோம். சரிங்களா,
2: இப்படி எல்லாம் வீட்டில் சொன்னீங்கன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும்.
0: ஆமாங்க, அதுக்கான சிறு முயற்சி தான் இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. அதே தங்கம் அப்படின்ற வார்த்தையில நீங்க பாடினா போதும். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராசிபுரம் ரோஸ்லின்
0: பேசுறேன்.
2: ராசிபுரம்
0: ரோஸ்லின்
2: அம்மா,
0: சரிங்க.
3: ரோஸ்லின் ராஜரத்னம்,
2: ரோஸ்லின் ராஜரத்னம்
0: கோச்சுக்குவார் அப்படியா? சரிங்க ராஜரத்னம் அவர்களே, அப்படி கூப்பிடலாம். சரிங்க, இப்ப பாடுங்க. தங்கம்
3: தங்க ஒரு மஞ்சள்
0: கண்டிப்பா இவங்களை தள்ளி விட்டுருக்காங்க, அது ராஜரத்னம் தான் நினைக்கிறேன். அப்படியா?
2: சொல்லி ரத்னம் சொல்லி இருக்காருல, விடுங்க.
0: சரி சரி, பாடுங்க பாடுங்க, முயற்சி தானே, பாடுங்க.
3: ஒரு முத்து பதித்தது போல ஒரு பட்டு ஒன்று,
2: அதுவும் தெரியல.
0: அது எப்பயுமே அப்படிதாங்க, அதாவது ஒரு பாடல் வந்து வானொலியில போயிட்டு இருக்குமா, நம்ம சேர்ந்து பாடிட்டே இருப்போம், நின்னுருச்சுன்னு வச்சுக்கோங்க,
2: நம்மளும்
0: அதே தான், அது மாதிரி தான். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றிங்க. இப்போ யாரு இனிப்புல நிறைவான நெய்யர்? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் அக்கா.
0: யார் பேசுறீங்க?
4: நான் கரூர்ல இருந்து விஜி பேசுறேன்க்கா. நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்காங்களா? பக்கத்துல
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கோம்.
0: விஜி பாடுங்க. தங்கம்
4: தங்க சங்கிலி நின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, மணர் மலர் மல்லிகை.
2: இல்ல, முதல்ல இருந்து வாங்க.
4: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, மலர் மன்றம் கொண்டவள் மலர் மாலை தலையணையோ.
2: அங்கங்க காணாம போயிருது.
0: மறுமுறை, ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணுங்க.

0: மலர் மாலை தலையணையும்
1: சுகமே பொதுவாய் உருவாய். அவ்வளோதாங்க, அவ்வளோ இதுக்கு மேல முடியாதுங்க. சரிங்க, நன்றிங்க விஜி, நல்லா
2: முயற்சி பண்ணீங்க. அடுத்த தடவை வரும்போது வரிகளை மனப்பாடம் பண்ணிட்டு
1: வந்துருங்க. சரிங்க, இதோட நிகழ்ச்சியோட நாங்களும்
2: கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்புறமா நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு வந்துருவாங்க, அவங்களுக்கு வழிவிட்டுட்டு நாம கிளம்பிடுவோமா?
1: ஆமா, நன்றிங்க.
3: அனில் முறுக்கு டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஆசியும் கட்சித் தொண்டர்களின் அர்ப்பணிப்பும் தமக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு இந்நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். சென்னையில் சேவை ஜோதி பேரணியை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே. வசனங்கள் பேசுவது திறமை என்றால், வசனம் இல்லாமலே உணர்வுகளை பேச வைப்பதும், பார்வைகளில்

0: வசனங்கள் பேசுவது திறமை என்றால் வசனம் இல்லாமலே உணர்வுகளை பேச வைப்பதும் பார்வைகளில் கதையை சொல்ல வைப்பதும் மௌனத்தில் அர்த்தம் கொடுப்பதும் அதுவும் நடிப்பு தாங்க. அத்தகைய நடிப்பு திறமையை மகளிர் பன்முக திறமையாய் வெளிகாட்ட கொடை பன்மலை 100.5 மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல. மகளிர் நவரசத்தையும் படைக்க அழைக்கலாம். அறிமுகம் 24, 24, 24 அனைத்து பூவையரும் வரலாம். 24, 24, 29 மற்றும் ஒரு எண் 290, 333 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து இணைப்பில் வரும் முதல் சகோதரி வாங்க. வணக்கம். சரிங்க, வந்துட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையத்திலிருந்து குப்பாத்தாள் பேசுறேன்.
0: குப்பாத்தாள், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நடிக்க தயாரா?
1: தயாருங்க.
0: சரி, கேளுங்க வசனத்தை. கேட்டு நடிக்க.
2: கல்யாணம் ஆயிச்சா?
3: இல்ல.
2: யாராச்சும் லவ்
3: சேட்டாவல?
2: அப்போ ஓகே. மித்ரா டீம் கூப்பிடுறாரு. சரி.
4: என்ன பாப்பா? அப்போ ஓகே. என்ன
2: ஷிஃப்ட்? 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம்.
0: கேட்டீங்களா?
1: இன்னொரு பாருங்க. மதச்சொல்ல ஒண்ணுனே கேக்கலையே.
0: சரி கேளுங்க.
2: கல்யாணம் ஆயிச்சா?
3: இல்ல.
2: யாராச்சும் லவ்
3: சேட்டாவல?
2: அப்போ ஓகே. மித்ரா டீம் கூப்பிடுறாரு. சரி.
4: என்ன பாப்பா? அப்போ ஓகே. என்ன என்ன
2: ஷிஃப்ட்? 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம்.
1: என்னாச்சு?
0: என்னாச்சா? வசனம் முடிஞ்சிருச்சு, நீங்க தான் சொல்லணும்.
1: அது என்னன்னு புரியலீங்களா? எனக்கு வேற ஏதாச்சும்
0: புரியலையா? என்னங்க ரெண்டு தடவை போட்டுட்டோம், எவ்வளவு ஃபேமஸான ஒரு வசனம், என்னங்க இப்படி சொல்றீங்க?
1: எனக்கு புரியலீங்களே.
0: உங்களுக்கு புரியலையா? சரிங்க, நன்றிங்க. உங்களுக்கு புரியல, ஆனா எங்களுக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியலன்னு இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: தேனில இருந்து ஜெயஜோதி.
0: ஜெயஜோதி, வசனம் கேட்டீங்களா? ஜெயஜோதி
5: இல்ல, இப்பதான் லைன்
0: கிடைச்சு. சரி கேளுங்க.
2: கல்யாணம் ஆயிச்சா?
3: இல்ல.
2: யாராச்சும் லவ்
3: சேட்டாவல?
2: அப்போ ஓகே. மித்ரா டீம் கூப்பிடுறாரு.
0: என்னங்க வசனத்தோட சேர்த்து தானேங்க சீன் வரும்? தெரி படம் பாத்திருக்கீங்களா? தெரியல, ரொம்ப பிரபலமான வசனம்.
5: இல்ல, ஒண்ணும் தெரியல.
0: சரி, வேற வசனம் கேக்குறீங்களா?
6: சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம், ஆனா நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறது ஒரு விதம்.
5: சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டோம், ஆனா சந்தோஷமா இல்லை.
0: என்னங்க அங்க ஒரு வசரம் வருது, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அப்போ உங்களோட ஏதாவது செல்லிடை பேசல ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளம் இருக்கா?
5: இருக்கு ஜோதி. சரியா கேட்க மாட்டேங்குது.
0: சரி, இன்னொரு முறை கேளுங்க. நல்லபடியா முயற்சி பண்ணுங்க. அதாவது நாங்களும் நடிப்போம்ல, நடிச்சு காமிக்கணும், ஒப்பிக்க கூடாது. சரியா? இன்னொரு தடவை கேட்டுட்டு நடிச்சு காமிங்க. அவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி.
6: சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம், ஆனா நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறது ஒரு விதம்.
5: சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு காமிக்கிறது ஒரு விதம், ஆனா நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: ரொம்ப கஷ்டமா? ஏங்க, அந்த வசனத்தை மாத்தி மொத்தத்துல சந்தோஷமா இருக்கிறதே கஷ்டம் புடிச்சு விட்டீங்களே. எங்க சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறது, அதாவது காமிச்சுக்கிறது ஒரு விதம்,

0: ஆனால் நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறது தான் அந்த சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த வசனம். என்ன குழப்பி நீங்களும் குழம்பிட்டீங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிமா, நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்
1: தீபா மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க மேம்.
0: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: சுரேந்தர் காணாம போயிட்டாரா?
0: சுரேந்தர் இன்னைக்கு ஒரு நாள் நான் விடுமுறை தரேன், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகண்டன் பற்றி உங்கள் அன்பு சகோதரி ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கான வசனம் கேப்போமா?
1: கேக்கலாம்.
2: மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம், நினைக்கிறப்பலாம் மழை பெய்யற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட்.
0: சொல்லுங்க.
1: மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம், நினைச்சனே மழை பெய்யற மாதிரி நல்ல கிளைமேட்.
0: என்ன பண்ணுவீங்க அப்போ?
1: அப்ப என்ன பண்ணலாம், ஆடி பாடலாம்.
0: சில்லுனு கிளைமேட்ல ஆடி பாடுவீங்களா? சூடா ஒரு டீ ஒரு பச்சி. அதான் அந்த மாதிரி கிராமத்துல வந்து சூடா ஒரு டீ ஒரு பச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை
1: பார்த்துட்டு. இயற்கையான சூழ்நிலைதான் மேம், திருமலை அடிவாரத்துல அங்க பக்கத்துல இருக்கிறோம்.
0: சரிங்க.
1: ஊர் சுத்தி தென்னை மரம் வேப்ப மரம், நடுவுல எங்க வீடு.
0: ஓ, அப்ப இயற்கையோட சூழ்ந்து அப்படியே பனி கொட்டுற இடத்துலதான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரிதான் வசனம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிறப்பா நீங்க பேசுனீங்க, நன்றிமா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீக்கு ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ. உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
6: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
5: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: மகளிர் நேரம் மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. நடிகை சமந்தா நடித்த திரைப்படங்கள்ல இருந்து தான் வசனம் வந்துட்டு இருக்கு. அதை கேட்டுதான் சகோதரிகள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
10: வணக்கம்க்கா.
9: வணக்கம் சகோதரி. உங்க பேர் சொல்லுங்க.
10: அக்கா, என் பேர் பூர்ணிமாங்கா. நான் நாமக்கல் மாவட்டத்தில இருந்து, பரமத்தி வேலூர் வட்டம், காமாட்சி நகர்ல இருந்து பேசுறோம்.
9: நாமக்கல். எப்படி இருக்கீங்க பூர்ணிமா? நலமா இருக்கீங்களா
10: அக்கா? நாங்க நல்லா இருக்கோம் அக்கா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கோம். நான் பேசுறத கவனிக்கிறீங்களா இல்ல வசனத்தை கவனிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படிதானே? சரி, வசனம் கேளுங்க, முயற்சி பண்ணுங்க.
11: எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை, என விட்டுருங்க. எனக்கு எந்த அமலையும் பிடிக்கல, யார் மேலயும் நம்பிக்கையும் இல்ல.
9: பூர்ணிமா,
10: எனக்காக அக்கா.
9: நடிங்க நடிங்க.
10: எனக்காக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு

0: என்ன அவங்களையும் பிடிக்கல யாரையும் பிடிக்கல, எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம்.
1: சரி, இதை வந்து நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா வசனமா சொல்லுங்க, அவங்க எப்படி நடிப்பாங்களோ அந்த ஒரு ஏற்றம் இறக்கத்தோட சொல்லணும். இன்னொரு மாதிரி கேக்குறீங்களா? கேளுங்க.
2: எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை, என்னை விட்டுருங்க. எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்கல, யார் மேலயும் நம்பிக்கையும் இல்லை.
0: எனக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம்,
1: எனக்காக யாரும் ஃபீல் பண்ணாதீங்க.
0: எனக்காக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், எனக்கு யாரையும் பிடிக்கல, எந்த ஆம்பளையும் பிடிக்கல.
1: எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்கல, யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. வாழ்த்துக்கள், நன்றிமா. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குளம் இருந்து புவர்சி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு புவர்சி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்காங்க. சரி, உங்களுக்கான வசனம் கேட்டுருவோமா?
3: குட்டி
4: வீடு, அதுல எப்பவுமே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தேவிக்கு லேட்டா போயிட்டு சீக்கிரமா வர மாதிரி போறாங்க வேலை. ஓட்ட டூ வீலர் தினமும் நிவியா அதுலதான் ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர. டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, நாம நம்ம கிட்ட மட்டும்தான் பேசிக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன நாய்க்குட்டி.
3: மறுபடியும்
1: கேளுங்க.
4: குட்டி வீடு, அதுல எப்பவுமே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தேவிக்கு லேட்டா போயிட்டு சீக்கிரமா வர மாதிரி போறாங்க வேலை.
3: வீட்டுல போன் கிடையாது, டிவி எதுவும் கிடையாது.
1: கரெக்டா தான் சொன்னீங்க, ஆனா கதை சொல்ல மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. கொஞ்சம் இந்த ஆசையா சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த ஆசை இருக்குங்க அப்படின்னு ஒரு கணவர்கிட்ட ஒரு மனைவி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க, நான் வந்துடும் உங்களுக்கு. கேக்குறீங்களா
3: வசனத்தை?
1: கேளுங்க.
4: குட்டி வீடு, அதுல எப்பவுமே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தேவிக்கு லேட்டா போயிட்டு சீக்கிரமா வர மாதிரி போறாங்க வேலை. ஓட்ட டூ வீலர் தினமும் நிவியா அதுலதான் ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர. டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, நாம நம்ம கிட்ட மட்டும்தான் பேசிக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன நாய்க்குட்டி.
3: ஒரு குட்டி வீடு, அதுல வந்து பேர்ட்ஸ் தான் கேட்டுட்டே இருக்காங்க. வேலைக்கு லேட்டா போயிட்டு வீட்டுக்குள்ள சீக்கிரம் வரணும்.
1: சொல்றது மறந்துருச்சு, என்னோட ஆசை இவ்வளவுதாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பூவரசி. குட்டி நாய்க்குட்டி விட்டாச்சு, ஓட்ட வண்டிய விட்டாச்சு, அப்புறம் செல்போன் டிவியே இருக்க கூடாது, என் கூட நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும். ஓ சரிங்க பூவரசி, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோமா? சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், நன்றிமா. நேரம் சரியாக 12:23 ஆயிடுச்சு. பெண்ணுப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கம்
5: அக்கா. வணக்கம்க்கா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அருப்புக்கோட்டையில இருந்து எம்ப்ராய்டிங் பரமேஸ்வரிக்கா.
1: பரமேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா சூப்பரா இருக்கேன்க்கா.
1: சரி, எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கேப்போமா உங்களுக்கான வசனம்?
5: ஆ கேப்போம்க்கா.
6: ஏ திருட்டு பயலே, வந்துட்டியா? நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்.
7: கேமரா கிட்ட வச்சிருக்கலா?
6: வெளியில வா. ரொம்ப ட்ரை பண்ணாத, I can smell you.
1: கேடிங்களா?
5: இக்கா இன்னொரு வேணா போடுங்க.
1: கேளுங்க.
6: ஏ திருட்டு பயலே, வந்துட்டியா? நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்.
7: கேமரா கிட்ட வச்சிருக்கலா?
6: வெளியில வா. ரொம்ப ட்ரை பண்ணாத, I can smell you.
1: பரமேஸ்வரிமா?
5: இருக்கேன்க்கா.
1: சொல்லுங்க.
5: இருக்கு பையலே.

0: தெரியும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா?
1: இல்ல
0: சரி, இன்னும் ஒரே ஒரு முறை.
2: திருட்டு பயலே வந்துட்டியா? நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்.
3: கேமரா கிட்ட வச்சிருக்கலா?
2: வெளியில வா. ரொம்ப ட்ரை பண்ணாத. ஐ கேன் ஸ்மெல் யூ.
0: பரமேஸ்வரிமா,
1: எத்திட்டு போயிடும் எனக்கு தெரியும். நீ எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு என்ன
0: எனக்கு தெரியும். ஓ, கேமரா கேமரா வச்சிருக்காளோ அப்படி சொல்லணும். சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, கண்டிப்பா வந்துடும். சரியா? நன்றிமா.
4: உங்கள் சப்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தனக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நம்ம அதிகமாக வந்து டெய்லி நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார், நான் டீ காஃபி குடிக்கலாமா, சக்கரை போட்டு நான் குடிக்கலாமா சார், சக்கரைக்கு பதில் என்ன சார் குடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சக்கரை வந்து குறைச்சிக்கிறது நல்லது தான் அப்போ அப்படின்னு நம்ம சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், அப்போ நாட்டு சக்கரை குடிக்கலாமாண்ணா. இப்போ நாட்டு சக்கரை குடிக்கிறதுக்கு சில பேர் சார் நாட்டு சக்கரை குடிக்கலாம்னு கேட்டேன் என்ன பண்ணுவாங்க, பணங்களுக்கு கொடுக்கலாமா கருப்பட்டி கொடுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மக்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு. இதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒரு அவசியம் இருக்கு. இப்போ எல்லாமே இப்போ நான் சொன்னது நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இல்லை வெள்ளமாக இருக்கட்டும், கருப்பட்டியாக இருக்கட்டும், இல்லை வெள்ளை சுகராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சர்க்கரை கண்டிப்பாக கூடுதான் செய்யும். இது எல்லாமே நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம்னா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம், இல்லை டவுட் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த சுகர் நீங்கள் டேஸ்ட்டுகள் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க உங்கள் மனசில் வந்து உங்களோட மூளையில் வந்து அது பதிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த கர்விங் சொல்லுவாங்க அந்த தேடுக்கு, உங்களுக்கு வந்து அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இந்த சுகர் சேர்க்க. அப்போ என்ன பண்ணும், இது தேடுதல் வந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுவே நம்ம வந்து நமக்கு வேண்டாம் சுகர் சம்மந்த உணவுகள் எடுக்க வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சுகர் ஃப்ரீயாக எடுக்க தேவையில்லை. இந்த சுகரில் உணவுகள் லைக்க வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுக்க தேவையில்லை, நாட்டு சர்க்கரை எடுக்க தேவையில்லை. இப்போ நாட்டு சர்க்கரைக்கும் ஒயிட் சுகருக்கு என்ன சார் வித்தியாசம், எல்லாரும் நினைக்கிறது சார் இதில் கெமிக்கல் கலப்பாங்க இது அதனால் பிரச்சனைகள் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்களேன் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டால் கூட வெள்ளை சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிடுவீங்க. பட் மற்ற இடங்கள் நீ கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரை எடுத்தீங்கன்னா அதிக அளவு எடுத்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், அப்போ சுகர் லெவல் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ண பண்டங்கள் அதிகம் தின்பண்டங்களை வந்து பேக்கரி ஐட்டங்களை இப்போ வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் தான்

0: அவர் தான். இதுவும் சர்க்கரை அளவு 100% உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக இதுக்கான பதில் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் முடிந்த அளவுக்கு டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து சுகர் இல்லாமல் குடிச்சு பழகிக்கிங்க. இல்லை சார், எனக்கு கட்டாயம் எனக்கு வேணும்னா அளவாக எடுத்துக்கோங்க, ஆனால் முடிந்த அளவுக்கு குறைஞ்சி. அந்த அளவுன்ற ரெண்டு விஷயத்தை அளவு சொல்கிறேன், அந்த சுகர் போடுற அளவையும் குறைக்கணும், நீங்கள் டீயோ இல்லை காஃபியோ குடிக்கணும் அந்த குடிக்கிற அளவையும் நீங்கள் குறைச்சிக்கணும். அந்த குடிக்கிற அளவுன்றது ஒரு டைம் குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த 50 ml, அந்த 100 ml, 150 அப்படி வச்சுக்கி பார்த்தீங்களா, அந்த 50 ml கீழே குடிச்சிங்க. ஒரு நாளைக்கு 2 times மேலே குடிக்காதீங்க, ஏன்னா இதுவும் ப்ராப்ளம் தான். இப்போ ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக பேஷன்ட் சார் என்னால் 5 டீ குடிப்பாங்க, 6 டீ குடிக்காமல் இருக்க முடியாதுன்றப்ப இங்கே கண்டிப்பாக இங்கே சுகர் லெவல் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அளவும் முக்கியம், எத்தனை டைம் எடுக்கணும்னு முக்கியம், என்ன எடுக்கணும் முக்கியம். அதனால் பொதுவான கருத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சுகர் லெவல் கூட்டுமா சார் அப்படின்னா, நாட்டு சர்க்கரையும் சுகர் கூட்டும், கருப்பட்டியும் கூட்டும், வெள்ளை சர்க்கரையும் கூட்டும், தவிர்க்கிறது நல்லது. இந்த சுகர்களை வந்து எல்லாம் எல்லா விதங்கள் வர கலர்கள் வேறமாக இருக்கலாம், புறந்து அந்த ப்ரிப்பர் பண்ணுற விதங்கள் வேறமாக இருந்தாலும் ஆனால் சுகரை உயர்த்துற தன்மைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அளவுகள் அதிகமாக எடுக்கிறப்ப, இதே அளவு கம்மியாக எடுக்கிறப்ப கண்டிப்பாக சுகர் லெவல் கூடாது நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமா கூட எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
8: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
7: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: நடிப்போம்ல சகோதரிகளோட நடிப்பு வசனத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
12: நாமக்கல் மாவட்டம் பரமத்தீவரம் வடுவபலையம்புதூர் சுமதி பிரபா.
11: சுமதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கு. நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
11: எல்லாரும் நலமா இருக்கோம். உங்களுக்கான வசனம் கேட்டலாமா?
13: நினைச்ச
14: காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியா?
15: பேசிட்டு இருக்கியா?
14: நீ

0: பொய் சொல்ற?
1: உனக்கு என்ன, நீ எங்க வேணா ஒளிஞ்சுப்ப, உன்னால நான் மாட்டிக்கிறேன் பாரு.
2: நினைச்ச காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியா?
3: எடுத்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கற?
2: பிந்து. பிந்துவை விட்டுட்டீங்களே. பிந்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
3: நீ உனக்கு என்ன, எங்க வேணாலும் ஒளிஞ்சிக்குவேன் சொல்லிட்டீங்களா?
2: ஆ சொல்லுங்க.
3: எடுத்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியா பிந்து? யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? ஒண்ணும் இல்ல மண்ணி, உனக்கு என்ன, எங்க வேணாலும் ஒளிஞ்சிக்குவேன்.
4: அதனால
2: சரிங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சிவகாசிலிருந்து பூமாரி.
2: பூமாரி எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்களா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும். பூமாரி மாதிரி அங்க ஏதாவது மாறி வருதா, மழை வந்துச்சா? சுத்தி சுத்தி பெய்யற சிவகாசியில மட்டும் கண்ணை காட்ட மாட்டேங்கிறேன்.
5: நீங்க கொஞ்சம் இருந்தா அனுப்பிவிடுங்க.
2: சரிங்க, எங்களுக்கு வந்து இரவு பெஞ்சிச்சு, அதனால இரவுல வந்து நாங்கள் தூங்காம இருந்தா சொல்லி அனுப்புறோம். சிவகாசி கொஞ்சம் போயிட்டு வாங்க. சரியா? சரி, உங்களுக்கான வசனம் கேட்டுருவோமா?
1: அண்ணிக்கிட்ட உன்னை லவர்னு சொல்ல முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ மனுஷனா மாறணும். என்ன திருட்டு மொழி முடிக்கிற மாதிரிதான் ஆனும். நீ மாறுவ எனக்கு தெரியும், நம்ம காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: ஒண்ணுமே இல்லங்க, நீங்க மனுஷனா மாறணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள உங்களுக்கு புடிச்சிருக்கு, நீ மனுஷனா மாறினாதான் நான் வந்து உங்க கூட சேர முடியும். இவ்வளவுதான் அந்த வசனத்தோட கருப்பொருள். அதை வச்சு நீங்க இந்த வசனத்தை சொல்லணும். இன்னும் ஒரு முறை கேளுங்க, கண்டிப்பா முயற்சி பண்ண வந்துடும்.
1: அண்ணிக்கிட்ட உன்னை லவர்னு சொல்ல முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ மனுஷனா மாறணும். என்ன திருட்டு மொழி முடிக்கிற மாதிரிதான் ஆனும். நீ மாறுவ எனக்கு தெரியும், நம்ம காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: நான் சொல்றேன் அந்த வசந்தத்தை கேட்டுட்டு நீங்க அப்படியே சொல்லுங்க. சரியா? அண்ணிக்கிட்ட வந்து உன்னை என்னோட லவர்னு சொல்ல முடியுமா? நீ இதுக்கு ஒரே இது வந்து நீ மனுஷனா மாறணும். நீ மனுஷனா மாறினீனாதான் நம்ம ரெண்டு பேரும் சேர முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் காதல் மேலே நம்பிக்கை இருக்கு. இவ்வளவுதாங்க சொல்லுங்க.
5: எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம லவ் மேல இருக்கு.
2: நீ மனசுல மாறிடுவனு.
5: நீ மனசுல மாறிடுவனு.
2: சரிங்க, ஓரளவு சொல்லிட்டீங்க, சிறப்பா தான் சொன்னீங்க. சரியா, வாழ்த்துக்கள், நன்றிமா. இது கொடைப்பன்மலை 100.5 மகளிர் நேரம். இன்றைக்கி மகளிர் நேரத்தில் சகோதரிகள் வந்து நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு அவங்க நடிப்பு திறமை தான் அப்படி வெளிக்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
6: என் பேர் கோகிலா.
2: கோகிலா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: விருதுநகர் மாவட்டம்.
2: கொஞ்சம் உங்களுக்கு இணைப்பு இருக்க இடத்துல வந்து பேசுங்களே, தெளிவாக கேட்க மாட்டேதே.
6: இப்போ கேட்குதா?
2: ஆ கேட்குது. ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்வீங்களா கோகிலா? அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, என்ன இல்லையே போ அப்படின்ற மாதிரில இருக்கு. ஏங்க கோகிலா? சரி, வசனத்தையாவது ஃபுல்லா சொல்லணும். சரியா? சரி கேளுங்க.
7: இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
8: ஃப்ரெண்டோட வலகாப்க்கு.
7: எதுல போகுது?
8: ஆட்டோல தான்.
7: கோகிலா
2: கேக்குதா? கோகிலா

ஹலோ கோகிலா, இணைப்பில் இருக்கீங்களா? கோகிலா அவங்க இணைப்பை விட்டே போயிட்டாங்க போல. சரி, இப்போ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து சகோதரிகளை சந்திக்க.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் மனோ. கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5. இப்பொழுது நாம் கேட்கலாம்
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு

0: இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு எதிரான பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா அதை பத்தின விவரத்தை கண்டிப்பா நம்ம நாலேஜுக்கு வந்தாலோ அல்லது உண்மையிலே அது நடந்துட்டாலோ அதை வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு புகார் அளிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுல ஆசிரியர்களுடைய கடமை என்ன அப்படிங்கறத குறிப்பா பேச போறோம். ஏன்னா ஒரு குழந்தை பெற்றோருக்கு அடுத்தபடியா யாரோட அதிக நேரம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர்களை தான். இன்னும் சொல்ல போனா பல குழந்தைகள் ஆசிரியர்களை பெற்றோரை விட நம்பக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். நம்ம ஆசிரியர்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் வகுப்பறையினுடைய கண்கள். இப்போ ஒரு ஆசிரியனுடைய கடமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தை திடீர்னு வந்து ஒதுங்கி ஒதுங்கி தயங்கி தயங்கி எங்கேயோ நிற்குது, எதையோ பறிகொடுத்த மாதிரி தோணுது. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து அது பயப்படுது, இல்லை வயதுக்கு மீறின பேச்சு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்குது. இந்த மாதிரி மாற்றங்கள் அந்த குழந்தைகிட்ட இருந்ததுன்னா அதை முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கும்னா ஆசிரியர்களுக்கு தான் இருக்கும். ஸ்கூலில் வந்து அதனுடைய பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் இருந்தாலே ஆசிரியர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடணும், என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு தனக்கு நடந்தது பாலியல் வன்கொடுமையா இல்லையா அப்படின்னு புரியாமல் இருக்கும். அப்படி நடந்தாலும் அதை போய் நம் ம ஆசிரியர்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாது ஒரு பயமும் இருக்கும். அதனால ஆசிரியர்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்துங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆசிரியர்கள் வந்து முதல்ல என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து புகார் கொடுக்கணுங்கிற கடமை அவங்களுக்கு இருக்கே தவிர அவங்க வந்து ஒரு விசாரணை அதிகாரி மாதிரி நடந்துக்க கூடாது. குழந்தைகிட்ட கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறது, மற்றவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சா குழந்தை வந்து உண்மையை சொல்ல தயங்கும். குழந்தை சொன்னதை முடிஞ்ச வரைக்கும் அது சொந்த வார்த்தையிலே என்ன வார்த்தைகளில் சொல்லுதோ அதை அப்படியே வந்து குறித்து வச்சுக்கிறது, அதுவும் தேதி நேரத்தோட குறித்து வச்சுக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதையே கூட வந்து புகாராக தெரிவிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ரெண்டாவது, இந்த தெரிவிக்காமல் இருக்கிறதோட விளைவு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரிவு 21 அந்த சட்டம் பாக்சோ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, புகார் அளிக்க தவறுபவர்களுக்கு 6 வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அதை விட பெரிய கடுமையானது என்னன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஊழியர் செஞ்ச குற்றத்தை தெரிவிக்க தவறினால் 1 வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. பள்ளியினுடைய பெயர் கெட்டு போயிடும் அப்படின்னு மறைக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் சட்டத்தினுடைய பார்வையில குற்றவாளி தான். தலைமை ஆசிரியர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஏன் பொறுப்பு முடிஞ்சதுன்னு ஒரு வகுப்பு ஆசிரியர் கூட நினைச்சுக்க வேண்டாம். காவல்துறைக்கு அல்லது சிறப்பு சிறார் காவல் பிரிவுக்கோ தகவல் தெரிவிக்கிறது தான் அவங்களுடைய கடமை. நிர்வாகம் தாமதம் செய்தால் கூட ஆசிரியர்கள் தாமதம் செய்யாமல் நேரடியாக வந்து தகவல் தெரிவிக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலும் என்ன செய்யணும் இதை மேம்படுத்துறதுக்குன்னா, ஒரு ஒரு பள்ளியிலும் எழுத்துப்பூர்வமான குழந்தை பாதுகாப்பு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். புகார்களை கையாள்றதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பாசிரியர் ஒரு குழு தனியாகவே நியமிக்கலாம். ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடத்தணும். ஊழியர்கள் நியமிக்கும் போது கண்டிப்பாக அவர்களுடைய பின்னணியை சரிபார்த்து அவர்கள் நல்லவர்களா, அவர்கள் குழந்தைகளை சரியாக பார்த்து கொள்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவங்கள நியமிக்கணும். குழந்தைகளுக்கு ஒருவேளை அச்சம் இருக்கும் மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்குன்னா, ஒரு புகார் பெட்டி வச்சா குழந்தைகள் தயக்கம் இல்லாமல் அதை வந்து புகார் பெட்டியில் அவங்க அதை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு அவசரம் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் அணுக வேண்டிய எண் 1098.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

சகோதரிகளை இன்பமாய் சந்தித்து இனிதை நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரம். இனி கேட்கலாம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் கடித வழி விருப்பகானங்களாய் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

பகல் நேர இசை விருந்து பரிமாற காத்திருக்கிறது உங்கள் 100.5. வெப்பம் தணிந்து இசை குளிர்ச்சி ஆரம்பமாகும் பகல் வேளை. கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1972 வெளியான இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கரூர் ஹொசூர் தமிழ்ச்சோலை கணேசன், பூபதி, தனலக்ஷ்மி, ஹரிஹரன் விருப்பமாய் புலமை பித்தன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா. நல்ல பகல் வேளையில் ஆரம்பமாகிறது பாடல்.

நேரம் 1:06. இசையோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1958 வெளியான நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. விருதுநகர் மேலத்தாயில் பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ், குமார், நந்தியா விருப்பமாய், முத்துக்கூத்தன் அவர்களுடைய வரிகளில் NS பாலகிருஷ்ணன் இசையில் பாடல் வருகிறது. பி பானுமதி குரலில் சம்மதமானேர்களே, இந்த பாடல் ஒளிபரப்புகிறது கோடை பண்பலை 100.5.

0: மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சி.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:12. உங்கள் செவிகள் பக்கம் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலே 1961 வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சி முத்து, ராமமூர்த்தி, பாண்டித்துறை விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பாடல் வருகிறது TM சவுந்தரராஜன் குரலில். இந்த பாடல் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை சலிக்காத பாடல், கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ஒலித்த பாடலின் இனிமையும் மாறவில்லை. நேரம் 1:18. நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் அவர்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் தெரிவு செய்த பாடல்கள் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. காற்றோடு கலந்து இது உங்கள் 100.5. இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்த வெயில்.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட் அரிசி தான்.
3: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப்
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி முகூர்த்த நாள் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1967 வெளியான திரைப்படம் அது. தாந்தோன்றிமலை, ஜீவாநகர், ராமசாமி, சுப்புலக்ஷ்மி, ஜெய்தேவ், கிருஷ் விருப்பமாய் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பாடலை. கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் பி சுஷீலா. மங்களமாய் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5.

கோடை பந்தலை நேயர்களே, நெல்லை ஜெயந்தாதி நெஞ்சார்ந்த வணக்கம். கோடை பந்தலை என்கின்ற பெயரை கேட்டவுடனேயே எனக்கு ஒரு கவிதை தான் இப்பொழுதுமே நினைவிற்கு வரும். அறுவடை மாதத்திற்கு கை என்று பெயர் வைத்தது யார்? இது கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதை. அப்படித்தான் நேயர்களின் உள்ளத்திற்கு நேரமெல்லாம் குளிர்ச்சியை தரும் நிலையத்திற்கு, நேயர்களின் உள்ளத்திற்கு நேரமெல்லாம் குளிர்ச்சியை தரும் நிலையத்திற்கு கோடை என்று பெயர் வைத்தது யார்? அந்த கோடை பந்தலை காற்றில் சோலைகளை வளர்த்து நம் காதுகளுக்கு அனுப்புகிற கோடை வானொலி ஊற்றாய் சுரந்து கொண்டிருக்க என் உளமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

சுகமாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1970 வெளியான சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல், தேனி நாகுல கவுண்டன்பட்டி, ஜூதி, துரை பெருமாள், கவி அமுதன், பாக்ய பாரதி, வீரமணி விருப்பமாய், ஆலங்குடி சோமு வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடுகிறார் TM சவுந்தரராஜன். அசை போட்டு வரும் பொன்னான பாடல் இது.

0: கோடி பண்புள்ள 800 பிள்ளைகள் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இசையோடு இனிமையும் நிறைந்திருக்கும் இது உங்கள் 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1978 வெளியான வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கரூர் கோவையரோடு அயன்முருகன், சாசினி, சுலோக்ஷனா, முருகன், ஜஸ்வின் விருப்பமாய், முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வருகிறது. KJ ஏசுதாஸ், சாவித்ரி குரல்களில். ஒரு கற்பனை கானமாக மாறிய அதிசயம் நிறைந்த பாடல் இது.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
8: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
7: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
9: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒன்று, எந்த வகையான புற்றுநோய் நம்மளுக்கு வருவது தெரியாமலேயே வளர்ந்து கொண்டே இருப்பது நம்ம உடம்புக்குள்ளே, இந்த புற்றுநோய் நம்மளுக்கு வர்றது ரொம்ப தாமதமாக தான் இது நம்மளுக்கு வருதுங்கிறதே உணர்ந்துக்க முடியுங்கிற மாதிரியான சூழல் இருக்கும், அந்த மாதிரியான புற்றுநோய் எது, அதை எப்படி வராமல் பாதுகாக்கலாம், எப்படி அது வளருதுங்கிறத முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா புற்றுநோய்க்கும் ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சீக்வன்ஸ்னால் ஆரம்ப நிலை ஒன்று இருக்கும், நடுநிலையில் ஒன்று இருக்கும், அப்புறம் ஃபைனலாக கடைசி ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில கேன்சருக்கு மட்டும் கேன்சரினுடைய ஸ்டேஜ் வந்துட்டு அப்படியே வெரி ஸ்லோவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா தோளில் வர கேன்சர். நீங்கள் வயசான பாட்டிக்கு தாத்தாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, எஸ்பெஷலி அவங்க விவசாயத்தில் இருக்காங்க இல்லை வெயிலில் நிறைய நாள் அலைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு பக்கத்தில், மூக்குக்கு பக்கத்தில், காதுக்கு பக்கத்தில் கருப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆற மருவு மாதிரி இருக்கும். இந்த கேன்சர் பேர் பேசல் செல் கார்சினோமான்னுவாங்க. சில டைம் வருஷ கணக்காகும். ஒரு கேன்சர் வந்துட்டு ஆரம்பித்து இந்த மூணாவது ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே அது 10 வருஷம் ஆகும் சில டைம். அதனாலேயே எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விட்டுருவாங்க. நம்ம ஏன் இதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசில், இள வயசில், ஒரு 50-60 வயசில் அறுவை சிகிச்சை பண்ணிட்டால் எல்லாமே நல்லாயிடும். பட் வயசாக 60, 80, 90 அப்படின்னு ஆகும்போது ஆப்ரேஷன் பண்ணுற ரிஸ்க் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் பேசல் செல் கார்சினோம், அதாவது தோல் சார்ந்த புற்றுநோய் வந்துட்டு மிக மெதுவாக வளரும், நிறைய வாய்ப்பு கொடுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு கேன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கேன்சர். தைராய்டு கேன்சர் வந்துட்டு சின்ன கட்டியாக உருவாகும். வருஷ கணக்கில், 5 வருஷம், 10 வருஷம், சம்டைம்ஸ் 15 வருஷம் கழித்து அந்த கட்டி வந்து பெருசாகி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே பார்ப்பாங்க, பேஷண்ட் கேன்சர்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது நாங்கள் கேட்டால் எத்தனை வருஷமாக இருக்குன்னா 10 வருஷமாக இருக்குது சார், ஆனால் எந்த தொந்தரவுமே தரல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சாப்பிட்றதுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தைராய்டு கேன்சர் வந்துட்டு ரொம்ப நல்ல கேன்சர், அதை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம்.
0: அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்க மருத்துவமனையில் தழும்பில்லாத அறுவை சிகிச்சையும் நமக்கு.
1: ஸோ தைராய்டில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக எங்களால் அந்த தழும்பு இல்லாமல் தைராய்டு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. கட்டி சைஸ் 3 இல்லை 4 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து தழும்பே, கழுத்தில் தழும்பே இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டியை எடுக்க முடியும். ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக இதை செய்கிறோம். ஆனால் 4 சென்டிமீட்டர் தாண்டிருச்சுன்னா ரோபோட்டிக் சர்ஜரியில் பண்ணுறது ரொம்ப சிரமம். அப்புறம் நம்ம கழுத்தில் ஒரு பெரிய தழும்பு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். லேடிஸ்க்கு இது பெரும்பாலும் பிடிக்காது, ஏன்னா அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்களோ ஒரு வீட்டு விஷயத்துக்கு போகும்போது அந்த கழுத்தில் வந்துட்டு அசிங்கமாக தெரியுதுனால அவங்க எப்போவுமே சீக்கிரம் வந்துடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து எப்போவுமே டிலே பண்ணி வருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற லேடிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி மாதிரி தைராய்டில் இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க, என்னம்மா உனக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு இது இருக்குது, போய் பார்த்துரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தைராய்டு அறுவை சிகிச்சை மிக மிக சேஃபான அறுவை சிகிச்சை. இது இல்லாமல் பெருங்குடல் கேன்சர். இந்த பெருங்குடல் கேன்சரும் மெதுவாக வளரும், 12 வருஷம் ஆகும். ஒரு சின்ன வேர்லேருந்து பெருசாக கட்டியாக வர வரைக்கும் 12 வருஷம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட். ஒரு கேன்சர் வந்து ஸ்லோவாக வளருதுன்னா குணப்படுத்துறதுக்கும் நமக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது.
2: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
4: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:45. நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார்

நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் அவர்கள். இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலினி 1972 வெளியான அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன், ரேவதி கணேசன், கல்பனா, நித்யஸ்ரீ விருப்பமாய் வாலியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: அணில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இது உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1979 வெளியான திரிசூலம்.

திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஈரோடு, பெருந்துறை, திருவாச்சி, சின்னியம்பாளையம், சோமசுந்தரம், ஜான்சி, ரஞ்சித் குமார், பாரதி, தனுத்ரா, தமித்ரா விருப்பமாய். கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன். இசை மலர் கொடுக்கிறது கோடை பண்பலை 100.5.

நேரம் 1:54. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலேயே 1965 வெளியான ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திருப்பூர் கொண்டரசம்பாளையம் தமிழினியன், தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய் வர்ஷா, சாய்ராம், சாய் ஸ்ரீ விருப்பமாய். வாலியின் வரிகள் எஸ்எம் சுப்பையா நாயுடு. இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை.
1: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நிறைவாக சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1958 வெளியான திரைப்படம் அது. புதுக்கோட்டை கீரனூர் முகமது சபி, ஜீவனா மரியம், முகமது ஷாலிக் விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள். குமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகளில், டி ஜி லிங்கப்பா இசையில் பாடல் வருகிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு நாள் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

இசையோடு செவிக்கு இன்பமும் மனதிற்கு உற்சாகத்தையும் தரும் பாடல்களை கேட்டு ரசிக்க இது டோல் தமாக்கா டோல். வணக்கம் நேர்களே,

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இரண்டு மணி 15 நிமிடம் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் டோல் தமாக்கா டோல். நேர்களே, இன்று 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேரம் 2:24. இது உங்கள் கொடை பண்பலை நொறுப்பலை 5 டோல் தமாக்கா தோல் நேரில் இன்று மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் விடுகதை வனத்தூரிகை. 4:30 புமெக்ஸ் வணிகங்கள் ஜட்டிகள் டிரையர்கள் அணில் முறுக்குமாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் விடுகதை வனத்தூரிகை.

0: பாட்ட போடுங்க ஜி.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களின் நாடி.

பரதம் உண்டு. தகஜன தகஜன தகஜன தகஜன. கதக்கும் உண்டு தீன தீன தீரனா.

0: பொறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

7:37. இது உங்கள் கொடை பண்பலையின் டோல் தமாக்கா தோல். நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று ஆன ஆவண குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் விளையாடலாம்.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் 2:50. கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் டோல் தமாக்கா டோல். நேரில் இன்று 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம். இன்று சேலம் மாவட்ட நேயர்களுக்காக.

நேரம் 2:54 மணி 2:54 நிமிடம் ஆகுதுங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. பன்மொழி இசை பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது டோல் தமாக்கா. டோல் விடைபெறுகின்றேன். மீனா, நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பன்மலை 100.5 தொடர்கிறது சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து நிகழ்ச்சி. முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக

மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேகா வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகாவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேகா நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தந்திபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிமான்ஷி டோகாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் உயிர் எழுத்து.
3: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

வார்த்தைகளில் வர்ணஜாலமிட்டு கதம்ப கோர்வையாய் இசைமீட்டி கேட்கும் உள்ளங்களுக்கு இன்ப சுவை தரும் நிகழ்ச்சியாய் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் ஏசி செந்தில்குமார் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ரயில் பயணங்கள் என்ற தலைப்பில் பாடலை தெரிவு செய்து அனுப்பியுள்ளார். அவர் தன்னை இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார். மதிப்புக்குரிய இயக்குனர் ஐயாவிற்கு வணக்கம். நான் சரியாக 8 மாதங்களுக்கு பிறகு இப்பிரதியை அனுப்புகிறேன். நாமக்கல் அத்தப்பம்பாளையம் ஏசி செந்தில்குமார். சோதனை ஒலிபரப்பிலிருந்து இன்று வரை கேட்டு வருகிறேன். ஒரு நெடுங்கால நேயர் நான். மனைவி பேபி, மகள் கார்த்திகா, மகன் மோகன்குமார், பேத்தி யஷ்மிதா, மருமகன் தாமோதரன். இதுதான் எங்கள் குடும்பம்.

அதுவும் பண்பலை 100.5 குடும்பம். ரயில் பயணங்களில் ஒலிக்கும் பாடல்களோடு இணைவோமா இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில். முதல் பாடலாக ஃபைவ் ஸ்டார் படத்திலிருந்து ரயிலே ரயிலே ஒரு நிமிஷம் அந்த பாடல் கேட்டிருக்கிறார். அதற்கான விளக்கத்தை இவ்வாறு தந்துள்ளார். காதலுக்கு இப்படியும் தூது சொல்லலாமோ, பாடல் கேட்டு காதல் மயிலை கொண்டு வருமா இந்த ரயில், கேட்போமா தூது வருமா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடி

0: அனைவரும் வருக.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகளை சொல்லிட்டு இருக்காரு. சார், இப்ப என்னன்னா சுகர் வந்திருக்கு ஒருத்தருக்கு, 45 வயசு அவருக்கு. அவருக்கு வெரிகோஸ் வெயினும் இருக்கு, அது ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி அந்த காலில் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ அவங்க வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்லை சுகரை கண்ட்ரோல் பண்ணணுமா? அப்படி இருக்கவங்களுக்கு எலும்பு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கா?
6: ஓகே, இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து இந்த இதே கேள்வி வந்து ஒரு நேர் நம்ம இதில் எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு ஒரு கேள்வி அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வெரிகோஸ் வெயினா, இது இது வந்து என்னென்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்க. இப்போ இது வந்து கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சுகருங்கிறது ஒரு தனி பிரச்சனை. அது சுகர் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது யூஸ்வலாக புண்ணு வந்தால் அது ஆறாது, அதுவும் ஒரு இது இருக்குது. வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட காலில் பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு ரொம்ப நேரம் நிற்கிறவங்க ஜாப், அதாவது நின்று பண்ணுற வேலை, மெயினாக அந்த டீ மாஸ்டர் மாதிரி பண்ணுறவங்க, நிறையா அந்த கண்டக்டர்ஸு, ஸோ நிறைய அந்த நின்றுட்டு பண்றாங்க பாத்தீங்களா,
5: தறி ஓட்டுறாங்க முக்கியமா.
6: ஆமா, தறி ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் ப்ரொலாங் ஸ்டாண்டிங்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, கிராவிட்டியில பிளட் வந்து கீழே புல்லாகும். ஸோ பிளட்டை மேலே தள்ள முடியாது. ஸோ அந்த நல்ல ரத்தம் கீழே வந்துடும், பட் மேலே தள்ள முடியாது. அதனால தள்ள முடியாதனால க்ரானிக்காக நிற்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, காலில் இருக்க அந்த பச்சை நிறம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் புடைக்க ஆரம்பிக்கும், புடைச்சி அங்கங்கே அடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஃப்ளோ, அதாவது வந்து இந்த பிளட் மட்டும் எப்பயும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சு தடைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரத்த கட்டியாக மாறும். ஸோ ரத்த கட்டியாக மாறினா அடைப்பு வருதுன்னு அர்த்தம். ஸோ சிமிலர் வே இதில், அதனால தான் அந்த சில இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு படியுது, அதனால் பிளட் நிற்குது, அதனால் வருது. சிம்லரும் இதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகி அந்த மாதிரி நிற்குது, அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா அந்த ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து என்னென்னா வெரிகோஸ் வெரிகோஸ் அல்சர்னு சொல்லுவோம். இந்த வெரிகோஸ் வெயின்லேருந்து அந்த வர அல்சர், அது அந்த அல்சரில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா காயம் பண்ண மாதிரி இருக்கும், எடுத்து விட்டு பக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்தோடனே ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இல்லை திரும்ப க்ளோஸ் ஆகும், திரும்ப பெரிய அல்சர் ஃபார்ம் ஆகும். இது மட்டும் அந்த வெரிகோஸ் வெயினை ட்ரீட் பண்ணாமல் நம்மளால இந்த அல்சரை சரி பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து சைமன்டேனியஸ்லாம் பண்ண வேண்டிய விஷயம். சுகர் இருக்கவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது, இந்த அல்சர் இருக்குன்னா கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின் நம்ம ட்ரீட் பண்ணணும். வெரிகோஸ் வெயினை ட்ரீட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான அது ரத்த குழாய் தையல் போடுறது, இந்த ரத்த குழாய் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணும். கையோடு சேர்த்து சுகர் லெவலை மேனேஜ் பண்ணும். இப்போ இந்த நம்ம உடம்புல புண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே யூஸ்வலாக சுகர் லெவலில் கண்ட்ரோலில் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதனால் என்ன கேட்டிங்கன்னா, இதை நம்ம அப்படியே இதை சரி பண்ணாமல் விட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் எலும்பு வரைக்கும் பரவிடும். எலும்பு வரைக்கும் பரவும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்துரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ரெண்டையுமே ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயந்தான். வெரிகோஸ் வெயினுக்கு வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் அல்சருக்கு வெரிகோஸ் வெயின் ட்ரீட் பண்ணால் தான் இதாகும். அதே மாதிரி வந்து சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த புண்ணை வந்து ஈஸியாக நம்மளால ஆற வைக்க முடியும்.
5: இந்த இது வந்து எலும்பு அஃபெக்ட் பண்ணுமா, இன்ஃபெக்ட் பண்ணுமா?
6: கண்டிப்பாக இருக்குது, அதான் சொன்னேன். நம்மளுக்கு வந்து டீப்பாக போக போக தசை வந்து இன்ஃபில்ட்ரையாக இன்ஃபெக்ஷன் அதிகமாகி உள்ளே போக போக எலும்பு போய் தாக்கக்கூடும். எலும்போட இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி தசையோட இது மாதிரி ஈஸியாக குணப்படுத்த முடியாது. அந்த எலும்போட இன்ஃபெக்ஷன் மட்டும் எலும்புக்குள்ளே பரவிடுச்சு அப்படின்னா அதோட ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும் எலும்பு சுற்றி. ஸோ அதனால் அதோட பாக்டீரியா வளரக்கூடியது எலும்பு அரிக்கக்கூடிய தன்மையில ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் அந்த எலும்பு பீஸை நம்ம ரிமூவ் பண்ணி, ஸோ அது வந்து கொஞ்சம் மேஜர் ப்ரொசீஜராக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி தோல் மாதிரியே ஈஸியாக அந்த எலும்போட ட்ரீட் பண்ணலாம்னா கிடையாது. இந்த எலும்பில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து க்ரானிக்கான பெரிய பிரச்சனை தான். அது அதை வந்து நமக்கு அந்தளவுக்கு நம்ம விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலும்போட இன்ஃபெக்ஷனை நம்மளால கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்

0: உங்கள் சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
2: பதினேழு நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இணைந்த கைகள் பிரியாமல் பயணிக்கிறது இந்த நண்பர்களின் அந்தி நேர தென்றல் காற்று. குழந்தையின் குரலை கேட்க, குழந்தையின் முகம் பார்க்க ரயிலோடு பயணித்து கேட்போமா இணைந்த கைகள் படத்திலிருந்து அந்தி நேர தென்றல் காற்று.

0: பொறுப்பு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
7: ரயிலோடும் இசையோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் AC செந்தில்குமார் அவர்கள். அதற்கான விளக்கம் இவ்வாறு: ரயிலில் சிக்னல் கிடைத்தது, தூது வந்த ரயிலே, என் காதலை அவனிடம் சொல்லிவிடு, இந்த பெண்ணிடம் காதல் செய்தி வந்துவிட்டது என்று. கேட்போமா பூவரசம்பு பூத்தாச்சு?

0: மனசு பாடாதோ. பூவர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கிய உயிரெழுத்து.
4: இதையும் தொடும் இன்னிசை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜெயம் படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். கல்லூரிக்கு மட்டும் பயணிக்கும் வண்டி அல்ல, காதலுக்கும் ஜே காட்டும் அழகான புகை வண்டி, வண்டி வண்டி ரயில் வண்டி. கேட்போமா?

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர்.

0: சூப்பர் டேஸ்டி.
1: சூப்பர் எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: 3:37 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் ஏசி செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்கு நான் அடிமை படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. அதற்கான விளக்கத்தை இவ்வாறு தந்துள்ளார். ஒரு ஜான் பயத்துக்காக தான் பிழைப்பு. இயற்கை அழகை ரசிப்பதை விட நம்மோடு ரயிலில் பயணிக்கும் ஒவ்வொருவரின் நிலை நம்மை ஏதோ யோசிக்க வைக்கிறது. ரயிலோடு ரயிலாக, மனதோடு மனதாக.

பாட்டும் பதமும் நாம் இணைந்திருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ரயிலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. அதற்கான விளக்கம் இவ்வாறு: என்னவளின் ரயில் பயணம் இதயத்துள் ஊடுருவும், அது காதல் பயணம். அவள் செல்லும் இடம் வரை நானே பாதுகாப்பு. புரிந்து கொள்வாளா அவள்? கேட்போமா பாடலை?

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: 3:54 நாம் இருந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ரயிலோடு பயணிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் AC செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜென்டில்மேன் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. அதற்கான விளக்கம் இவ்வாறு: இளம் மொட்டுக்களின் பருவ வயதில் கல்லூரி நடனம், இசையும் நம்மோடு, கைகள் தாளம், எல்லாமே ரயிலோடு பயணிக்கும் போது மட்டுமே.

0: என்ன நேயர்களே, ரயிலில் பயணித்த பழைய நினைவுகளை இன்பமாய் தந்ததா இன்றைய ரயில் பயண பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் ஏசி செந்தில்குமார். அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி கேட்கலாம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் விடுகதை வண்ணத்தூரிகை. மும்பை செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக

நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தானிபத்ரி, கில்பான் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் October 3rd and 4th, மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
4: வழங்கும் வண்ண தூரிகை.
5: சபா, கொடைக்கானல்ல என்ன இந்த வெயில் அடிக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. வர வர வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆமாம், எங்கேயோ தூரத்தில் பார்த்த மாதிரி ஆள தெரியுது. ஆமணியே, இன்னைக்கு என்ன மணி காணாம போச்சு?
6: என்னோட எது காணாம போச்சு? நான் சமைச்ச சாப்பாடு எல்லாமே காணாம போச்சு.
5: சமைச்ச சாப்பாடு காணாம போயிருக்காது, சாப்பாடு நல்லா இல்லைன்னு கொண்டே எல்லாம் அந்த பக்கம் கொட்டியிருப்பாங்க.
6: ரொம்ப
5: நல்லது, செய்யாம விட்டோம்னா ஒண்ணு பிரச்சனையே இல்ல. அரிசி பருப்பு எல்லாம் மிச்சம்
6: நாட்டாம பசிக்கும்ல, செய்யணும்ல.
5: யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல?
6: யாரோ செஞ்சு வைக்கிறது எனக்கு பிடிக்காது. நானா யாராவது செய்யறத பார்த்துட்டு பிராக்டிக்கலா செய்யணும். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க, பாவக்கா
5: பாதுசான்னு. பேசுறது இந்த வாரம் வரைக்கும்
6: அவங்க அந்த பாவக்கா பாதுசாவை செஞ்சு நாட்டாம வயல ஊட்டுவேன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் யோசித்தேன், பாவக்கால பாதுசாவா
5: சொல்லிட்டேன்.
6: அதாவது நாட்டாம பேசுனா நாங்க வாயில வந்து பாதுசாவை திடிப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க.
5: அப்படியா, இது கூட்டுச்சதி வேற நடக்குதா? சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். ஏனமணி, நவராத்திரி வருது.
6: ஆமா,
5: குழுலாம் வைப்பாங்க.
6: ஆமா,
5: போனா பொங்கல் சுண்டலும் கிடைக்கும்.
6: சாமி கும்பிட போறது இல்ல, சுண்டல் பொங்கல் வாங்கி சாப்பிடுறேன்.
5: நமக்கு என்ன முக்கியமோ அந்த வேலையை கரெக்டா பாக்கணும்ல.
6: உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுறதுல எங்களுக்கு ஒரு இன்பம்
5: இல்லமணியே. தெரியாம சமைச்சு விசப்பறிச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி போய் வாங்கி சாப்பிட்டு பேசாம போயிடலாம்ல.
6: அப்ப நாட்டாமையும் எண்ணினம் தான், அவருக்கும் சமைக்க தெரியாது.
5: ஒத்துக்கிட்டா சரி.
6: சரி, நவராத்திரி
5: மறந்து போச்சு.
6: நவராத்திரி, கோலு, பிரசாதம்.
5: சரி, என்ன பண்றது?
6: நம்ம வந்து பிரசாதம் கிண்ட போறோம்.
5: நம்மளேவா?
6: நம்மளே கிண்டினாலும் சரி, நேர்கள் வந்து அங்க வந்து அவங்க சொல்லி நம்ம கிண்டினாலும் சரி, இல்ல அவங்களே கிண்டினாலும் சரி, எனக்கு வந்து சாப்பிடணும் அவ்வளவுதான்.
5: ஆக மொத்தத்துல பொங்கலையும் புளியோதரையும் போட்டு கழிச்சறன்னு முடிவு.
6: நாட்டாம பொங்கல் புளியோதரம் மட்டும் இல்ல, கேசரி, லட்டு, அல்வா, ஜாங்கிரி, பாதுசா, இப்படி அடிக்கிட்டே போலாம்.
5: வெண்பொங்கல்,
6: சுண்டல், அந்த மாதிரி ஏதாவது குடுப்பாங்க.
5: வாங்கி சாப்பிடுவோம் நாங்க. நம்ம

0: பொங்கல் சுண்டல்லாம் தரப்போறாங்களோ அவங்களுக்கு விடுகதை கேட்க போறோம். கேப்போமா?
1: சரி, அதெல்லாம் தராதவங்களுக்கு.
0: தராதவங்களுக்கு விடுகதை இல்ல.
1: இல்லனாட்டாம தரவங்களுக்கு அதெல்லாம் தருவீங்க, தராதவங்களுக்கு ஸ்வீட்டா தருவீங்களா?
0: நம்பர்கள் வந்து பொங்கலா சுண்டலாங்க முடிவு பண்ணலாம்.
1: எங்க நாட்டாம சொன்னது கேட்டீங்களா? சுண்டலு, பட்டாணி, கடலை, அதே மாதிரி இருந்துச்சு.
0: எப்படியோ கைவசம் ஒரு தொழில் இருக்குது.
1: நாட்டாவை கூட நான் சேர்ந்து

0: வந்து பொங்கலா சுண்டலாங்கிறத முடிவு பண்ணலாம்.
1: எங்க நாட்டம்மா சொன்னது கேட்டீங்களா, சுண்டலு பட்டாணி கடலை அதே மாதிரி இருந்துச்சு.
0: எப்படியோ கைவசம் ஒரு தொழில் இருக்குது.
1: நாட்டாவ கூட அது சேர்ந்து அந்த மாதிரி சுண்டலு பட்டாணி கடலை
0: பார்ட்னர்ஷிப்.
1: ஆமா நாட்டாவா, அதாவது நீங்க தான் ஸ்பான்சர், நான் வந்து விக்கிறது மட்டும்தான், லாபம் வந்து இரண்டு பேரும்.
0: நல்லா இருக்குது கதை.
1: சரி, அந்த சுண்டலு பொங்கலு வாங்க வாங்க
0: வாங்கிறதுக்கு வாங்கவா வாங்க வாங்க
1: வாங்க வாங்கிறதுக்கு நீங்க வாங்க.
0: சரி வாங்க. ஏனுங்க யாருக்கு பேசுறீங்க?
2: வாழ்க வளமுடன் வளர்கிற கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரம் பேசுறேங்க ஐயா.
0: தாமோதரம் ஐயா,
2: நல்லா இருக்கீங்களா? தீபா நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? தாமோதரம்
2: சொல்றாருங்க அவரு.
1: அதாவது எங்க நாட்டாம வந்து வெயில் படாதவர், வீட்டுக்குள்ளயே அரண்மனை அந்த மாதிரி ஏதாவது கொல்ல போறோம்,
0: கொல்ல போறோம்,
1: அதாவது வெளி உலகத்தை பாக்காதவர்.
2: ஐயா ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாங்க ஐயா.
0: யாருங்க ஐயா?
2: நம்ம இது கேஆர் தோப்பு கோமதி பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க.
0: கோமதி பொண்ணா? கோமதினாவே பொண்ணுதாங்க.
2: இல்ல இல்ல, அவங்க பொண்ணுங்க. இந்த பேரை சொல்றேன்,
0: சொல்லுங்க சொல்லுங்க. எழுதி வச்சதை எடுங்க சீக்கிரமா.
2: ஓட
1: தெரியும் ஆனால் நடக்க தெரியாது.
0: இந்த ஓட்டப்பந்தயத்துல குதிரை ஓட தெரியும் நடக்க தெரியாதா? நடக்குமே குதிரை.
1: அவர் பார்த்திருக்க மாட்டாரு.
2: ஒரு குழு குழுங்க வச்சு பாக்கலாங்க.
1: குழுவா? பொங்கலுக்கு சுண்டல் பொங்கல் வேணும்னா நீங்க பதில் சொல்லுங்க. குழு கொடுத்தா நாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவோம்.
2: இதே குழுங்களா?
0: ஆமா.
2: பொங்கலுக்கு
1: அது நம்ம கிட்ட எப்பயுமே அத்தியாவசிய தேவையில ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம். தெரியுதுயா?
2: தெரியலங்க.
0: சரிங்க சரிங்க, போயிட்டு வாங்க. அடுத்து யாராவது வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல.
1: நம்புவோம்
0: நம்புவோம் நம்புவோம் நம்புவோம். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஐயா
3: சிவகாமல் மாவட்டம் கட்டிக்கோத்தம் அழகர் பேசுனேன்.
0: அழகர் ஐயா எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறான்.
3: சிவாமா
1: சொல்லுங்க ஐயா.
3: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நலமா இருக்கும். நீங்க சுண்டலா பொங்கலா கொண்டு வந்திருக்கீங்க?
0: வேறு வச்சா தரதில்ல அப்படின்ற மாதிரி கணக்கு
1: வச்சிருக்கீங்க? நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓட தெரியும் ஆனா நடக்க தெரியாது, அது என்ன?
3: அது கொஞ்சம் குழு குடுங்கம்மா.
0: கொஞ்சம்
1: கொஞ்சம்
0: ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம்
1: நம்ம தினமும் பயன்படுத்துவோம், அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. மருத்துவர்கிட்ட சென்றா கூட இத கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
3: ஓட தெரியும் நடக்க தெரியும். இதயமாமா?
1: வேற நீங்க
3: கடிகாரம்.
1: கடிகாரம் ஒரே இடத்துல முள்ளு மட்டும்தானே ஓடும், கடிகாரம் ஓடாதே. முள்ளுதானே ஓடும். சரியா நட்டாம
0: கடிகாரத்தை எடுத்து நம்ம வேணா ஓடலாம்.
1: ஐயோ நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை நட்டாம.
0: சரிங்க நன்றிங்க
1: நாட்டாம. இன்னைக்கு சுண்டலும் பொங்கலும் எனக்கு தான்.
0: பதில் வராதா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: இல்ல வந்துறேன் வந்துறேன்.
4: பொங்குதே சூரியகாந்தி பூவ போல நிறம் மாறுதே சுகம் சேருதே லெலலா லலலா லெலலா லெலலா லாலலா லலா

0: என்னங்க லாலாலே முடிச்சிருக்கு போல இருக்கு.
1: வழிபாடு
0: செய்ய போயிருக்காங்க.
2: நிகழ்ச்சியில
1: முதல் நேரே உங்க மகளுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லிதான் கேட்டாரு. சரி
2: சகோதரி, நீங்க ஜாங்கரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது ஈ வரும் நிறைய, அது பாதுகாக்கிறதுக்கு பூச்சி மருந்தே அதை அடிச்சிடாதீங்க.
0: நல்ல யோசனை எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க போல் இருக்குது.
1: ஏங்க நான் இதுவரைக்கும் இப்படி ஒன்று யோசிக்கல, நீங்க சொன்னாலதான் தோணுது அடிப்போவா அப்படின்னு.
0: அதை அடிச்சுட்டு நீங்க தான் சாப்பிடணும் பாத்துக்குங்க.
2: நினைக்கிறேன்
1: சரி விடுகதைக்கு வந்துருவோம். ஓட தெரியும் ஆனா நடக்க தெரியாது.
0: யோசிக்கிறீங்க
1: பூச்சி மருந்துன்றீங்க ஆம்புலன்ஸ்ன்றீங்க ஆட்டோ.
2: அது ஜாங்கரி பாதுகாக்கிறதுக்கு வந்து பூச்சி மருந்து அடிச்சா ஈ வராது.
1: அதாவது
0: கோமதினு பேர் வச்சா இப்படித்தான் யோசிக்க தோணும். உங்க பேர் என்ன? கோமதினு மாத்தி வச்சுக்கங்க, எப்படி யோசனை வருதுன்னு மட்டும் பாருங்க.
1: சரி பதில நம்ம சொல்லிருவோம் நாட்டாமா.
0: சரி
1: இதுக்கு மேல முடியாது.
0: முடியாது.
1: தண்ணீர்.
0: தண்ணீர் ஓடும் நடக்காதா?
1: எங்க நடந்து போயிருக்கு? நம்ம ஒரு வெட்டி விட்டோம் வேகமா போகுமே தவிர
0: நீங்க பள்ளத்தை பறிச்சு வச்சிருங்க அப்படியே நின்னுக்கோ போகாது.
1: நடக்காதுல்ல என்னைக்கு அது ஸ்லோவா நடந்து.
0: நீங்க நடவண்டி வாங்கி கொடுத்துருக்கணும், பழகி இருக்காது.
1: நாட்டாப்ப பொங்கல் வேணுமா இல்லையா?
0: ஐயோ வேணாம் சாமி.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்
5: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாத்து சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
8: ஃப்ரீ, ஃப்ரீ ஃப்ரீ.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
12: என்ன ஸ்பெஷல்
13: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
14: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
13: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி,
15: அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
17: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
18: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
19: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.

0: இந்தோனேஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: ஏனம்னே
11: சொல்லுங்க நட்டாம.
10: இந்த சாங்கிரி
11: இட்லி தோசை எப்படியோ அது மாதிரி புட்டு, பூரி, வெண்பொங்கல் அதெல்லாம் வந்து சாப்பாடு ஐட்டத்துல வந்துடும். பலகார ஐட்டத்துல நாங்க சேர்க்க மாட்டோம்.
10: சரி சரி, இருக்கட்டும்.
11: அதனால எங்களுக்கு தெரிஞ்ச பலகாரம் அப்படின்னா அதிரசம்,
10: அதிரசம்
11: உளுந்த வடை, அப்புறம் அது என்ன வாயில போட்டா கடிக்கவே முடியாது ஒண்ணு இருக்கும்ல, அது என்னது?
10: வாயில போட்டா கல்லு,
11: கல்லு மாதிரியே உருண்டையா இருக்கும்ல தாத்தாப.
10: கடுக்கு மிட்டாயி,
11: கடுக்கு மிட்டாய் என்ன சொல்லுவாங்க,
10: கல்கோணா,
11: எள்ளுருண்டை,
10: எள்ளுருண்டை, எள்ளுருண்டை எல்லாம் கடிக்கலாம்.
11: எள்ளுருண்டை கல்லு மாதிரி செஞ்சா கடிக்க முடியாதுல்ல.
10: பொங்கலே கல் மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பிட முடியாது.
11: பொங்கல்ல நாங்கள் செங்கலை வேணா தூக்கி வைப்போமே தவிர கல் மாதிரிலாம் செய்ய மாட்டோம்.
10: செஞ்சப்ப பாத்துக்கலாம், விடுங்க. இங்க நம்ம சொல்ல வந்து மறந்து போச்சு.
11: என்ன நட்டம்?

0: எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்.
1: நவராத்திரிக்கு
0: நீங்க கொடுக்குற அந்த சுண்டலும் பொங்கலுமே போதும், புதுசா தான் அது கேட்டு. அப்புறம் பாவக்கா என்ன சொன்னீங்க, பாதுஷா, அப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் தெளிப்பீங்க.
1: என்ன போய் இப்படி தவறா நினைக்கலாமா? அந்த மாதிரிலாம் செய்ய
0: மாட்டேன்.
1: நாட்டாமே எங்களுக்கு தேவை, அதனால அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம். நல்லா பாத்துக்குவோம்,
0: நம்பலாமா?
1: ஆனா என்ன டெஸ்டலியா உங்களை தான் பயன்படுத்துவோம்.
0: அதுதான் போன வாரமே பயன்படுத்திட்டாங்களே,
1: வார வாரம் நீங்க தான் டெஸ்டலி.
0: சரி இருக்கட்டும், யாராவது வர்றாங்களான்னு
2: பாப்போமா. ஹலோ
0: ஹலோ, வணக்கங்க, யாருக்கு பேசுறீங்க?
2: மாரிமுத்து, ராஜபாளையம்.
0: ராஜபாளையம், மாரிமுத்து,
2: முதன்
0: முறையா பேசுறீங்க?
1: அப்ப இவ்வளவு நாள் கேட்டுட்டு மட்டும் இருந்தீங்களா நிகழ்ச்சி எல்லாம்? பாத்தீங்களா, நட்டாம ஸ்வீட் அப்படின்னு அவர் ஆர்வமா வந்திருக்காரு.
0: மாரிமுத்து அவர்களே, என்ன வண்டி ஓட்டுறீங்க?
1: நீரிலே பிறப்பான், வெயிலிலே வளர்வான், நீரிலே மீண்டும் இறப்பான், அவன் யார்? வெயிலே வளர்வான், நீரிலே மீண்டும்
2: இறப்பான்.
1: தவக்கலை வந்து ஏன் நிலத்துல சாகாதா, நீர்ல போட்டுதான் சாகுவா? அதானே
0: ஐயா, புயல் காத்துல அடிக்குதுங்க ஐயா, வண்டிய கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க ஐயா, அவர் கிளம்பி போயிட்டாரு.
1: அவரு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு நாட்டாம கூட பேசுறதுல.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்,
5: சத்யாவின் மொபைல் டே சேல், அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: அணில் முறுக்கு மாவு,
11: அணில் முறுக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
14: வழங்கும் வண்ணத்தூரிகை.
0: அம்மனே
1: சொல்லுங்க. நட்டாம
0: நீங்க பலகாரம் குடுக்கறதுக்குள்ள கால் கிழக்கு நாங்க நின்னுகிட்டே இருக்கிறோம். முதல்ல நாங்க பேசணும் அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிடுவோமா?
1: கூப்பிடலாம்,
0: வாங்க.
15: வணக்கம்.
0: வணக்கங்க.
15: சலாம் கர
0: அயன் கடைக்காரர்,
15: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிற எல்லாரும், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
15: நல்லா இருக்கு. நல்லா
0: கோயம்புத்தூர் ஹாட்டா, கூலா?
15: கூல் இல்ல.
0: கூல் இல்லையா? மழை மழை வரலையா?
15: நேற்று மழை தான் இருந்துச்சு, இன்னைக்கு
0: வரல. ஓ, நேற்று மழையோட தாக்கம் இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்குது.
15: ஆமாங்க நட்டாமா.
0: சரிங்க அம்னி,
1: சொல்லுங்க நட்டாமா.
0: விடுகதை விடுகதை.
1: நீரிலே பிறப்பான், வெயிலிலே வளர்வான், நீரிலே மீண்டும் இறப்பான்.
15: மீன்?
0: மீன் இல்லையே,
15: அது குளு கொடுங்களேன்.
0: வெயிலே வளருது, அது
1: தண்ணிக்குள்ளே தானே வளரும்.
15: ஒரு குளு கொடுங்களேன்.
0: குளு,
1: இதுவும் நமக்கு ஒரு அத்தியாவசியமானது.
0: ஆமாம், சமைக்க தேவை.
15: உப்பு

0: எங்கள் நாட்டாம எளிதாக குழு கொடுத்துட்டாரு, அதனால வந்து சுண்டலும் பொங்கலும் எனக்கு தான்.
1: இருந்தாலும் அவர் கரெக்டாக பதில் சொல்லிட்டார், சுண்டல் மட்டுமாவது அவர் கொடுங்க.
0: சரி, கொடுத்துர்லாம்.
1: நன்றிங்க.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
10: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
9: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
11: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
14: உனே
15: சொல்லுங்க நட்டாம,
14: என்ன மணி பேப்பர்லாம் படிப்பியாட்டு இருக்குதா?
15: ஆமா நட்டாம, அப்படியெல்லாம் படிச்சு பதில் சொன்னா ஏதாவது பொங்கல், புளியோதரை, சுண்டல் ஏதாவது கிடைக்கும்னு தான்.
14: இது யாருகிட்ட பதில் சொல்றது, யாரு கொடுக்கறது?
15: நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லி நானே
14: சாப்பிட்டுக்குவேன். இதுக்கு எதுக்கு இத்தனை பேரு?
15: அதாவது சொல்லுவாங்கல்ல, நாட்டாமை கூட பேசுறப்ப வந்து நம்மளும் கொஞ்சம் திறமையா பேசணும்னு அதுக்காக படிக்கிறேன்.
14: பொங்கல்
15: சொன்னாங்கல்ல
14: ஒருத்தர் சொன்னாரு, அதெல்லாம் செல்லாது செல்லாது, உடனே நீங்க எளிமையான குழு கொடுத்துட்டீங்க
15: அப்படின்ட்டீங்க.
14: எப்படி உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்களா?
15: இனி வர நேர் சொன்னார்னா கண்டிப்பா நாட்டாமேனை கூட்டிட்டு போய் பொங்கல், புளியோதரை, சுண்டல், ஸ்வீட்டு எல்லாம்.
14: சரி, என்ன விடுகதை அடுத்தது?
15: அடுத்த விடுகதை வர்றதுக்கு முன்னாடி சுண்டல் பொங்கல் வாங்க வரவங்க
14: என்ன வரணும்?
15: அவங்கள கூப்பிடுங்க. நாட்டாமே
14: இப்ப ஏதாவது கொண்டு வரணுமா? வாங்க.
16: இனிய மாலை வணக்கம்ங்க.
14: வணக்கம்ங்க.
16: திருப்பூர் மாவட்டம் மரத்துக்குள வட்டம் தாசர் வீட்ல இருந்து பாலசோனம் பேசுறேங்க.
14: அங்கூர் தாசர் வீட்டு இருக்கா?
16: சுண்டல் பொங்கல் ஆயுத பூஜைக்கு கொடுத்துடலாமுங்க.
14: ஆயுத பூஜைக்கு கொடுத்துடலாமுங்க, ரொம்ப சந்தோஷம்ங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
16: பாலசுப்ரமணியம்.
14: பாலசுப்ரமணியம் ஐயா, சரிங்க ஐயா. அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு தான் தருவாங்க, நாங்க இப்ப இருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்.
15: கதவு இல்லாத வீட்டில் 1,000 பேர் வாழ்கிறார்கள். வீடு உடைந்தால் அவர்கள் எல்லோரும் வெளியே வருவார்கள்.
14: வீடு உடைஞ்சா எல்லாரும் வெளியே வந்துதான்.
16: முட்டைங்க.
14: முட்டையா? முட்டைக்குள்ள 1,000 பேர் இருக்காங்களா?
15: ஒரே ஒரு மஞ்சள் கருதான்
16: இருக்கும்.
15: குழு கொடுத்தா அவர் எனக்கு பொங்கல் தரமாட்டேன்னு
16: சொல்லிக்கிட்டு இருக்காரு.
15: எனக்கு பொங்கல் வேணும்ல.
14: எப்படி சிக்கிருக்கு பாத்தீங்களா?
16: குடுங்க.
15: இது ஒரு சாப்பிடுற பொருள் தான். கதவில்லாத வீட்டில் 1,000 பேர் வாழ்கிறார்கள். வீடு உடைந்தால் அவர்கள் எல்லோரும் வெளியே வருவார்கள்.

0: எறும்பு
1: எறும்ப சாப்பிடுவீங்களா? சாப்பிடுற பொருள் தானே? ஆமாங்களா, நானாவது பொங்கல் சுண்டல் சொல்ல அவர் எறும்பு இருக்கிட்டு இருக்காரு சாப்பிடுறது.
2: ஐயா ஏங்க ஐயா, என்னாச்சு?
1: அவர் யோசித்துக்கிட்டே போயிட்டார்.
2: சே போயிட்டு வாங்க.
3: வாங்க.
2: வணக்கம்.
3: பொங்கலா
1: சுண்டலா எது வாங்குவோன்ற குழப்பத்துல இருக்கார்.
2: பொங்கல் சுண்டல்ல பேர மறந்துட்டீங்களா?
1: கதவில்லாத வீட்டில் 1000 பேர் வாழ்கிறார்கள். வீடு உடைந்தால் அவர்கள் எல்லோரும் வெளியே
2: வருவார்கள்.
1: கதவே இல்லைன்னு சொல்றேன், பூட்டுன்றீங்க. நீங்க வேற திண்டுக்கல் பூட்டுன்றீங்க.
2: அவங்க சொல்ற கருத்துக்கு கருத்தை கருத்துக்கு வலுச்சேர்க்கும் விதமாக நான் சொன்னேன். இதுல என்ன தவறா?
1: நாங்கள் கூறுவது தவறு.
2: தவறாமங்க ஐயா. ஆமாங்க.
1: சரி,
2: நன்றிங்க.
1: நாட்டாமே சாருன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா?
2: எப்படி?
1: அதாவது அவருக்கு நீங்க வந்து அதை என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணனால.
2: அடுத்து யாரு வாங்க?
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கங்க.
4: திருச்சி மாவட்டம், முத்துக்குமார்.
2: முத்துக்குமார் ஐயா, என்னாச்சு? போனுக்குள்ள கபடி விளையாடுறீங்களா? ஒரே சத்தமா இருக்குது.
1: அவர் ஜாலியா இருக்காரு. டாடாபா,
4: நிலத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: சொல்லுங்க. விடுதலை.
1: கதவில்லாத வீட்டில் 1000 பேர் வாழ்கிறார்கள். வீடு உடைந்தால் அவர்கள் எல்லோரும் வெளியே வருவார்கள்.
4: அந்த ரெண்டு விடுகதைக்கு பதில் தெரிஞ்சு.
2: எந்த ரெண்டு விடுகதைக்கு?
4: இந்த விடுகதைக்கு பதில் தெரிய மாட்டேங்குது.
2: இல்ல, எந்த ரெண்டு விடுகதைக்கு பதில் தெரிஞ்சிருந்தது?
1: இதுக்கு முன்னாடி
4: இந்த கடிகாரம் ஒண்ணு சொன்னீங்க, உப்பு.
2: கடிகாரம் சொல்லவே இல்லையே, உப்பு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: அத நான் எளிதா சொல்றேன் பாருங்க, உப்பு அதிகமா சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும்வாங்க.
4: கண்டிப்பா.
1: அதனால உப்பு அதிகமா சாப்பிட கூடாது.
2: உப்பு யாராவது சாப்பிடுவாங்களா?
1: ஏங்க, நிறைய பேர் உப்பெல்லாம் சாப்பிடுவாங்க.
2: நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க.
1: இதுவும் ஒரு சாப்பிடுற பொருள் தான்.
4: சாப்பிடுற பொருளா?
2: பொருளா?
1: பொருள்னு சொல்ல முடியாது, சாப்பிடுற உணவு வகை.
2: என்னங்க? போயிட்டு வரீங்க? ஆ, சரிங்க, கொடுங்க கொடுங்க.
1: நன்றிங்க.
5: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: அனில் முருக்குமாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: செவ்வானம்
7: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வீட்டில் 1000 பேர் வாழ்கிறார்கள். வீடு உடைந்தால் அவர்கள் எல்லோரும் வெளியே வருவார்கள்.
1: இந்த அம்மனி உட்கார்ந்து மாதுளம் பழத்தை உடைச்சு ஒன்னொன்னா எண்ணி பாத்துருக்காங்க. 1000 பேர் இருக்காங்களா?
0: ஆனா நீங்க நல்லா யோசிச்சுப்பாருங்களே, இன்னைக்கு பொங்கல் சுண்டல் நீங்க என்ன பத்திக்கலாம் எல்லாமே சாப்பிடுறதா சொல்லிட்டு இருக்கேன்.
1: சரி சரி, ஒரு கோஇன்சிடென்ட்.
0: வாட் எ கோஇன்சிடென்ட்.
1: சரி, அடுத்த விடுகதை.
0: அடுத்த விடுகதை நம்ம குழு முதலே கொடுத்துடலாம். இது சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி
1: இல்லை, இது வரைக்கும் சொன்னது சாப்பிட்றதோட சேர்க்கறது சாப்பிட்றது அதெல்லாம் சொன்னோம். இப்போ சொல்ல போகிறது சாப்பிட்ற பொருள் இல்லை. வாங்க.
2: ஹலோ.
1: ஹலோ
2: சார், வணக்கம் சார்.
1: ஐயா வணக்கங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நான் சங்கரங்கோயிலேருந்து ஆறுமுகம் பேசுறேன் சார்.
1: சங்கரங்கோயில் ஆறுமுகம். ஐயா எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன் ஐயா. சரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
2: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கு கேட்டுருவோமா?
0: நேற்று என்னிடம் இருந்தது இன்று இல்லை, நாளை மீண்டும் வரலாம், ஆனால் அதே போல் இருக்காது.
1: என்ன தத்துவம்?
0: நேற்று என்னிடம் இருந்தது இன்று இல்லை, நாளை மீண்டும் வரலாம், ஆனால் அதே போல் இருக்காது.
1: என்னங்க? சட்டை. நேற்று இருந்த சட்டை காணாம போயிருமா?
0: கோடியில காயப்படுறப்ப
1: காணாம போயிருக்க.
0: நாளை மீண்டும் வரலாம், வேற சட்டை.
1: ஐயா, இது நமக்கு சைஸ் செட் ஆகலையே அப்படின்னு போட்டு போயிருவாங்களோ.
0: நேரம்
1: கடந்து கொண்டு இருக்கிறது, அதனால சீக்கிரம் சொல்லுங்க. என்னங்க? இல்லையே.
0: தேர் எப்படி நேற்று உங்ககிட்ட இருந்துச்சு எனக்கு புரியலையே. டாட்டாம
1: எனக்கு புரியல, நான் பேசாம இல்லையா? சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. நன்றி. அடுத்து யாரு வாங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம். புளித்தலை பாக்யா.
1: அம்னே
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்குங்க அம்னி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க சூப்பரா இருக்கோம் சார்.
1: புளித்தலை
3: சூப்பரா இருக்குங்க சார்.
0: வெயில் இல்ல. பொங்கல் புளியோதர சுண்டல்
1: தயிர் சாதம் தக்காளி சாதம்.
0: நேற்று என்னிடம் இருந்தது இன்று இல்லை, நாளை மீண்டும் வரலாம், ஆனால் அதே போல் இருக்காது.
1: கனவு அப்படியும் சொல்லலாம், ஆனா நாங்க எதிர்பார்க்கிற பதில் அது இல்ல.
0: ஆனா வேற வேற கனவு தானே வரும். அதே கனவு தொடர்ந்து வருமா?
3: தூக்கம் வரும் மேடம்.
1: தூக்கம் வரும்ல? அதே தூக்கம் தானே வரும், வேற தூக்கமா வரும்?
0: நேத்து இருந்துச்சு, இன்னைக்கு இல்லனா இன்னைக்கு தூக்கம் வராது.
1: இன்னைக்கு வந்து அவங்க தூங்க மாட்டாங்க
0: இத கேட்டுட்டு.
1: ஆமா
3: சார். இல்லடி பணம்.
1: பணம்
3: இது மூணுல ஏதோ ஒண்ணு.
1: பணம் அதே மாதிரி இருக்காது. இன்றைக்கி 500 நோட்டு வந்திருக்கு, நாளைக்கு 200 நோட்டு கூட வரலாம். ஒரே மாதிரி இருக்காது. அதுவும் இல்லையாமாங்க.
3: அது இல்லைங்களா? ஐயோ, ஒரு குழு கொடுங்க.
0: நாங்கள் முதல்ல
1: எங்களுக்கு நேரமாச்சுன்னு சொன்னோம்.
0: நாங்கள் கிளம்ப போகிறோம்.
1: ஆமாம், கிளம்புவதற்கான நேரம் வந்து விட்டது. இல்லையே. ஆ, இல்லை இல்லை.
0: என்னிடம் இருந்தது இன்று இல்லை, நாளை மீண்டும் வரலாம், ஆனால் அதே போல் இருக்காது. காலம்.
1: காலம் காலம் பொன் போன்றது.
0: கடமை கண் போன்றது.
1: அதனால சிக்கந்தரனே அந்த பாட்டை கொடுத்துருங்க.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் முறுக்கு மாவு,
3: அனில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை. நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்தூரிகை. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் சரவணன், எஸ் அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி கேட்கலாம் இடைக்கால இன்னிசை ஆட்சி திரு செவ்வானம் முன்பாய் செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாஜ் டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோர்

இரண்டாவது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

மாலை பகலின் சத்தங்களை மெதுவாக மடித்து வைத்து வானத்தின் ஓரத்தில் மாலை வந்து அமர, சூரியன் செல்லும் பாதையில் செம்மஞ்சள் தடம்பதிக்க, மேகங்களெல்லாம் ஓவியமாய் மாற, காற்றின் விரல்களில் மல்லிகை வாசம் தவழ, தெருவிறக்குகள் ஒவ்வொன்றும் இரவுக்கு வரவேற்பு சொல்ல, நினைவுகள் விழித்தெல, மனம் தன்னைத்தானே மெதுவாக அணைத்து கொள்ள, இசையால் உங்கள் இதயங்களை தழுவ, கோடி பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
7: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
6: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
8: நேரமாலை 5:10. இது கோடி பண்பலை நுறுப்புழை 5 சித்திரச் செவ்வானம். என்னவென்று தெரியவில்லை. உன்னை பார்த்த அந்த நொடியிலிருந்து என் மௌனத்திற்கு கூட ஒரு அர்த்தம் வந்துவிட்டது. நீ பேசாத வார்த்தைகளையும் நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன். நீ இல்லாத நேரங்களில் உன் இருப்பை உணர ஆரம்பித்து விட்டேன். இது காதலா? இல்லை, காதலை விட கொஞ்சம் அழகான ஏதோ ஒன்றா? இதுவாக இருந்தாலும் இனி என் மனம் உன்னை தவிர வேறு எதையும் தேடுவதில்லை.

கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நூறுபுழி ஐந்தின் சித்திர செவ்வானம். பேசக்கூடாது இன்று மனம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன்னை பற்றியே இன்னும் அதிகமாக பேசுகிறது. வார்த்தைகள் இல்லாமலே உன் கண்கள் சொல்லும் கதையை என் இதயம் மட்டும் தினமும் வாசிக்கின்றது. தொலைவில் நீ இருந்தாலும் என் நினைவுகள் அருகில் எப்பொழுதும் நீதான் இருக்கின்றாய்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். உன் பார்வைப்பட்ட நொடி என் உலகமே மாறிப்போனது. உன் பெயர் கேட்டாலே இதயம் ஏனோ இசையாகிறது. உன் நினைவுகள் நிழலாய் பின்தொடர்கின்றது. காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடினால் என் மனம் சொல்லும் ஒரே பெயர் நீதான்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை நுறுப்புழையின் சித்திர செவ்வனம். இரண்டு மனம் ஒன்று சேர்ந்தால் அது காதல் மட்டுமன்று, இரண்டு தனிமைகளின் ஒருவருக்கொருவர் வீடாகி போனதாம். பேசாமல் இருந்தாலும் மனம் பேசிக்கொண்டே இருக்குமாம். தொலைவில் இருந்தாலும் நினைவுகள் அருகிலேயே இருக்குமாம். சேர்ந்தது இரண்டு மனங்கள், ஆனால் பிரியாமல் நின்றது ஒரே ஒரு உணர்வாக.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. இது சித்திரை செவ்வானம். சொல்லாத வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளும் ஒரு பார்வை வேண்டும். காதல் என்று சொல்லாமல் காதலாகவே வாழும் ஒரு நொடி வேண்டும். காதலை சொல்ல தெரியவில்லையாம். ஆனால் அவள் இல்லாத நேரங்களில் மனது என்னை விட்டு விலகி உன்னை தேடுகிறது என்கின்றான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 3 சேவல் கூவிற்று தொடர்ச்சி. சோலைமலையிலும் மாறுநேந்தலிலும் பாளையப்பட்டுக்காரர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பிரிட்டிஷ் கம்பெனியார் வியாபாரத்திற்காக நம் நாட்டிற்கு வந்தனர். இனி பண்டம் விற்கவும் பண்டம் வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதலில் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீரர்களை சேர்த்து படை திரட்டினார்கள். பிறகு அந்த படைகளை கொண்டு நாடு பிடித்து அரசாள தொடங்கினார்கள். அரசாட்சி எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் பெயரிலேயே நடந்தது. வியாபாரத்திற்காக வந்தவர்கள் அரசாங்கம் நடத்த தொடங்கினால் அதன் லட்சணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த முறையில் பொருள் திரட்டலாமோ, எவ்வளவு சீக்கிரத்தில் திரட்டலாமோ, அதுதான் கம்பெனி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாய் இருந்தது. நாட்டின் அரசாட்சி கையிலே இருந்தால் வியாபாரம் நன்றாய் நடக்கிறது என்றும், லாபம் 1-4 மடங்காக கிடைக்கிறது என்றும் கண்ட பிறகு மேலும் மேலும் ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினார்கள். சண்டையும் உயிர் சேதமும் இல்லாமல் சாமதான பேத உபாயங்களினால் சில பிரதேசங்களை தங்கள் ஆட்சியின் கீழ், சில மகாராஜாக்களை தங்கள் வசத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் என்று தெரிந்து கொண்டு விரோதிகளை பூண்டோடு அழித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து சிலரை தங்கள் மேலதிகாரத்தை ஒப்புக்கொள்ள செய்தார்கள். இந்தியர்களின் பரம்பரை குல தர்மமான விருந்தோம்பல் குணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியின் அத்தியந்த சிநேகிதர்களாக்கி கொண்டார்கள். இந்த வருஷம் சிநேகிதர்களாய் இருந்தவர்களை அடுத்த வருஷம் அடிமைகளாக்கி கொண்டார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சோலைமலை கோட்டையின் புராதன சிங்காதனத்தில் வீற்றிருந்த செங்கோல் செலுத்தி வந்த மகாராஜாதிராஜ வீரராமலிங்க குலோத்துங்க ருத்ரதேவர் பிரிட்டிஷ் கம்பெனியாரின் அத்தியந்த

0: சிநேகிதர் ஆனார். கப்பல் ஏறி கடல் கடந்து வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்கார சதியாரின் அதி அற்புத சாமர்த்தியங்களை பற்றி ஏற்கனவே சோலைமலை மகாராஜா ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார். எனவே ஆங்கிலேயன் ஒருவன் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் சகிதமாக சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு பெரிய சலாம் ஒன்று போட்டு சோலைமலை கோட்டையை அடுத்த காடுகளில் வேட்டையாட விரும்புவதாக தெரிவித்ததும் மகாராஜாவின் ஆனந்தம் அளவு கடந்ததாயிற்று. வேட்டைக்கு கிளம்பி போனார். ஆங்கிலேயன் அவருக்கு துப்பாக்கியை உபயோகிக்க கற்றுக் கொடுத்தான். இம்மாதிரி ஆரம்பமான சிநேகிதம் சீக்கிரத்தில் நெருங்கிய அத்தியந்த நட்பாக முதிர்ந்தது. சீமையிலிருந்து மேற்படி ஆங்கிலேயன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கொண்ட சாராய வகைகள் அவர்களுடைய நட்பு முதிர்வதற்கு ரொம்பவும் துணை செய்தன. சில நாளைக்குள்ளே அந்த ஆங்கிலேயனுடைய சிநேகிதர்கள் சிலரும் சோலைமலை காடுகளில் வேட்டையாடுவதற்கு வந்து சேர்ந்தார்கள். அத்தியாயம் 3 சேவல் கூவிற்று நிறைவுற்றது. நாளை முதல் அத்தியாயம் 4 வன்மம் வளர்ந்தது. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்றிரவு 7 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உன் ஒரு பார்வைக்காக ஆயிரம் வார்த்தைகள் காத்திருக்கின்றன. உன் ஒரு சிரிப்பிற்காக என் உலகமே நின்று ரசிக்கின்றன. நீ அருகில் இருந்தால் நீரும் கூட நகர மறுக்கின்றது. நீ விலகிப்போனால் நொடிகள் கூட நூறு வருடமாய் நீளுகின்றது. என் மனதின் இராஜாங்கத்தில் ராணியும் நீயே, ஆட்சியும் நீயே, ஆயுள் முழுவதும் காதலும் நீயே என்கின்றான்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால இசையால் உங்கள் இதயங்களை வருடி சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திருச்சி வனம். மீண்டும் கேட்கலாம் சித்திருச்சி வனம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

ஆழ்வார்கள் கொண்டாடிய அழகன் சுந்தர வரதராஜனாக உத்திரமேரூரில் அருள் செய்கிறான். அங்குதான் ஒரே கோவிலில் 9 பெருமாள்கள் அருள்கிறார்கள். வாருங்கள், நவநாராயணர் தரிசனம் என்று. பஞ்ச பாண்டவர்கள் இழந்த ஆட்சியை மீட்டு தந்த திருத்தலம், 8 நூற்றாண்டு ஆலயம், கிழக்கு நோக்கி 7 நிலை ராஜகோபுரம், 2 ஏக்கர் பரப்பளவை கொண்டு செவ்வக வடிவிலான கிரானைட் சுவர்களை கொண்டது. இந்த தலத்தில் ஒன்றின் மீது ஒன்றாக 3 கருவறைகள், 3 நிலைகளில் உள்ள மூலமூர்த்திகளும் அத்திமரத்தால் ஆனவர்கள். இக்கோயிலின் ராஜகோபுரத்தின் முன்னால் வியாச முனிவரால் நிறுவப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது. கீழ்த்தளத்தில் உள்ள கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் சுந்தர வரதராஜ பெருமாள் கிழக்கு பார்த்து சேவை சாதிக்கிறார். 4 கரங்களோடு நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் அபயஹஸ்த முத்திரையோடு தரிசனம் தருகிறார்.

0: இந்த பெருமாளை பஞ்ச பாண்டவர்களில் பீமன் தரிசனம் செய்தான். அதே தளத்தில் இன்னொரு கருவறையில் தெற்கு மேற்கு வடக்கு பார்த்து அஜுத வரதர், அதிருத்த வரதர், கல்யாண வரதர் அருள்கிறார்கள். கல்யாண வரதர் சன்னதிக்கு கீழே உள்ள இடத்தில் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் புத்தரை பார்ப்பது அசாதாரணமானது. கீழ்த்தளத்தில் நான்கு பெருமாள்கள் அருள் செய்கிறார்கள். முதல் தளத்தில் நடுநாயகமாக கிழக்கு பார்த்து அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்டநாதர் அருள்கிறார். அவருக்கு அருகில் அர்ஜுனன், கிருஷ்ணர், யோக நரசிம்ஹர் சன்னதிகளை நாம் பார்க்கலாம். அர்ஜுனனை பார்ப்பது அசாதாரணமானது. இந்த பெருமாளின் தரிசனம் பாண்டவர்களில் ஒருவனான தர்மனுக்கு கிடைத்தது. பிரகார சுற்றில் தெற்கு நோக்கி கண்ணன், மேற்கு நோக்கி நரசிம்ஹர், வடக்கு நோக்கி பூவராகர் என நான்கு பெருமாள்கள் சேவை சாதிக்கிறார்கள். மேல்தளத்தில் அனந்த சயன பெருமாள் அருள் செய்கிறார். கருவறையின் மேற்கூரை பத்மகோஷ்ட அஷ்டாங்க விமானம் எனப்படுகிறது. ஒரே சன்னதியில் மூன்று மூர்த்திகளை தரிசனம் செய்யலாம். இன்னொரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? துவார பாலகிகளாக கங்கையும் யமுனையும் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவி கையில் ஜபமாலையும் தண்ணீர் குடத்தையும் வைத்திருக்கிறார். அருமையான கலை சிற்பங்கள். கஜலட்சுமி சிற்பத்தில் ஒரு யானை லக்ஷ்மி மீது தண்ணீர் ஊற்றுவதும் மற்றொன்று குளத்திலிருந்து தண்ணீர் எடுப்பதும் அவ்வளவு அழகு. மன்மதனின் ஐந்து அம்புகள் தாமரை, மா, மல்லிகை, அசோக, குவளை மலர்களும் சிறப்பு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடும் நிபந்தனைகளை விதித்து நேர்மையாளர்களை தேர்ந்தெடுத்து மக்களாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தியதை சொல்வது வேறெங்கும் இல்லாத சிறப்பு. அது மட்டுமல்ல, நவநாராயணர்கள் அருளும் உத்திரமேரூர் ஆலயமும் தனிச்சிறப்பு மிக்க ஆலயம். அழகனை கண்ட மன நிறைவு அங்கு செல்லும் அனைவருக்கும் கிடைக்கும். நவநாராயணர்கள் நன்மையான வாழ்வை நமக்களிக்கட்டும். இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: பாய்ந்து.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 6:05.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: பரம்பரை குணம், பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சில இதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. அது எப்படி அந்த ஹெரிடிட்டியில் வரும் அப்படின்னா, இதில் என்ன தெரியுங்களா, நட்பழக்கமுடைய குடும்பத்தில் வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும். இங்கே இனமோ ஜாதியோ பணமோ நிறமோ எதுவுமே வராது. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கட்டுரை தான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது ஒன்றும் இல்லை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார்னு வச்சுங்களேன், சோழ நாடு பாண்டி நாடுன்னா உடனே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கப்படாது. அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்தேன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், யா எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்ட்ட நாங்கள் இருந்தோம். அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு, நான் அங்கேருந்து புறப்பட்டு

பூரா வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிட்டார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்தோடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு கூட கேட்குறானோ. புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு, ஐயோ பாவம் வந்த உடனே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிருக்காரு. பின்னாடியே ஜமீன்தாரும் போயிருக்காரு. போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார், ஐயா நம்ம பேசுனது ஒரு பணம் தான், அந்த ஒரு பணத்தை படி தான் நான் கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறணும், ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர். இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன்

0: போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார், ஐயா நம்ம பேசுனது ஒரு பணம் தான், அந்த ஒரு பணத்தை படி தான் நான் கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறணும், ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் அவர். இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா, அந்த மாடும் பட்னி வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு, ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை, முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துட மாட்டோம். நல்ல குணங்கள் எல்லாம் முன்னோர்களிருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்கிற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா, பாரம்பரியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
7: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
6: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலைப்பொழுதின் மயக்கத்தின் அலைகள், மனதை வருடும் இனிய காற்றுடன் அன்றைய நாளின் சோர்வுகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகிச் செல்லும் இந்த வேளையில், மலர்களின் மனமும் மனதின் இனிய நினைவுகளையும் ஒன்றாக கலந்த அழகிய கதம்பம் போல இனிய பாடல்களை ஒன்றிணைத்து உங்களை வந்தடைகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இனிய மாலை நேரத்தை இசையால் அலங்கரிக்க உங்களோடு நான் வசீகரன்.
1: ரோஜா, மல்லி, முல்லை, செம்பருத்தி, செம்பங்கி, கனகாமரம், ஆவாரம், வள்ளிதழ், ஒன்செங்காந்தல், ஆம்பல், அனுச்சம், தங்கைய குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கொடு வேரி, தேமா மணிச்சிகை, உறுதினாறு, அவிழ்தொத்து, உந்தூள் கூவிளம், எரிபுரை எருளம், சுள்ளி கூவிரம், வடவடம், வாகை, வான்பூங்குடசம், எருவை, செருவிளை, மணிப்பூங்கரவிளை, பயணி வாணி, பல்லினர் குரவம், பசுமிடி வகுளம், பல்லினர் காயா, விரிமலர் அவரை, வேரல் சோறு, குறுகி பூளை, குறுநருங்கண்ணி, குறுகளை மருதம், விரிப்புங்கோங்கம், போங்கம், திலகம், தேங்கமல், பாதுரி, செருந்தி, அதிரல், பெருந்தன் செண்பகம், கரந்தை, குளவி, கடிகமல், களிமா, தில்லை, பாலை, கல்லிவர் முல்லை, குள்ளைப்படவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீல் நறு, நெய்தல், தாளை, தளவம், முல்தா தாமரை, ஞாழல், மவ்வல், நருந்தன் கொகடி, சேடல், செம்மல், சிறுசங்குருளி, கோடல், கைதை, கொங்குமுதர், நறுவிளை, காஞ்சி, மணிக்குலை, கல்கமல், நெய்தல், பாங்கர், மரம், பல்பூந்தலக்கம், இங்கை, இளவம், தூங்கினர், கொன்றை, அரும்பு, அமராத்தி, நெடுங்கொடி, அவரை, பகன்றை, பலாசம், பல்பூம்பிண்டி, பஞ்சி, வித்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாய், சுழற்பூன், தோன்றி, நந்தி, நரவம், நறுமுன்னாகம், பாரம், பீரம், பைங்குரு, கத்தி, ஆரம், கால்வாய், கடியிரும், புண்ணை, நரந்தம், நாகம், நள்ளிருள், நாரி, மாயிரும், குருந்தும், வேங்கையும், பிறவும்.

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in ஐ பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:30.
1: அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: இனிய நினைவுகளை மலரச் செய்யும் உங்கள் மாலை துணையாய் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: இசையின் இனிமையையும் நினைவுகளின் வாசத்தையும் சுமந்து வருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றைய கதம்ப மலர் பூ பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

யாருக்கும் தெரியாமல் ஆனைமங்கல மாளிகையை விட்டு தஞ்சாவூருக்கு பயணப்படலாம் என்று வியாபாரி போல வேஷமிட்டு இளவரசர் அருள்மொழிவர்மரும் முருகையனும் வீதி வழி கிளம்பி நடந்து செல்கிறார்கள். அப்போது முருகையனின் மனைவி ராக்கம்மாள் எங்கிருந்தோ திடீரென்று வெளிப்பட்டு இவர்களுடைய வேஷத்தை கலைத்து இளவரசரை வெளிப்படுத்தி விடுகிறாள். மக்கள் கூட்டம் இவர்களை நெருக்கி அடிக்கிறது. எண்பேராய தலைவர் அப்போது அங்கே வந்து எப்படியாவது நீங்கள் ஒரு நாளையாவது கழித்து விட்டு செல்ல வேண்டும் என்று கூற அரை நாளையாவது கழிப்பதாக இளவரசர் தீர்மானிக்கிறார். மாளிகையில் தங்க அவர் நுழைகிறார். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பார முடியவில்லை. ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்று தங்கள் ஆவலை

0: தெரியப்படுத்திக் கொண்டார்கள். இளவரசரும் அடிக்கடி வெளியில் வந்து ஜனக்கூட்டத்தினிடையே சென்று அவர்களுடைய க்ஷேம லாபங்களைப் பற்றி கேட்டார். புயலினால் விளைந்த கஷ்ட நஷ்டங்களைப் பற்றி அனுதாபத்துடன் விசாரித்தார். தாம் தஞ்சாவூருக்கு போனவுடனே ஜனங்கள் அடைந்த கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறினார். அதை பற்றி ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமடையவில்லை என்பதையும் கண்டுகொண்டார். ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பழுவேட்டரையர்களின் அதிகாரத்துக்கு முடிவு ஏற்படுமா என்று பேசிக்கொண்டதும் அவர் காதில் விழுந்தது. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றியும் அடுத்தபடி சிம்மாதனத்துக்கு வரக்கூடியவரை பற்றியும் அடக்கமான குரலில், ஆனால் இளவரசர் காதில் விழும்படியாக பலரும் பேசினார்கள். இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெருங்குழுவின் அதிகாரிகளும் எண்பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இளவரசருக்கு விருந்தளிக்க பெருந்தர ஏற்பாடுகள் நடந்தன. இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரளுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன. புயலினால் நஷ்டமானது போக நகரில் எஞ்சியிருந்த தானியங்களெல்லாம் வந்து குவிந்தன. காய்கறிகளை பற்றியோ கவலையே இல்லை. விழுந்த வாழை மரங்களின் வாழைக்காய் கொலைகளையும் விழுந்த தென்னை மரங்களின் தென்னை கொலைகளையும் கொண்டு 100,000 பேருக்கு விருந்து தயாரித்து விடலாமே. விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கியது. இளவரசர் சோழ மாளிகையின் மேன்மாடத்து முகப்பில் வந்து கைகூப்பிக் கொண்டு நின்றார். வீதியில் ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாயிருந்தன. இளவரசர் ஏறிச் செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று வந்து நின்றது. முன்னாலும் பின்னாலும் குதிரைகள், ரிஷபங்கள் முதலியவை நின்றன. திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பலவித வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள். மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலைப் போல ஆரவாரித்துக் கொண்டு கண்ணுக்கெட்டிய தூரம் நின்றார்கள். இளவரசர் வெளித்தோற்றத்துக்கு புன்னகை பூத்த முகத்துடன் பொலிந்தார். அவர் உள்ளத்திலோ பெருங்கவலை குடிகொண்டிருந்தது. பெற்ற தாயை காட்டிலும் 10 மடங்கு அவருடைய அன்பை கவர்ந்திருந்த ஈழத்து ராணியின் கதியைப் பற்றி அறிந்து கொள்ள அவர் உள்ளம் துடிதுடித்தது. முருகையன் மனைவியிடம் இன்னும் சிறிது விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார். அவளோ ஜனக்கூட்டத்தில் மறைந்து விட்டாள். முருகையன் மட்டும் முண்டியடித்து கொண்டு இளவரசரைத் தொடர்ந்து சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவன் மனைவி ராக்கம்மாள் என்ன ஆனாள் என்பது அவனுக்கும் தெரியவில்லை. மற்றொரு பக்கத்தில் இளவரசரை வேறொரு கவலை பற்றி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாகத்தான் ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்புவதாய் முன்னமேயே பழுவேட்டரையர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் செய்யும் ஆர்ப்பாட்டங்களின் காரணமாக அவர்கள் கூற்று உண்மையென்று ஏற்பட்டு விடலாம் அல்லவா? எப்படியாவது இந்த நகர மாந்தர்களின் அன்பு சுழலிலிருந்து தப்பித்துப் போனால் போதும் என்று இளவரசருக்கு தோன்றிவிட்டது. இந்த நிலைமையில் அவர் சற்றும் எதிர்பாராத இன்னொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஜனங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் பாவனையில் இளவரசர் கும்பிட்டு கொண்டு நின்றபோது ஜனக்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் எண்பேராயத்தின் தலைவர்களும் மாளிகையின் வாசலில் வந்து நின்றார்கள். முன்னேற்பாட்டின்படி நிகழ்ந்தது போல சில நிமிட நேரம் பேரிகை, முரசு, எக்காளம் முதலிய 100 வாத்தியங்கள் கடல் ஒலியையும் அடக்கிக் கொண்டு ஒலித்தன. சட்டென்று அவ்வளவு வாத்தியங்களும் நின்றபோது அந்த பெருங்கூட்டத்தின் நிசப்தம் நிலவியது. அந்த சமயத்தில் நகரத் தலைவர்களில் முதியவராக காணப்பட்ட ஒருவர் மாளிகை முன்வாசலில் இருந்த நிலா மேடை மீது ஏறி நின்று கொண்டு கம்பீரமான குரலில் கூறினார்.
1: பொன்னியின் செல்வ, ஒரு விண்ணப்பம். நாகை நகரையும் அக்கம்பக்கத்து கிராமங்களையும் சேர்ந்த ஜனங்களின் சார்பாக ஒரு கோரிக்கை. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றி நாங்கள் அனைவரும் கவலை கொண்டிருக்கிறோம். அதை போலவே நாங்கள் கேள்விப்படும் இன்னொரு செய்தியும் எங்களுக்கு கவலை தருகிறது. பழுவேட்டரையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தகத் தேவருக்கு முடிசூட்ட தீர்மானித்திருப்பதாக அறிகிறோம். மதுராந்தகத் தேவர் இன்று வரையில் போர்க்களம் சென்று அறியாதவர். அவர் பட்டத்துக்கு வந்தால் உண்மையில் பழுவேட்டரையர்கள்தான் ராஜ்யம் ஆளுவார்கள். சிற்றரசர்கள் வைத்ததே சட்டமாயிருக்கும். இளவரசர் ஆதித்த கரிகாலர் 3 காலமாக சோழ நாட்டுக்கு வரவே இல்லை. அதற்கு ஏதேதோ காரணங்கள் சொல்கிறார்கள். அவருக்கு மகுடம் சூட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அடுத்தபடி நியாயமாக பட்டத்துக்கு வரவேண்டியவர் யார்? சோழ நாடு தவம் செய்து பெற்ற புதல்வரும் காவிரி

0: தாய் காப்பாற்றிக் கொடுத்த செல்வரும் ஈழம் வென்ற வீராதி வீரருமான தாங்கள்தான். மக்களே, நான் கூறியது உங்களுக்கெல்லாம் சம்மதமான காரியமா என்று அந்த முதியவர் சுற்றிலும் நின்ற ஜனத்திரளை பார்த்து கேட்கவும், எட்டு திசையும் நடுங்கும்படியான பேரொலி அந்த கூட்டத்திலிருந்து எழுந்தது. ஆம் ஆம், எங்கள் கருத்தும் அதுவே என்று 10,000 குரல்கள் கூறின. அதைத் தொடர்ந்து கோஷித்தன. இவ்வளவு கோஷங்களும் சேர்ந்து உருத்தெரியாத ஒரு பெரும் இறைச்சலாக கேட்டது. மறுமொழி சொல்வதற்காக இளவரசரின் உதடுகள் அசையத் தொடங்கியது. ஏதோ மந்திர சக்தியினால் கட்டுண்டு அடங்கியது போல அந்த பேரிரைச்சல் அடங்கியது. ஐயா, நீங்கள் எல்லோரும் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பைக் கண்டு ஆனந்தப்படுகிறேன். ஆனால் இந்த அன்பை நீங்கள் காட்டும் விதம் முறையாக இல்லையே. என் அருமை தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி இன்னும் ஜீவியவந்தராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட்டதாக தோன்றுகிறது. சக்கரவர்த்தி நீடூழி வாழ வேண்டும் என்று என்னுடன் சேர்ந்து நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஜீவியவந்தராக இருக்கும்போது அவருக்கு பிறகு பட்டத்துக்கு யார் என்பதை பற்றி யோசிப்பது ஏன்? நகரத் தலைவர்களின் முதல் தலைவரான முதியவர் இளவரசரின் இக்கேள்விக்கு சரியான விடை வைத்திருந்தார்.
1: பொன்னியின் செல்வ, சோழ நாட்டில் ஒரு மன்னர் உயிரோடு இருக்கும் போது அடுத்தபடி பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நிர்ணயித்து விடுவது தொன்று தொட்டு வந்திருக்கும் வழக்கம். மதுரை கொண்ட வீரரும் தில்லை அம்பலத்து கோயிலுக்கு பொற்கூரை வேய்ந்தவருமான மகா பராந்தக சக்கரவர்த்தி தம் காலத்திலேயே தமக்கு பின் பட்டத்துக்கு வரவேண்டியவர்களை முறைப்படுத்தி விடவில்லையா? அதன்படிதானே தங்கள் தந்தை சிம்மாசனம் ஏறினார்
2: என்றார். ஆம் ஆம், ஆகையால் இப்போதும் அடுத்த பட்டத்துக்குரியவரை பற்றி சக்கரவர்த்தி தானே தீர்மானிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை பற்றி யோசிப்பதும் பேசுவதும் முறையல்லவே என்றார் இளவரசர்.
1: பொன்னியின் செல்வ, சக்கரவர்த்திக்குத்தான் அந்த உரிமை உண்டு என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். சக்கரவர்த்தி சுயேச்சையாக முடிவு செய்யக்கூடியவராக இருந்தால் அது சரியாகும். தற்போது சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் தஞ்சை கோட்டைக்குள் சிறைப்படுத்தி அல்லவா வைத்திருக்கிறார்கள். இளவரசே, இன்னும் சொல்ல போனால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதையே அது பற்றியே எங்களில் பலருக்கு சந்தேகமாக இருக்கிறது. தங்களுடன் தொடர்ந்து தஞ்சைக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக சக்கரவர்த்தி நல்லபடியாக இருந்தால் அவரிடம் எங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுவோம். அவருக்கு பிற்பாடு தாங்கள்தான் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்வோம். பிறகு சக்கரவர்த்தி முடிவு செய்கிறபடி செய்யட்டும்.
2: பெரியவர், சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றி சந்தேகப்பட்டு கூறிய வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தில் ஒரு பெரும் திகிலை உண்டாக்கின. இத்தனை நாளும் அவர் அறிந்திராத வேதனையும் பீதியும் ஏற்பட்டன. சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதோ ஆபத்து நெருங்கிவிட்டது போலவும் அதை தடுக்க முடியாத தூரத்தில் தாம் இருப்பது போலவும் ஒரு பிரமை உண்டாயிற்று. ஈழத்து ராணியை யாரோ மோர்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போன விவரமும் நினைவுக்கு வந்தது. இனி ஒரு கணமும் தாமதியாமல் தஞ்சை போய் சேர வேண்டும் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சில வினாடி நேரத்தில் இளவரசர் தாம் செய்ய வேண்டியது என்னவென்று தீர்மானித்துக் கொண்டார். இவர்களுடன் வாதமிட்டுக் கொண்டிருப்பதில் பயனில்லை, பிரயாணப்படுவதுதான் தாமதமாகும். இப்போது இவர்கள் பேச்சை ஒப்புக்கொண்டதாகச் சொல்லி பிரயாணப்பட்டுவிட்டால் வழியில் போகப் போக வேறு உபாயங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சக்கரவர்த்தியின் உடல்நிலை பற்றி கவலை தெரிவித்த நகரத் தலைவர்களில் ஒரு முதியவர், இன்னொரு செய்தியும் எங்களுக்கு கவலை தருகிறது. பழுவேட்டரையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட தீர்மானித்திருப்பதாக அறிகிறோம்னு சொன்னார் அல்லவா? ராஜ்யத்தை ரெண்டா பிரித்து தெற்கே பழுவேட்டரையர்களும் வடக்கே சம்புவரையர்களும் மறைமுகமாக அதிகாரம் செலுத்துவதற்காக கடம்பூரில் எழுந்த முயற்சி தவிடுபடி ஆயிட்டதுங்கிற செய்தி இன்னும் நாகப்பட்டினத்துக்கு போய் சேரலையோ? இளவரசர், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் ஒரே இடத்துல சந்திக்கிற கட்டம் இது. இதுக்கேற்ற சொற்களும் வந்திருப்பதை பார்க்குறோம். ஐம்பெரும் குழு, அமைச்சர், புரோகிதர், சேனாபதியர், தூதுவர், சாரணர் ஆகியோரை கொண்டது.

0: இவற்றில் புரோகிதர் சடங்கு செய்விப்பவர், சாரணர் ஒற்றர் நாட்டு நடப்புகளை திரட்டுபவர், ஐம்பெருங்குழு அதிகாரிகள் எண் பேராய தலைவர்கள்னு மிக தெளிவாக தொடர்களை அமைச்சிருக்கிறார் ஆசிரியர். அடுத்து பெருந்தரம் என்கிற சொல், உயர்நிலை அதிகாரிகள் இப்படி குறிப்பிடப்படுறாங்க கல்வெட்டுகளில். அரசருக்கு ரொம்ப உறுதுணையாக செயற்பட்டவங்க பெருந்தர அதிகாரிகள். கடம்பூரில் நடுநிசி கூட்டத்துக்கு முன்னால் நடைபெற்ற பெருந்தர விருந்து நேயர்களுக்கு நினைவிருக்கும். குலை என்கிற சொல், மரத்தில் காய்களின் செறிவை தொகுப்பை குறிப்பது. கொத்துன்னு கொள்ளலாம், தென்னை பனை வாழை இவையெல்லாம் காய்க்கிற முறையாக பூவோடு கூடின காம்பை வெளிப்படுத்துறத குலை தள்ளுவதுன்னு சொல்லுவாங்க. ரிஷபம், இந்த சொல் பொதுவாக காளை எருது ஆகிய ரெண்டையும் குறித்தாலும், காளை இனப்பெருக்கத்திற்கான மாடு, எருது வண்டி இழுக்க நிலத்தை உழ பயன்படும் மாடு. காளை முரட்டுத்தனமும் வீரியமும் கொண்டது, எருது அமைதியானது, உழைப்புக்கு தேவையான சகிப்புத்தன்மை கொண்டது. சுயேச்சை, ஒருவர் யாரையும் சாராம தம் செயற்பாட்டை தாமே முடிவு பண்ணுவது, அதாவது சுதந்திரமாக செயற்படுவது. ஸ்வ சொந்தமாக இச்சை விருப்பம், ஸ்வயேச்சை சுயேச்சை ஆயிட்டது. தந்தையின் தற்போதைய நிலை என்ன, ஈழத்து ராணியின் கதி என்ன, பரபரப்புடன் காணப்படுறார் பொன்னியின் செல்வர். விரைவா தஞ்சைக்கு போய் சேரணும். நந்தினிய கூட அழைச்சிக்கிட்டு போற முயற்சியில தோல்வி அடைஞ்ச பெரிய பழுவேட்டரையர் யானை மேல ஏறி தஞ்சைக்கு போக புறப்பட்டுட்டார். இந்த ரெண்டு பேர்ல எவர் முன்னால போய் சேர போறாங்க?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

தொடுத்த கதம்பத்தில் ஒவ்வொரு மலருக்கும் தனி மனம் இருப்பது போல இன்றைய ஒவ்வொரு பகுதியும் உங்கள் மனதில் தனித்தனி நினைவாக மலரட்டும். மனதை வருடிச் சென்ற இந்த நொடிகள் இனிய வாசமாய் என்றும் நிறைந்திருக்கட்டும். அந்த இனிமையோடு இந்த மாலை உங்களை அரவணைக்கட்டும். இன்றைய கதம்பத்தை உங்களுக்காக தொடுத்த நான் வசீகரன்.

0: வார்த்தைகள் மௌனமான இடத்தில் இசை பேசத் தொடங்கும். மனதின் சுமைகளை மெல்ல கரைக்கும் மந்திரம், சுரங்களில் பெய்யும் மழை, உணர்வுகளை நினைக்கும் இசை. அப்படிப்பட்ட இசையை உங்களது விருப்ப கானங்களாக வழங்க கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இது ஆசையில் ஒருக்கு. நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குரல் பதிவாக அனுப்பினால் இனிவரும் ஒரு மணி நேரமும் இடம்பெறும் உங்களது விருப்ப கானங்களும் கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இப்ப நிகழ்ச்சியில யாருக்கான பாடல் முதலாவதாக வர காத்திருக்கிறது?
1: நித்தம் நித்தம் எங்கள் இல்லங்களில் மலரும் குறிஞ்சி மலரே கோடை எஃப்எம். நான் சிவகாசியிலிருந்து கிருஷ்ணவேணி சுப்பிரமணியன். எங்களுக்காக காதல் கோட்டை படத்திலிருந்து குசிய புலோலாக்கு குலுங்குது குலுங்குது பாடலை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தினருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடலை சுப்பிரமணியன், கிருஷ்ணவேணி, கலைமணி, பானுமதி நாங்கள் கேட்கிறோம்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 7:08.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்
2: கோடை பண்பலை 100.5 இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கூல் இணைவது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித். படம் ஜோடி. பாடல் காதல் கடிதம் கேட்டது என்ற பாடலை தாருங்கள். நன்றி.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்.
4: பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் தொட்டி ஜெயா படத்திலிருந்து உயிரே என் உயிரே என்னவோ நடக்கிறதே. கேட்க விரும்புவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நன்றி, வணக்கம்.

விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.

இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: நேரமிரவு 7:22 இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. அடுத்த விருப்ப பாடல்.
5: அனைவருக்கும் அன்பான வணக்கம். ராசிபுர வட்டம் பூசாரி பாளையம் ஏரிக்காடு பூபதி. ஆசையில் ஒரு குக்கு என்ற நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் ஒன்று தாருங்கள். படம் டிசம்பர் பூக்கள் பாடல். அழகாக சிரித்தது நிலவு, அதுவோ இதுவோ. அன்போடு விடைபெறுகிறேன் நான் ஏரிக்காடு பூபதி. நன்றி, வணக்கம்.
6: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
7: அதுதான் எதுவோ.
6: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: இது நம் கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல்
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு படத்திலிருந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன். நன்றி.

0: ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 7:33.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன்

0: கூடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையை தேடி நம்ம நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்க போறோம். வணக்கம் நண்பரே, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் ஷெரீஃப்.
0: ஷெரீஃப் என்ன பண்றீங்க?
1: நான் வாகா நேச்சுரல்ஸில் ஃபார்ம் மேனேஜராக
0: இருக்கேன். எத்தனை வருடங்களா?
1: நான் ஒரு 6 மந்த் தான். நான் என்னோடய கல்லூரி படிப்பை இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன். என்னோட படிப்பு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். உத்தராகண்ட் மாநிலத்தில் படித்தேன். நான் படிச்சுட்டு இங்கே இன்டர்ன்ஷிப்காக வந்திருந்தேன். அங்கே வந்து எனக்கு செட் ஆனனால நான் அங்கேயே ஒர்க் ஜாயின் பண்ணி ஃபார்ம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே.
0: என்னோட வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, நான் இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க?
1: என்னோட வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்னால் ஒரு 100 மக்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு அப்படின்னு என்னைக்கு நான் எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
0: அழகாக சொன்னீங்க. எப்படி இருக்குது கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. உண்மையாகவே கொடைக்கானல் எப்போவுமே ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸு, எப்போவுமே சூப்பராக இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கோம். அதை விட இப்போ ஒரு புது விதமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் வந்தது, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் வர்றப்ப ஆனால் பார்க்குற விஷயங்கள் வந்து வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, நீ யங்ஸ்டராக இருக்கீங்க. இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு வந்து எப்பா கொடைக்கானல்னால்

0: அப்படிதான்ப்பா வைப் பண்ணணும், இந்த வைப் வந்து எங்கேயுமே கிடைக்காது, அந்த ஜாலியாக வைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, வைப்புன்றது வேறு, நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாதுகாப்பு தான். அந்த பைக்கில் பயணம் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பாக போங்க அப்படின்றது சொல்லுவீங்களா?
1: எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கணும், இல்லை இப்படி தான் இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் வந்து ஒரு 50-50 இருக்கணும். இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கானது மட்டுமே இல்லை, எல்லா உயிர்களுக்குமானதுன்றதை நான் நம்புகிறேன். நம்ம வந்து ஜாலியாக இருக்கோன்ற பேரில் நிறைய உயிர்களை வந்து நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம், கொன்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் பத்திரமா இருக்கணும், மற்ற உயிர்களும் பத்திரமா இருக்கணும். அதே சேம் டைம் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கான இடம் தான் இந்த கொடைக்கானல்ன்றது அப்படின்றத நான் நம்புகிறேன்.
0: அழகாக சொன்னாப்ல, ஏதாவது என்ஜாய் அப்படின்றது வேறு, நமக்கு பாதிப்பு வருது அப்படின்ற கட்டத்தில் அந்த என்ஜாய்மெண்ட்டே தேவை கிடையாது, அதில் என்ன சந்தோஷம் வந்துடப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்மளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்கள பாதிக்காத அளவு நீ எந்த வேணால் நீ அடுத்தவங்களையோ இல்லை நம்மளையோ பாதிக்காமல் எது எது இருக்கோ அதெல்லாம் அருமையான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல, நான் என்னோடய மனைவியோடு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இமேஜின் வச்சுருக்கீங்களா?
1: எனக்கு வந்து நிறைய விலங்குகள் மேலே எனக்கு ஆர்வம், விலங்குகள் பறவைகள் மேலே. அது மாதிரி நிறைய
0: ஏங்க, மனைவியை கேட்டால் இதை சொல்கிறீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
1: இல்லை, எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு கூட தான் போகணும்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுறது என்னோடய மனைவியாகவோ என்னோட கூட யார் லைஃப் பார்ட்னராக இருக்கவங்க கூட தான். நான் ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்குறது வந்து இந்த விலங்குகளையும் பறவைகளையும் தான். நான் அதை பற்றி தான் ரொம்ப சிந்திப்பேன், நிறைய யோசிப்பேன், நிறைய பூச்சிகளை பற்றி இது மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னா நான் அந்த இடத்துக்கு போகணும். நிறைய என்னை மீறி எனக்கே தெரியாமல் நான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ நானாக இருக்கிற ஒரு இடமும் அதுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
0: அழகாக சொன்னீங்க. அப்படின்னா கொடைக்கானலுக்கு வருவேன்றதை சூசகமாக சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக
0: கொடைக்கானலில் எந்தெந்த இடம்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு ஃபால்ஸ் பிடிக்கும், எனக்கு இந்த சில்வர் ஃபால்ஸ் பிடிக்கும். அதெல்லாம் குணா கேவ், அது வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்.
0: அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அந்த விலங்குகள்லாம் பிடிக்கும் அப்படின்றீங்க, நீங்கள் மரங்கள்கிட்டலாம் பேசியிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக நிறைய டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன்.
0: என்ன சொல்லும் மரம் அவங்ககிட்ட?
1: மரங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும். நான் அது வந்து ஒரு உணர்வு பூர்வமானது, பேசுகிறது வந்து நம்ம வார்த்தைகளால் நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசுலேயே இருக்கும், யார்கிட்டேயும் ஷேர் பண்ணவே முடியாது. அது மாதிரி தான் மரங்கள் வந்து நம்ம பக்கத்தில் போகிறப்பே அந்த எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும். அது மரங்கள் நல்லா நல்லா இல்லைன்றப்போ அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். நல்லா இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்றப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஒரு வேளை நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறப்ப அதை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றணும், லைஃப்பை எப்படி பாசிட்டிவாக மாற்றணுன்றதை நாங்கள் அந்த இடத்துல வந்து தினமும் நான் எதெல்லாம் மனிதர்கள் கூட பேச முடியாதோ அதெல்லாம் நம்ம மரங்கள்கிட்டேயும் விலங்குகள்கிட்டேயும் நான் டெய்லி கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: சா சூப்பர், அருமையாக பேசுனீங்க. அது என்ன அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நன்மையை மட்டுமே தரும். இந்த மனிதர்கள் வந்து அந்த மரங்களுக்கு வந்து கேடு விளைவித்தாலும் நான் உனக்கு நல்லதே பண்ணுறேன்ப்பா போ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கொண்டது. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
1: எனக்காக புள்ளினங்கால்
0: பாடல் கேட்கலாம். கோடை பண்புள்ளை 100.5.

0: நேரம் 7:42. இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
1: அனைவருக்கும் வணக்கம். கோடை பண்பலை நேயர்களுக்கும் வணக்கம். அந்த ஒரு நிமிடம் புறத்திலிருந்து சிறிய பறவை சிறகை வீக்க துடிக்கிறது. பிரபுராம் திவாகரன், தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகை பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ஹலோ கோடை எஃப்எம், நான் மதுரையிலிருந்து சித்ரா பேசுறேன். எனக்கு சின்னவர் படத்துல இருந்து அந்தியில வானம் அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலியில் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் ஆசையில் ஒரு குக்கு நள்ளிரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

0: இனி இளமை பேசுகிறது. வருமுன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டெக்காய்ச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பா டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமத் தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வானியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். 25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து திரு எல் கே அத்வானியை பிரதமர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கான குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் இன்று பங்கேற்றார். சென்னையை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தவிக அரசு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவே தான் தவிக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டினார். தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒடிஷாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழகம் கைப்பற்றியது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. இந்தியா உள்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 144 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 பதக்கங்களுக்கான போட்டிகள் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில்

இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் ஸ்ரேயஸ் ஐயர் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 13-21, 23-21 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லூ சியா ஹங்கை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் 8:06.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வணக்கம் மாணவ செல்வங்களே, அவனுக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, அவளுக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, அவனை பாரு அவளை பாரு, இப்படி அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிற பழக்கம் நம்மளை அறியாமலே நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகம். ஒருத்தருக்கு படிப்பில் கலக்கலாம், ஒருத்தர் விளையாட்டில் அசத்தலாம், வேறொருத்தர் பேசுகிறதுல எல்லோரையுமே கவரலாம். அதனால் இன்னொருத்தரை பார்த்து நம்மளை அளவீடு பண்ணாமல் நேற்றுக்கு இருந்த நம்மளை விட இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றத தான் முக்கியம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற திறமையை சின்ன சின்ன சவால்கள் மூலமாக வெளியே கொண்டு வரலாமா? கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் உங்கள் உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்த இரண்டு சுவாரஸ்யமான விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இன்னைக்கு குட்டீஸோட சுட்டித்தனமாக விளையாட நான் காத்துட்ருக்கேன் வசீகரன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம்னு யோசிக்கிறீங்களா? ஆனா அவனா குண்டக்க மண்டக்க தான் விளையாட போகிறோம். என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்க வசீகரன், எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி, நான் ஒரு தமிழ் எழுத்தை சொல்லுவேன். அந்த தமிழ் எழுத்தில் குறில் நெடியில் தொடங்கக்கூடிய ஊர் பேர், பறவை பேர், விலங்கு பேர், உணவு பேர் பயன்படுத்தக்கூடிய பொருள், இப்படி அஞ்சு வகையிலையும் தலா ஊர் பேரை நீங்கள் சொல்லணும். இதற்கு பேர் தான் ஆனா அவனா, சரிங்களா? அடுத்த விளையாட்டு குண்டக்க மண்டக்க. நான் உங்களுக்கு 5-10 கேள்விகள் வரைக்கும் கேட்பேன். மொதல் கேள்விக்கு ஏதாவது சம்மந்தமே இல்லாத பதிலை சொல்லிட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கு முந்தைய கேள்விக்கான பதிலை சொல்லணும், மறக்காம மாத்தாம. விளையாட ரெடியா இருக்கீங்களா? இப்போதான் முத தடவை விளையாட போகிறேன் கோடை பண்பலையோட சேர்ந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா, 24 அப்படின்ற எண்ணுக்கும் இதுக்கு முன்னாடி பல தடவை நான் வந்து சண்டை போட்டு விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, 24 26 24 29 அப்படின்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். முன்னாடி முன்னிணைப்பு, அதாவது பின்கோடுன்னு சொல்லக்கூடிய முன்னிணைப்பை வந்து நீங்கள் சேர்க்கணும். அதற்கு 0-45-42 அப்படின்ற நம்பரை மறக்காமல் சேர்த்துடணும். நம்பரை இன்னொரு தடவை சொல்கிறேன், அறிமுக நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 2-4-2-4-2-4. இதற்கு முன்னாடியே நிறைய முறை விளையாடி இருக்கக்கூடிய குட்டீஸ், 2-4-2-4-2-6-2-4-2-4-9 அப்படின்ற எண்களை தொடுங்க. மறக்காமல் 0-45-42 சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு விளையாட முத முதல்ல நம்ம கூட இணையப்படுற அந்த குட்டீஸ் யாரோ, அவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருந்த குட்டீஸ் எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த குட்டீஸோடு இணைவோமா?

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: சொல்லுங்க, யார் பின்னாடி சொல்லி கொடுத்துட்ருக்கா? ஆ சா, ஒரு ஊர் பேர் சொல்லணும், ஒரு பறவை பேர் சொல்லணும், ஒரு விலங்கு பேர் சொல்லணும், ஒரு உணவு பேர் சொல்லணும், சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். நிர்மலுக்கு விளையாட்டு புரிஞ்சதா? நிர்மல் நிர்மல், நான் ஒரு உங்களுக்கு எழுத்து ஒன்று சொல்கிறேன்ல, அந்த இதில் வச்சுக்கிட்டுக்கன்னா அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஊர் பேர் சொல்லணும். ச அப்படின்ற எழுத்துலேருந்து ஒரு ஊர் பேர், ஒரு பறவை பேர், ஒரு விலங்கு பேர், ஒரு உணவு பேர், ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருள் அன்றாட வாழ்க்கையில். இப்படி நீங்கள் அஞ்சு சொல்லணும். ம், சரி, விளையாட்டை நல்லா கவனிங்க, கவனிச்சுட்டு வாங்க, அடுத்த தடவை இன்னும் சூப்பராக விளையாடணும், சரியா? இணைப்பில் இருக்கும் அடுத்த குட்டி சிவர்க, வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து.
0: சரி,
1: அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, என்ன படிக்கிறீங்க?
1: 12ஆம் சார்.
0: சரி, எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம், எப்படி போயிட்டு இருக்குது? 12ஆம் வகுப்பு பதட்டமா இருக்கா இல்ல ஜாலியா படிக்கிறீங்களா?
1: பதட்டமா இருக்கும்.
0: பதட்டமாக தான் இருக்குது. சரி, ரைட்டு, உங்களுடைய பதட்டத்தை பூரா விளையாண்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிடலாம், சரிங்களா?
1: ஆ, சரி சார்.
0: உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கப்படக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா விலங்குகள். ஓகே, விலங்குகள்லேருந்து தான் கேள்வி கேட்க போகிறேன். நமக்கு பால் அன்றாடம் தரக்கூடிய விலங்கு எது?
1: அன்புமணி.
0: காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது? நீண்ட தும்பிக்கை கொண்ட விலங்கு எது?
1: சிங்கம்.
0: வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது?
1: யானை.
0: முதுகுல கூர்மையான முட்கள் கொண்டிருக்கக்கூடிய விலங்கு எது?
1: சிறுத்தை.
0: மரங்கள்ல தாவி தாவி செல்லக்கூடிய விலங்கு எது? என்னாச்சு, குதிரையா? சிறப்பா விளையாண்டீங்க அன்புமணி. ஆனா முதுகுல கூர்மையான முட்கள் இருக்கக்கூடிய விலங்கு. முயலுக்கு முயலுக்கு முள் இருக்குமா? அதுக்கு முள்ளம் மன்றி. சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. உங்களுடைய 12ஆம் வகுப்பு படிப்புக்கும் சேர்த்து எங்களுடைய வாழ்த்துக்கள். இணைப்புல விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்க அடுத்த குட்டீஸ் வருக, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ.
0: ஹலோ,
2: நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அனுராபுரி.
0: பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்களேம்மா. ஹர்ஷினி, கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன் ஹர்ஷினி. சொல்லுங்க ஹர்ஷினி, இன்னைக்கு என்ன படிக்கிறீங்க? சரி, உங்களுடைய காலாண்டு விடுமுறையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்களா? என்ன பண்ணீங்க காலாண்டு விடுமுறையில்? என்ன பண்ணீங்க? வானொலி விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வந்து பேசுங்களேன். சரி, வாங்க விளையாடுறதுக்கு போயிடலாம். உங்களுக்கு இன்னைக்கு ஆனா ஆவணா விளையாட்டில் கொடுக்கப்படுற எழுத்து ப.
2: ஆ, வங்காளம்.
0: ம், வாத்து. அடுத்து
2: வடை.
0: அடுத்து
2: பறிக்குதிரை.
0: அடுத்து
2: வளையல்.
0: அடுத்து அடுத்து அடுத்துனா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்களா? ரொம்ப சிறப்பாக விளையாண்டிங்கம்மா, தொடர்ந்து விளையாடுங்க, நல்லா படிங்க, சரிங்களா? அழைத்தமைக்கு நன்றி.
3: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: ஒவ்வொரு திறமையிலும் ஒரு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்த மாணவ செல்வருடன் பேசிடலாமா? வருக வணக்கம், வருக வணக்கம். இணைப்பில் இருக்கும் குட்டிஸ் யாரோ, வருக வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு.
0: ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆனா அவனை விளையாண்டுருவோமா? சரிங்கம்மா, உங்கள் பேர் மட்டும் திரும்ப ஒரு முறை சொல்கிறீங்களா?
1: நிர்மல்.
0: நிர்மல், மன்னிச்சுக்கோங்க நிர்மல், காற்றாலைகளில் உங்கள் பேர் கேட்கலை, அதனால தான் ரொம்ப கோபக்காரம் இருப்பீங்க போல இருக்கு. சரி, உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய எழுத்து ச. ச, ச, சட்டி, சாவி சொல்லுவாங்க இல்லையா?

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. மனநலம் குறித்த விழிப்புணர்வு தருகிறார் பழனி தலைமை அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் எம் சசிகலா அவர்கள்.
1: திண்டுக்கல் மாவட்ட மனநல திட்டத்திலிருந்து மனநல மருத்துவர் டாக்டர் சசிகலா. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 உலக மனநல தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மனநலத்திற்கென்று ஒரு தினமா என்று கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் முக்கியமாக பார்க்கப்படுவது பெரிதளவும் பேசப்படுவது மனக்கவலை, மனச்சோர்வு, மன அழுத்தம். மனச்சோர்வு என்பது வெறும் சோகமோ அல்லது தற்காலிக மன வருத்தமோ அல்ல. நீண்ட நாட்களாக மனநிலை மற்றும் சிந்தனை, உடல் ரீதியான செயல்பாடுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பொதுவான

0: மனநல கோளாறு. இது யாருக்கெல்லாம் ஏற்படலாம்? குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என வயது வித்தியாசமின்றி யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். இதனுடைய அறிகுறிகள். மன அழுத்தத்தால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்குண்டான அறிகுறிகள் என்னவாக இருக்கலாம் என்றால், தொடர்ந்த சோகம் அல்லது வெறுமையான உணர்வு, முன்பு பிடித்த செயல்களில் ஆர்வம் அல்லது மகிழ்ச்சி குறைதல், நம்பிக்கையின்மை, குற்ற உணர்வு அல்லது தன்னைத்தானே தாழ்வாக மதித்தல், எளிதில் எரிச்சல் அடைவது, கோபப்படுவது மற்றும் கவனம் செலுத்துவதில் சிரமம், முடிவெடுப்பதில் சிரமம் ஏற்படலாம். அதே போல மெதுவாக பேசுதல், மெதுவாக செயல்படுதல், ஒரு அமைதி இல்லாத பரபரப்பான நிலை காணப்படும் அல்லது சமூக தொடர்புகளை தவிர்த்து படிப்பு மற்றும் வேலையில் அவர்களுடைய செயல்திறன் குறைவாக காணப்படும். இத்துடன் உடல் சார்ந்த அறிகுறிகள் என்னவென்றால், தூக்கத்தில் மாற்றம் அல்லது குறைவாக தூங்குதல், பசியிலும் உடல் எடையிலும் மாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு குறைவாக பசிக்கும், சிலருக்கு பசி ஏற்படாது. தொடர்ந்த சோர்வு அல்லது ஆற்றல் குறைதல், காரணமற்ற உடல்வலி அல்லது தலைவலி போன்ற குறைகள், இவை அனைத்தும் மனசோர்வுக்குண்டான அறிகுறிகளாக இருக்கலாம். கவனிக்க வேண்டிய அச்சரிக்கைக்குறி என்னவென்று பார்த்தால், நான் இல்லாமல் போய்விட்டால் நல்லது, வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை போன்ற எண்ணங்கள் அல்லது தற்கொலை பற்றிய எண்ணங்கள் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக குடும்பத்தினர், நம்பிக்கைக்குரிய நபரிடம் தெரிவித்து மனநல நிபுணரின் உதவியை நாட வேண்டும். மனச்சோர்வு என்பது குணப்படுத்தக்கூடியது, உதவி கேட்பது பலவீனம் அல்ல.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. மனநலம் குறித்த விழிப்புணர்வு தந்தார் பழனி தலைமை அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் M. சசிகலா அவர்கள்.

0: சுறுசுறுப்பான சிந்தனைகளின் சந்திப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்புல நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்க அந்த குட்டிஸ் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? தர்னீஷ். தர்னீஷ் தானே பேசுறீங்க? தர்னீஷ் என்ன படிக்கிறீங்க? சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா விளையாண்டுருமா? உங்களுக்கான எழுத்து க. சரி சொல்லுங்க. கௌதாரி. என்ன பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு?
1: கடலை மிட்டாய்.
0: கடலை மிட்டாய், சரி. உணவு பெயர் சொல்லிட்டீங்க, அது உணவு பெயராக கூட நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்வீட்டு தான், இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு ஃபுட்டாகவே நான் எடுத்துக்கிறேன். பயன்படுத்தக்கூடிய பொருள். பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏதாவது சொல்லுங்க. அதாவது நம்ம ஆனாவனால் எப்படி விளையாடணும்? ஒரு ஊர் பேர் சொல்லணும், ஒரு பறவை பேர் சொல்லணும், ஒரு விலங்கு பேர் சொல்லணும், ஒரு உணவு பேர் சொல்லணும், ஒரு பயன்படுத்தும் பொருள் சொல்லணும். அஞ்சு சொல்லணுமா? கரடி. விலங்கு பேர் சொல்லிட்டீங்க, அடுத்து சொல்லுங்க. ஊர் பேர் ஒன்னே ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஆடாடா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க, தொடர்ந்து இணைந்துடுங்க நம்மளுடைய கோடை பண்பலை 100.5. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த குட்டீஸ் வருக. வணக்கம், யார் இது?
2: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம்.
0: சரி.
2: கோவில்பட்டி வட்டம். குமரட்டியாபுரத்துலேருந்து ஸ்ரீமதி பேசுகிறேன்.
0: ஸ்ரீமதி, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
2: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரி, காலாண்டு தேர்வெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா பரீட்சையும் நல்லா எழுதியிருக்கீங்களா? நல்ல மதிப்பெண் வாங்கிட்டீங்களா?
2: நல்ல மதிப்பெண்.
0: சரி, அவ்வளோ அதோட நிப்பாட்டிக்கணும். மதிப்பெண்லாம் எவ்வளோன்னு கேட்கக்கூடாது, அதானே? கேட்கவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸ்ரீமதிக்கு விளையாட்டுக்களில் எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? நம்ம பள்ளியில் வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு.

0: கொக்கோ பிடிக்கும். ரொம்ப சிறப்பு. அப்ப ஏதாவது ஸ்கூல் டீம்ல ஏதாவது ஜாயின் பண்ணி
1: விளையாடுறீங்களா?
0: சரி, ரைட். நிறைய விளையாடுங்க, படிங்க, அதே நேரத்தில் நிறைய விளையாடுங்க. இப்போ நம்மளோட சேர்ந்து விளையாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரி, உங்களுக்கான இன்னைக்கு தலைப்பு இயற்கை. விளையாண்டுருவோமா? குண்டக்க மண்டக்க. பகலில் நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது எது? இரவில் வானில் ஒளிர்வது எது?
1: சூரியன்.
0: வானத்தில் மிதந்து செல்லும் நீர்த்துளிகளை கொண்டது எது? வானத்திலிருந்து விழும் நீர் எது? என்னாச்சு திடீர்னு ஒரு நிசப்தம்? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க சொல்லுங்க. மலைக்கு பிறகு வானில் தோன்றும் ஏழு வண்ண வில் என்ன? வானவில். நேரடியான பதிலை கொடுத்துட்டீங்க. சரி, தொடர்ந்து நிறைய விளையாடுங்க, நிறைய பயிற்சி எடுங்க, இன்னும் சிறப்பாக விளையாடணும் அடுத்த டைம் வந்து, சரிங்களா? இணைப்பில் நம்ம கூட விளையாண்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்
2: சார், என் பேர் கவின்.
0: சொல்லுங்க கவின், என்ன படிக்கிறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? புரியல. ஆறாம் வகுப்பு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கவின்? சரி கவின், சரி, இன்னைக்கு விளையாட்டுக்கு போயிடலாமா? என்ன விளையாட போறீங்க? ஆனாவனாவா, குண்டக்க மண்டக்கவா? ஆனாவனா விளையாடலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து வ. என்னுடைய பேரோட முதல் எழுத்தையே கொடுத்துடலாம். வசீகரன் அப்படின்ற பேரோட முதல் எழுத்து வ. சொல்லுங்க ஊர் பேர் சொல்லுங்க. என்னாச்சு?
2: வளநாடு.
0: வளநாடு, அடடா. ஆ, அடுத்து பறவை பெயர். கவின், வாத்து. சரி, பறவை பெயர் முடிஞ்சு. அடுத்து விலங்கு பெயர்.
2: விலங்கு,
0: வான்கோழி. ஆ, அது பறவை பேரில்? சரி, ஒரு உணவு பெயர் சொல்லுங்க கேட்போம்.
2: வாழைப்பழம்.
0: வாழைப்பழம், அது பழம் இல்லையா? உணவில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? தினம் என்ன சாப்பிடுவீங்க? எது உங்களோட ஃபேவரட்டான ஃபுட்டு?
2: வடை.
0: வடை. ஆ, தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சொல்லுங்க. என்னாச்சு? பெண்ணா. தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருள் வ அப்படின்ற எழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்.
2: வண்டி.
0: வண்டி, ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கொடைப்பண்பலை 100.5. நிறைய பேர் வந்துட்டு இணைப்பில் வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இணைப்பில் வர முயற்சி பண்ணுற அன்பு உள்ளங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை என்ன சொல்கிறேன், 2424224 அறிமுக நேயர்களுக்காக 2424426 அல்லது 2424429 0045442 மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு நம்ம தொடரலாம் விளையாட்டை.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

சுறுசுறுப்பான ஒரு மாலை வேலையோட உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்குது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் விளையாட தயாராக காத்துட்டு இருக்கக்கூடிய குட்டிஸ் யாரு வருக? வணக்கம். அடடா, இணைப்பில் இருந்த குட்டிஸ் எங்கேயோ போயிட்டாங்க. சரி, ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடர்வோம்.

0: உற்சாகம் குறையாம விளையாட்டு நிக்காம தொடர்ந்துகிட்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிறைய பேர் இணைப்பில் வர்றீங்க, வந்துட்டு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அந்த 2 நிமிடங்கள் அவகாசம் கூட நிற்காம கிளம்பிடுறீங்க. காத்திருப்பு வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு கருத்தோட அடுத்த அன்பர் மாணவர் யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். வருக வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்திலிருந்து
0: காயத்ரி என்ன படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத போறீங்க அப்ப? பொது தேர்வு எழுதுறதுனாலே அந்த பதட்டத்தோடய தான் ஏங்கிட்டி பேசுறீங்களா காயத்ரி? அப்புறம் என்ன, விளையாடத்தானே வந்திருக்கீங்க. விளையாடும் போது சந்தோஷமா விளையாடுங்க, படிக்கும் போது கொஞ்சம் சீரியஸா படிங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிடுறீங்க சரியா? அப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே விளையாடுங்க. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. சரி, விளையாண்டுருவோம். இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க. விளையாண்டுருவோமா? வானம் விண்வெளியெல்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு பிடிக்கும் காயத்ரிக்கு? வானம், வானம் இருக்கு இல்லையா. சரி, உங்களுக்கான தலைப்பு வானமும் விண்வெளியும் சரிங்களா. பூமியை சுற்றி வரக்கூடிய இயற்கையான துணைக்கோள் இது. என்னாச்சு? சரி, அடுத்த கேள்வி, முதல் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க. இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும். பகலில் வானில் ஒளி தருவது எது? சரி, முதர்ந்து விளையாடுவோம். உங்களுக்காக எளிமையான ஒன்று ஆரம்பிக்கிறேன் சரியா. முதல் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது தான் நீங்கள் முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். புரிஞ்சிருச்சா? மறுக்கா மறுக்கா கேட்கக்கூடாது, பதில் சொல்லணும் சரிங்களா காயத்ரி? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்கு?

0: காயத்ரி.
1: இந்திய தேசிய கொடியில் எத்தனை நிறங்கள் இருக்குது?
0: 24.
1: ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது?
0: 26.
1: சாமி, இந்திய தேசிய கொடியில் எத்தனை நிறத்துன்னு இருக்கிறத பதில தானே சொல்லணும். எங்க பாருங்க, இன்னும் உங்களுக்காக ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்குறேன். முதலிருந்து ஆரம்பிப்போம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். காயத்ரிக்காக ஒரு சதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? ஒரு மனுஷனுக்கு எத்தனை கண்கள் இருக்குது? என்னம்மா காயத்ரி, ரொம்ப நேரமாக நானும் காயத்ரிக்கு பல வாய்ப்புகள் கொடுக்குறேன், ஆனாலும் காயத்ரி வந்து விளையாட்டை நம்மளுக்கு கூடயே வம்பழுத்து பார்க்குறாங்க. சரி, இனிப்பில் இருக்கக்கூடிய அடுத்த மாணவ செல்வத்தை பந்துருவோம். இனிப்பில் இருக்கும் அடுத்த மாணவ செல்வம் வருக. வணக்கம். வணக்கம்ண்ணா. என்னண்ணா படிக்கிறீங்க, யார் பேசுறீங்கண்ணா? சரிண்ணா, உங்க பேரை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேர்களுக்கும் கேட்குற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்கண்ணா.
2: சிவகாமி.
1: சிவகாமி. சிவகாமி குண்டக்க மண்டக விளையாடலாமா, ஆனாவனை விளையாடலாமா?
2: குண்டக்க மண்டக.
1: வரும்போதெல்லாம் கான்ஃபிடண்டாக தான் வர்றீங்க, வந்ததுக்கப்புறம் என்னையை வச்சு குண்டக்க மண்டக விளையாண்டு போயிடுறீங்க. குண்டக்க மண்டக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி விளையாடணும், என்னையை வச்சு விளையாடக்கூடாது. புரியுதா? எப்படின்னு சொல்லணுமா? கான்ஃபிடண்டாக பேசிட்டு திரும்ப நம்மளை திரும்ப ஒருக்க சொல்லுங்க அப்படின்றது. சரி சொல்கிறேன், முத கேள்வி கேட்பேன் அண்ணன், அதுக்கு நீங்கள் தம்மந்தம் இல்லாத ஒரு பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முத கேள்விக்கான பதிலை சொல்லணும். மூணாவது கேள்விக்கு கேள்வி கேட்கும்போது ரெண்டாவது கேள்விக்கான பதிலை சொல்லணும். அதாவது முந்தைய கேள்விக்கான பதிலை சொல்லணும். நான் கேட்குறது ஒன்று, நீங்கள் சொல்கிற பதில் குண்டக்க மண்டக்காக இருக்கும். நேயர்களுக்கு அது ரசிக்கும் வகையாக இருக்கும், ஆனால் விளையாடுறவங்களுக்கு அது திண்டாட்டமாக இருக்கும். சரியா? கேட்பவர்களுக்கோ கொண்டாட்டம், விளையாடுபவர்களுக்கோ திண்டாட்டம். விளையாண்டுருவோமா? தேனை உருவாக்கும் பூச்சி எது? ஏமா ஏதாவது பதில் சொல்லுமா, ஃபஸ்ட்டு கேள்விக்கு நீ பதிலே சொல்ல தேவையில்லம்மா, எதையாவது சம்மந்தம் இல்லாமல் சொல்லுமா. சரி, அழகான வண்ண இறக்கைகள் கொண்ட பூச்சி எது? முன்னாடி கேள்விக்கு, அதுக்கு முதல் கேள்விக்கு பதில் தெரிஞ்சா தானப்பா நான் சொல்ல முடியும், அப்படிதானே? என்ன நீங்கள், உங்களுக்கு எவ்வளவு தூரம் அண்ணன் பதில் சொல்லிக்கிட்டே, அண்ணன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே சாமி. அப்படித்தே இருக்குது எல்லார் நிலைமையும். சரி, அடுத்த தடவை குண்டக்க மண்டக விளையாட வர்றவங்க, குண்டக்க மண்டக்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய விளையாண்டு பார்த்துட்டு வாங்க. நல்லா விளையாடுவோம், சிறப்பாக அடுத்த தடவை விளையாடுவோம். அழைச்சதுக்கு நன்றி. ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு மகிழலாம். கோடை பண்பலை 100.5 இலமை பேசுகிறது நிகழ்ச்சியில்

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அந்த நிறைவு பகுதியை வந்து விளையாட காத்துட்டு இருக்க அந்த குட்டி சார், ஒருவருக்கு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
3: டுவெல்த் படிக்கிறேங்க சார்.
2: விளையாண்டுருவோமா?
3: விளையாடலாங்க சார்.

0: நமக்கு பால் தரக்கூடிய விலங்கு எது?
1: வீடு.
0: காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது?
1: பசு.
0: நீண்ட தும்பிக்கை கொண்ட விலங்கு எது?
1: சிங்கம்.
0: வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது?
1: யானை.
0: முதுகில் கூர்மையான முட்கள் கொண்ட விலங்கு எது? என்னாச்சு ஜெனிஃபர்? வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னு கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி கேள்வி. ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணீங்கம்மா, ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. வருக வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் வெங்கட்டிவாளையம்.
0: சொல்லுங்க உங்க உங்க பேரை மட்டும் விட்டுறீங்க, ஊரு வட்டம்லாம் சொல்றீங்க. சொல்லுங்க பேர் என்ன?
2: நக்குலன்.
0: நக்குலன், என்ன படிக்கிறீங்க? குண்டக்க மணக்க
2: விளையாண்டுருவோமா?
0: சரி. பகல்ல நமக்கு வெளிச்சம் தருவது எது? இரவில் நமக்கு ஒளிர்வது எது? வானத்தில் மிதந்து செல்லும் நீர்த்துளிகளை கொண்டது எது? வானத்திலிருந்து விழும் நீர் எது?
2: நட்சத்திரம்.
0: ஆஹா, அதுவா பதில்? அதற்கு அது பதில் இல்லையே. சரி நகுலன், நல்லா முயற்சி பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அழைத்ததற்கு. நிறைய மாணவர்கள் இன்றைக்கி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் வந்துட்டு பங்கேற்றீங்க. பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் சரி, முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் சரி, கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் சரி, எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை 8 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம், விளையாடி ரசிக்கலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வசீகரன்.

இரவு வணக்கம் நேயர்களே. கடிகாரம் மணி 9 தொட்டுவிட்டது. நகரம் சத்தங்களை மடித்து வைத்துவிட்டது. விளக்குகளின் ஒளியில் நினைவுகள் மட்டும் விழிக்க தொடங்கிவிட்டது. பகலின் ஓட்டம் நின்று மனம் தன் கதைகளை இரவிடம் சொல்ல தொடங்கிவிட்டது. இந்த நேரம் அமைதிக்கு இசை, நினைவுக்கு துணை, இதயத்திற்கு ஓய்வு தரும் இரவு. இந்நேரத்தை மேலும் இசையால் அழகாக்க கோடி பண்பலை 100.5 இது குடைத்தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

நேரம் இரவு 9:07. இது கோடி பண்பலை நுறுப்புழையின் குடித்தின்றல். கடலோரம் தேடும் அலையாய் என் விழிகள் தேடுவது உன்னை. விண்மணி போல வந்தவளே, என் இரவில் நிலவானவளே, நீ அருகில் இல்லாத நொடிகள் எல்லாம் காதல் மட்டுமே அருகில் இருக்கிறது. உன் பெயரை சொல்லும் போதெல்லாம் என் இதயம் கூட அழகான பாடலாகின்றது.

கதையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 கொடித்தின்றல். காதல் ராகம் நீட்டுகின்றனர் காலமெல்லாம் அவளை தேடி. கண்களில் காதல் கொண்டு நிற்கின்றான். சொல்லாமல் சொன்ன பார்வையில் 1000 காதல் வார்த்தைகள். அருகில் நீ இல்லாத போதும் என் நெஞ்சும் உன்னோடுதான் பயணிக்கின்றது. கண்ணன் நீயானால் காதல் ராதை நானாவேன். காதல் முடிந்தாலும் உன் காதலில் நான் முடியாத கவிதையாவேன்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நினைவுகளை நிஜங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது நம் கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தின் கொடித்தின்றல். உன் விழிகளில் என் உலகம் கண்டேன். நீ வருவாய் என்ற நம்பிக்கையில் என் பாதைகள் எல்லாம் பூத்திருக்க, நீ பேசாத நேரங்கள் கூட உன் நினைவுகளால் இசையாகுதே. என் மனது கேட்கும் ஒரே ஒரு வரம், வாழ்நாள் முழுவதும் உன் கையை பிடித்து கொண்டு உன்னோடு நடக்க வேண்டும் என்பதே என்கின்றான்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 கொடைத்தென்றல். தென்றல் வந்து தொட்டதில்லை, நீ தொட்ட நினைவுதான் இன்னும் என்னை தழுவிக் கொண்டிருக்கிறது. நிலவு தீய்ந்தாலும் பரவாயில்லை, காலம் மாறினாலும் பரவாயில்லை, என் மனதில் நீ பதித்த கால் என்றும் அழியாதது.

கொடியின் குளுமையில் இசையின் இனிமையில் உங்கள் மனதின் ஓரத்தில் மெல்ல மெல்ல ஒலிக்கும் குரல். இது நம் கோடி பண்பலை நூறு புழி ஐந்தின் குடைத்தின்றல். விழிகள் பீசும் மொழியை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. நீ அருகில் வந்தாலே என் மௌனம் கூட காதல் பேசுகின்றது. உன்னை நேசித்தது தவறென்றால் அந்த தவறை வாழ்நாள் முழுவதும் திருத்தாமல்

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

நேரமிரவு 9:37. இதனம் கோடி பண்பலை 100.5 கொடித்தென்றல். அவள் ஒரு பார்வை பார்த்தாலே 1000 பூக்கள் மலர்கின்றனவாம். அவள் விலகிச் சென்றதால் அந்த பூக்கள் எல்லாம் வாடுகின்றனவாம். அவள் விழிகளில் விழுந்த காதல் அவன் இதயத்தில் கரை சேராமல் தினமும் அலையாக தவிக்கின்றனவாம்.

இது குடைத்தின்று நம் கூடை பண்பலை நொறுப்புழையாய்ந்தில் பிடிக்க நினைத்தால் பறந்து போகின்றது, மறக்க நினைத்தால் நினைவாக வந்து நிற்கின்றது. தொட்டு பார்க்க முடியாத தூரத்தில் நீ இருந்தாலும் தொலைந்து போகாத அளவுக்கு என் இதயத்துக்குள் இருக்கின்றாய்.

நேரமிரவு 9:46. மறையும் சூரியன் கூட அவள் முகம் பார்த்துத்தான் மறைகின்றதாம். மலரும் பூக்கள் கூட அவள் வாசம் தேடித்தான் மலர்கின்றதாம். அந்த மாலை அழகல்ல, நீ நினைவில் வந்தால்தான் மாலையும் காதலாகின்றது.

இது கோடி பண்பலை நெருப்புழையைந்து தூரம் மட்டும் நடுவில் இருக்கின்றது. காதல் மட்டும் இருவரையும் இணைக்கின்றது. பணிவிலகும் நேரம் கூட வரலாம். பாதைகள் ஒன்றாகும் நேரமும் வரலாம். அதுவரை உன் நினைவுகளில் நான், என் நினைவுகளில் நீ, இரு பறவைகளாய் காதலில் தவிப்போம்.

இடிக்கலை இசையாய் உங்கள் இதயங்களை வருடிச் சென்றது கோடி பண்பலை 100.5 கொடைத்தென்றல். மீண்டும் கேட்கலாம் கொடைத்தென்றல் நாளை இரவு 9 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனிய இசை மனதை வருடும், அழகிய நினைவுகள் நித்தம் இதயத்திற்கு இதம் சேர்க்கும். அழகிய நினைவுகளோடு வாழ்க்கை பக்கத்தின் வசந்தங்களை அவ்வழகிய நினைவுகளோடு இசையோடு இணைத்து மீட்டெடுக்க வருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேயர்களின் விருப்ப பாடலை விரும்பிய உள்ளவசம் சேர்க்க உங்களோடு நான் வசீகரன். துருப்பிடிக்காத எஃகு தயாரிப்பில் இந்தியாவின் ஸ்டீல் சிட்டி என்ற பெருமையை கொண்ட மாவட்டம். 1500 மீட்டர் உயரத்தில் சேர்வராயன் மலைத்தொடரில் வீற்றிருக்கும் ஏழைகளின் சொர்க்கமான ஏற்காட்டை தன்னகத்தே கொண்ட இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டம். கோனேரிப்பட்டியில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய பேரரசர் நீரோ காலத்து நாணயங்கள் மூலம் 2000 ஆண்டுகளுக்கு மேலான பன்னாட்டு வர்த்தக பாரம்பரியத்தை பறைசாற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க மண். கஞ்சமலை, நக்கரமலை, கோடுமலை, ஜரகமலை என 4 திசைகளிலும் மலைகளால் சூழப்பட்டு சைலம் என்ற சொல்லிலிருந்து பெயர் பெற்ற மலைவளம் கொண்ட மாவட்டம். தமிழ் மூதாட்டி ஔவையார் வாழ்ந்ததாக கருதப்படும் சங்ககால வரலாற்று பெருமையை சுமந்து கொண்டிருக்கும் பழமையான மாவட்டம். மேட்டூர் அனல் மின்நிலையம் முதல் கைத்தறி விசைத்தறி கோழிப்பண்ணை தொழில் வரை தமிழகத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் தொழில் வளம் மிக்க மாவட்டம். இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே சுமந்து நிற்கும் சேலம் மாவட்ட நேர்களை சந்திக்கவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். அறிமுக உள்ளங்கள் அழைக்க வேண்டிய எண் 2424224, மற்ற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 2424429. முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 மறக்காமல் சேர்க்கவும். இன்றைய நினைவே சுகத்தின் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எந்த மாவட்டம், எந்த ஊர்?
1: சேலம் மாவட்டம் கோழியூர்ல குமார் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க ஐயா?
1: எங்களோட விருப்ப பாடல் ராஜா ராஜா சாம்பார் வந்து மாமரத்துக்குயிலே.
0: உங்க உங்களுடைய குரல் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. மாமரத்துக்குயிலே அந்த பாடல் தானங்க ஐயா?
1: ஆமாங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல் இது ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5. அழைத்தமைக்கு நன்றி ஐயா.

0: இசை மெட்டுக்களால் இரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. விருப்ப பாடல் சொல்லுங்க. பாடலை கேட்டு ரசிச்சிருவோம்.
1: நன்றி
0: ஐயா.
2: ஐயா ஐயா, வெக்கத்தை பாரு. மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு ஒளிவளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து லீலாவதி பேசுறேங்க.
0: சொல்லுங்க லீலாவதி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கோடை பண்பலை நினைவே சுகம் பாட்டுகள் கேட்டுக்கிட்டேன் சார். 12 மணி வரைக்கும் கேட்டுதான்
0: சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: பாதம் பறவைகள் பறக்கிறது சீரவா நீ இதயமே உருகுதே அந்த பாடல்.
0: ஆடடா நல்ல இதயங்கள் உருக உருக அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்மா. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சேலம் மாவட்ட நேயர் யாரோ வருக, வணக்கம்.
1: எங்கள் அன்பான அறிவிப்பாளர் வசதிகளுக்கு
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் சேலம் மாவட்டம் விராம்பட்டி பெருமாள் கேட்டுங்க.
0: பெருமாள் எனும் சீட்டு அப்படிதானங்கய்யா?
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கோங்கய்யா.
1: உங்கள் குரலை கேட்டு நாங்களும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேங்க.

0: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப
1: இந்த
0: நன்றி,
1: நேரத்தில் உங்க கூட பேசும் எனக்கு மற்ற மகிழ்ச்சிங்க.
0: ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லிட்டீங்கன்னா கேட்டு மகிழறதுக்காக எல்லாரும் காத்துட்ருக்கோம், சொல்லுங்கய்யா.
1: ஐயா, படம் 2:1.
0: சரிங்க.
1: நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினேன். இந்த
0: சிறப்பு,
1: நேரத்தில் கேட்கறதுக்கு மேலும் இனிமையா இருக்குங்க.
0: வாங்க பாடல்
1: நம்ம
0: ஒலிக்கத்தை,
1: கோடைப்பண்பலை 100.5
0: கோடை பண்பலை 100.5 உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்க தயாருக்கு. கேட்டுக்கிட்டே நீங்களும் பாட்டு பாட்டு பாடுங்க, சரிங்களா? நன்றிங்க
1: ரொம்ப
0: அழைத்தமைக்கு.
1: நன்றிங்க.

0: நேரம் 10:27. நேயர்களின் விருப்ப பாடலை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ, வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? எந்த இடம் ஐயா? இரும்பாலைங்களா ஐயா?
1: ஆமாங்க. முன்ன கஞ்சமலையை பத்தி சொன்னீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: அதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிறோம்.
0: சிறப்பு சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா.
1: மலை பக்கமா இருக்குதுங்க.
0: சரிங்க.
1: சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை பேமஸ் எப்படி ஊட்டி கொடைக்கானல்
0: ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மலை கொடைக்கானல் ஊட்டி அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமாக எல்லாரும் வந்து பார்ப்போம். உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க ஐயா. எல்லாருக்காகவும் உங்களுடைய ராசிதான் கை ராசிதான் பாடல் இதோ ஒலிக்கிறது. அழைத்தமைக்கு நன்றி ஐயா.

நேயர்களின் பழைய இடைக்கால பாடல்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 2424224, வழக்கமான நேயர்கள் 2424229, முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 இணைக்கவும். இணைப்பில் காத்து கொண்டிருக்கும் அடுத்த அன்பர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கோபாலகிருஷ்ணன். ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே வானொலி தான் ஐயா. நீங்கள் எல்லாருமே வந்து என்னைய மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இப்படி பதில்கள் சொல்கிறீங்களா என்னன்னு தெரில. நானும் இதை இரண்டாவது நேர்கிட்ட கேட்டுட்ருக்கேங்க ஐயா. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சொல்லுங்கள், உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய விருப்ப பாடலை உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டும் மகிழப் போகிறோம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா.

0: சேலம் மாவட்ட நேயர்களோடு இனிதே வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர், வருக வணக்கம்.
1: இசையோடு கவிதை பாடிக்கொண்டிருக்கின்ற 100.5 இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஐயா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஆ நல்லா இருக்கீங்கய்யா,
0: நன்றிங்கய்யா.
1: தொடக்கத்தில் இந்த சேலம் மாவட்டத்தை பற்றி நிறைய தகவல் கொடுத்தீங்கய்யா, ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்கய்யா,
0: மிக்க மகிழ்ச்சி.
1: நிறைய நேர்கள் வந்து இதை வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பாங்கய்யா, சேலத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்குதான்ட்டு நிறைய நேரம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்கய்யா.
0: நிச்சயமாக
1: கேட்டுருக்கிற அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தாங்கய்யா, சேலத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்தீங்கய்யா, வாழ்த்துங்கய்யா உங்களுக்கு.
0: உங்களோட சேர்த்து ஒவ்வொரு முறை தகவல்கள் சேகரிக்கும் பொழுதும் நாங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம்ய்யா. சொல்லுங்கய்யா, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்கய்யா.
1: ஐயா பாடாத தேனீக்கள் படத்துலேருந்து.
0: சரிங்க.
1: வண்ண நிலவே வைகை நதி அந்த பாடலுங்கய்யா, கேட்டுக்கொண்டே இருக்க அனைவரும் கேட்டு வச்சுக்கிட்டீங்க அந்த பாடல்.
0: வாங்க அப்படியே உங்களோட சேர்ந்து பாடிக்கிட்டே நாங்களும் கேட்டு ரசிப்போம்.
1: உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு கூட ரொம்ப அழகா இருக்குங்கய்யா.
0: நன்றி நன்றி.
1: கேட்டுக்கிட்ட நேர்களுமே கூட உங்க மாதிரி பேசணும்னு ரொம்ப வந்து ஆவலா வந்து கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுவாங்கய்யா, ரொம்ப அழகான உச்சரிப்பு, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்கய்யா.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்களுடைய விருப்ப பாடலோடு கேட்டு மகிழ்வோம். இது கோடை பண்பலை 100.5.

0: நேரம் 10:46. நேய உள்ளங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நினைவே சுகத்தை அலங்கரிக்க அடுத்து இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வணக்கம்
1: தம்பி. நிலையத்துல நலமா இருக்கிறீங்களா தம்பி? நாம் சேலம் பெயர் தொகுர் கோமதி குப்புசாமி, எப்படி இருக்கீங்க?
0: நிலையத்தில் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கோமதியம்மா, சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீங்க வந்து எங்க மாவட்டத்தை ரொம்ப சிறப்பா சொல்றது, எங்க சேலம் மாவட்டத்து நேயர் சார்பாக உங்களுக்கு நன்றி நன்றி.
0: மிக்க நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
1: தம்பி, எங்க பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
0: சரிங்கம்மா.
1: அதனால சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து எந்த வாழ்க்கை அர்த்தம் கொண்ட பிறந்த

0: என் மகளே, நம்ம
1: மகளா,
0: கோடைக்கானல் நேயர் அனைவருக்கும் உங்களுக்கும்.
1: உங்களுடைய மகள் பேர் சொல்ல முடியுமாங்கம்மா?
0: மௌனிகா தம்பி,
1: சரிங்கம்மா. மௌனிகா
0: மௌனிகா.
1: அவர்களுக்கு கோடை பண்பலை சார்பாகவும் நமது நேயர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. அவங்களுடைய
0: ரொம்ப நன்றி தம்பி.
1: நீங்கள் விரும்பி கேட்ட உங்கள் மகளுக்கான அந்த பிறந்தநாள் பாடல் இதோ ஒலிக்கிறது.
0: ரொம்ப நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் வருக, வணக்கம்
1: சார். அனைவருக்கும் இரவு வணக்கம் சார். சேலம் மாவட்டம் அமரகோந்தியிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க சார்.
0: செல்வராஜ் சார், அண்ணா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? திருமூர்த்தி படத்துல இருந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி, அந்த பாடல் அனைவருக்காகவும் கொடுத்துருங்க சார்.
0: நன்றி அண்ணா, அழைத்தமைக்கு நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

நேயர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்களுடன் இசையாய் உலா வந்த நினைவே சுகம் இனிதே நிறைவிற்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. இனிய நினைவுகளை இசையால் மீட்டிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் வசீகரன்.

இரவு பகலின் சத்தங்களை எல்லாம் மெதுவாய் மௌனத்தில் கரைத்து நிலவின் வெளிச்சத்தை வானத்தின் மடியில் தூவிவிட்டு தென்றல் வருடும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு ரகசியம் பீச தூரத்து நட்சத்திரங்கள் கண் சுமிட்டி கதை சொல்ல இந்த அமைதியான இரவில் தூங்க மறுக்கும் விழிகளுக்கு நிலவு துணையாக நினைவுகளும் துணையாக மனதில் மட்டும் ஒரு இனிய இசை ஒலிக்க கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இது வரிசையாக வரும் பாடலல்ல, வரிசையாக மலரும் நினைவுகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு கதை சொல்லும், ஒவ்வொரு இசையும் ஒரு உணர்வு சொல்லும். இது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

காட்சியின் வரிசை, நினைவுகளின் பயணம், இசையின் இனிய தருணம், உங்கள் ரசனைக்காக, உங்கள் மனதுக்காக நம் கோடை பண்பலை 100.5 இல் இது இரவு சிறகு.

நேரம் நகரட்டும், நினைவுகள் மலரட்டும், இசை மட்டும் நம் இதயங்களில் என்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கட்டும். இது நம் கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.

ஒரு பாடல், ஒரு நினைவு, ஆயிரம் உணர்வுகள். அந்த உணர்வுகளை இசையாய் சுமந்து வரும் அன்பு வானொலி நம் கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடையின் குளுமையில் இசையின் இனிமையில் உங்கள் மனதின் ஓரத்தில் மெல்ல மெல்ல ஒலிக்கும் இது நம் கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 இனி நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:10 நமது இன்றைய நிகழ்ச்சிகள், 6:25 ஆலய உலா, 6:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை வசந்த விடியல் வழங்கும் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், காலை 8 மணிக்கு மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸின் மனதொடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில், 9:30 சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 11:30 கேட்கலாம் பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து மகளிர் நேரம், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், பகல் 1 மணிக்கு

0: தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வென்றார் வந்தார். 2:30 கேட்கலாம், வென்றார் வந்தார். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் வண்ண துரிகை பண்பலைக்கழகமாக, 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் வண்ண துரிகை பண்பலைக்கழகமாக, மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் ஆலய தரிசனம் இடம்பெறும். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியீட்டும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 மணிக்கு ஆசியில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவி சுகம், 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1193.

0: தாம் விரும்பும் கணவரால் தாமும் விரும்பப்படுகிறோம் என்ற உணர்வே மகளிர்க்கு இன்புற்று வாழ்கிறோம் என்ற பெருமிதத்தை தரும். குறள் எண் 1193 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: வீழுணர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுணம் என்னும் செருக்கு.
0: தாம் விரும்பும் கணவரால் தாமும் விரும்பப்படுகிறோம் என்ற உணர்வே மகளிர்க்கு இன்புற்று வாழ்கிறோம் என்ற பெருமிதத்தை தரும். குறள் எண் 1193 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

அனைவரும் இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தை அள்ளித்தந்து அனைவரின் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வளமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, அஸ்வினா 16, பராபவ புரட்டாசி திங்கள் 21 நாள், திருவள்ளுவராண்டு 2057, அக்டோபர் மாதம் 8 தேதி 2026 வியாழக்கிழமை.

புத்துணர்வோடு ஒவ்வொரு நாளும் எழு, அதற்கு உள்ளத்தை உழு. உரமாய் பண்பலையை மூச்சு காற்றாய் இழு, அதற்கு வலு சேர்க்க காற்றில் வருகிறது கோடை பண்பலை. 100.5 அருள் மாலை.

மனதிற்கு அமைதியும் உடலுக்கு உற்சாகத்தையும் அள்ளித்தர. பக்தி பாடல்களின் அணிவகுப்பாக கோடை பண்பலை 100.5 இது அருள் மாலை.